வணக்கம் நேர்களே, நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 17 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 1 நாள் புதன்கிழமை.

0: நாள் ஒரு குரல் குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.
1: சிறுமயுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும்.
2: பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இந்த பிறவியிலும் மட்டுமல்லாது மறு பிறவியிலும் இன்பம் தரும். குறள் எண் 98 அதிகாரம் இனியவை கூறல்.
1: சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும்.
2: பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இந்த பிறவியிலும் மட்டுமல்லாது மறு பிறவியிலும் இன்பம் தரும். குறள் எண் 98 அதிகாரம் இனியவை கூறல்.

0: இன்னும் சில மணி தொழில்களில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநர்

0: ஆக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே சிபா வான்மதி அவர்கள், 7:00 வணக்கம் பரணி, 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு ஞானசேகர் திரு எம் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 7:45 இன்றைய தினம், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களின் திறமையை காட்டும் மேடையா அல்லது நேரத்தை வீணடிக்கும் மாயையா? 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள், 11:02 மணித்திருநாடு ஹால்டியா மேற்கு வங்காளம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே உங்கள் மாமியாரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எது? 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம், 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் சுக்ரான் கீரை, 1:55 தொடர்ந்து நலம் தானா கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸ், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT கேட்கலாம், 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிகரன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen, Viksit Bharat Ji Ramji Act 2025 will come into force across rural India with effect from today. The Rural Development Ministry said that the Act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. Our correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country. On the implementation, Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan said no eligible rural worker should remain without work even for a single day. Mr. Chauhan said the government, in close coordination with the states and union territories, has completed all administrative, financial and technical preparations to ensure a seamless transition to the new framework. The minister said adequate financial resources have been made available, implementation systems are fully in place, and ongoing works will continue without interruption.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு விடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம் நேர்மை உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும்.

0: நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை, சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர், இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார், அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை, ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்படச் செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்லுகிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கு பூக்கள்.

எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேசிய வார்த்தைகள் நமக்கே எதிராக எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்பலாம். ஆம், பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடைபிடிக்கும் உண்மையும் நேர்மையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆம், ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கடைபிடிக்கும் உண்மையும் நேர்மையும் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உறுதுணையாக இருக்கும். நிகழ்ச்சியில் எடுத்ததாக ராதா மாணிக்கம் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை நிரூபிப்பதற்காக பொய் கூறாமல் இருப்பதே நேர்மையாகும். நிகழ்ச்சியின் நிறைவாக நாகூரியம் ஹனிஃபா குரலில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: குறுவை பருவ நெல் சாகுபடியில் அதிக மகசூல் பெற விவசாயிகள் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை தேர்வு செய்து விதைநேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நாற்றங்கால் அமைப்பதற்கு முன் விதைகளை உயிரி உரங்கள் மற்றும் பூஞ்சான கொல்லிகளால் விதைநேர்த்தி செய்வது நோய் தாக்குதலை குறைக்க உதவும். மண் பரிசோ

0: சோதனை முடிவுகளின் அடிப்படையில் உரமிடுதல் மேற்கொள்வதுடன் ஒரு ஏக்கருக்கு 18 முதல் 20 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை 2 முதல் 3 நாற்றுகள் வீதம் 20-க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். நீர் பயன்பாட்டை சிக்கனமாக்க மாற்றி மாற்றி பாசன முறையை பின்பற்றலாம். மேலும் களைகளை கட்டுப்படுத்த கோனோவீடர் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லிகளை பயன்படுத்துவது பயனளிக்கும். இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான் மற்றும் பழுப்பு தத்துப்பூச்சி போன்ற பூச்சிகளின் தாக்குதலை வயலில் தொடர்ந்து கண்காணித்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். தொழில்நுட்ப பரிந்துரைகளை கடைபிடிப்பதன் மூலம் குறுவை நெல் சாகுபடியில் அதிக மகசூலும் உயர்தர விளைச்சலும் பெறலாம். முட்டைக்கோசு சாகுபடியில் விவசாயிகள் அடிக்கடி சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று டிப் பர்ன் ஆகும். இது பூச்சி அல்லது நோய் தாக்கம் அல்ல, மண்ணிலும் தாவரத்திலும் ஏற்படும் கால்சியம் குறைபாட்டினால் உருவாகும் ஒரு ஊட்டச்சத்து சார்ந்த பாதிப்பாகும். இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் சிறிய அறிகுறிகளாக தோன்றினாலும் கவனிக்காமல் விட்டால் விளைச்சல் தரத்தையும் சந்தை மதிப்பையும் கடுமையாக பாதிக்கும். டிப் பர்ன் என்பது முட்டைக்கோசின் உள் இலைகளின் நுனிப்பகுதிகள் பழுப்பு அல்லது கருப்பு நிறமாக எரிந்தது போல காய்ந்து காணப்படும் நிலையாகும். கால்சியம் தாவர வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து ஆகும். இது செல் சுவரை வலுப்படுத்துகிறது, புதிய திசு வளர்ச்சிக்கு உதவுகிறது, இலை மற்றும் வேர் வளர்ச்சியை சீராக்குகிறது, தாவரத்தின் உட்புற அமைப்பை பாதுகாக்கிறது. கால்சியம் குறைந்தால் இளம் திசுக்கள் முதலில் பாதிக்கப்படும். அதனால் முட்டைக்கோசின் உள் இலைகளில் டிப் பர்ன் அறிகுறி தென்படுகிறது. இதனால் ஆரம்ப நிலையில் முள் இலை நுனிகளில் மஞ்சள் நிற மாற்றமும் இலைகள் சுருங்கிய தோற்றத்துடனும் காணப்படும். பின்னர் இலை நுனிகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்து அல்லது எரிந்தது போல தோற்றமளிக்கும். தீவிர தாக்குதலின் போது முட்டைக்கோசின் தரம் குறைகிறது, சந்தை மதிப்பும் குறைகிறது. மண்ணில் கால்சியம் குறைபாட்டினாலும் ஒழுங்கற்ற நீர்ப்பாசனத்தினாலும் அதிக நைட்ரஜன் உர பயன்பாட்டினாலும் அதிக வெப்பநிலையினாலும் வேர்களின் குறைந்த செயல் திறனினாலும் இந்த குறைபாடு ஏற்படுகிறது. அதிக நைட்ரஜன் பயன்பாட்டை தவிர்த்து தேவையான அளவு கால்சியம் உரங்களை வழங்க வேண்டும். கால்சியம் நைட்ரேட் 0.5% அளவில் இலை தெளிப்பாக பயன்படுத்தலாம். மண்ணில் ஈரப்பதம் சீராக இருக்க வேண்டும். வறட்சி மற்றும் அதிக நீர்ப்பாசனத்தை தவிர்க்க வேண்டும். மண்ணின் pH மற்றும் ஊட்டச்சத்து நிலையை பரிசோதித்து உர பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 88 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 43% முதல்

0: 50% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C, அதிகபட்ச வெப்பநிலை 34°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 32 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான தகவல்கள். இன்று 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உரை வழங்குகிறார் கிழிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் டி. ராஜ்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில மணி துளிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள்

0: ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரி செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக

இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டலி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே. ஷீபா வான்மதி அவர்கள்.
6: நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உயிரின பன்முகத்தன்மையின் மதிப்புகள், அதாவது values of biodiversity. இந்த பூமி மனிதர்களுக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், நுண்ணுயிர்கள் என கோடி

0: கணக்கான உயிரினங்கள் இணைந்து வாழும் ஒரு அற்புதமான அமைப்பு தான் இயற்கை. ஒரு காடு, ஒரு ஆறு, ஒரு கடல் அல்லது ஒரு வயலை நாம் பார்க்கும் போது அங்கே பலவிதமான உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று சார்ந்து வாழ்வதை காணலாம். இந்த உயிரினங்களின் இருப்பு இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கைக்கும் அளவிட முடியாத பலன்களை வழங்குகின்றது. கன்செப்டிவ் யூஸ் வேல்யூ. தாவரங்கள் விலங்குகளுக்கு உணவாகின்றது, தாவரங்களும் விலங்குகளும் மனிதருக்கு உணவாகின்றது. நாம் அன்றாடம் உண்ணும் உணவு வகைகள் அனைத்தும் பல்லுயிர் பெருக்கத்தின் படைப்பாகும். இவ்வாறு தாவரங்கள் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உணவாக பயன்படுவதே பல்லுயிர் பெருக்கத்தின் நுகர்வு பயன்கள், அதாவது கன்செப்டிவ் யூஸ் வேல்யூ என்கிறோம். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், நவதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பால், முட்டை, இறைச்சி, மீன் உணவு வகைகள் இவையெல்லாம் பல்லுயிர் பெருக்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. பல்லுயிர் பெருக்கத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை தான் நாம் ப்ரொடக்டிவ் யூஸ் வேல்யூ என்று கூறுகிறோம். பல்லுயிர் பெருக்கம் நமக்கு பல உற்பத்தி பயன்களை வழங்குகின்றது. உதாரணமாக, காடுகளில் இருந்து மரக்கட்டைகள், பட்டுப்பூச்சியில் இருந்து பட்டு, தேனீக்களில் இருந்து தேன், கடலில் இருந்து முத்துக்கள் மற்றும் மீன்கள் கிடைக்கின்றன. விவசாயம் மூலம் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. கால்நடைகளில் இருந்து பால், முட்டை மற்றும் இறைச்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தாவரங்களில் இருந்து மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், நுண்ணுயிரிகளிலிருந்து மருந்துகள் மற்றும் உரங்கள் தயாரிக்கப்படுகின்றது. பருத்தியிலிருந்து துணிகளும் மரங்களிலிருந்து காகிதமும் தயாரிக்கப்படுகின்றது. இவ்வாறு பல்லுயிர் பெருக்கம் மனித வாழ்க்கைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் கூட முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றது. மூன்றாவதாக, சோஷியல் யூஸ் வேல்யூ, அதாவது சமுதாய பயன்கள். பல்லுயிர் பெருக்கம் நமது சமூக பண்பாட்டு வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. எத்திக்கல் யூஸ் வேல்யூ. சில சமயங்களில் நீதிநெறிகள் மக்களை நல்லது செய்ய தோண்டுகின்றது. மக்களிடம் உள்ள நீதிநெறியால் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றது. மனிதன் உயிர்களை அல்லது இயற்கையை அழித்தால் அது அவனை அழிக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். இத்தகைய நம்பிக்கைகளால் பல்லுயிரினம் பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் அவையும் மக்களுக்கு நன்மை தருவதாக அமைகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகின்றது. அஸ்தெட்டிக் யூஸ் வேல்யூ, அதாவது ரசிப்பு தன்மை பயன்கள் என்று கூறலாம். நம்முடைய வீட்டையும் அலுவலகத்தையும் அழகுற செய்வதற்காக தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கின்றோம். நாம் கண்டுகளிக்க மகிழ நிறைய சுற்றுலா தலங்கள் உள்ளன அல்லது உருவாக்கப்படுகின்றது. இவையேதான் அஸ்தெட்டிக் யூஸ் வேல்யூ அல்லது ரசிப்பு தன்மை பயன்கள் என்று கூறுகிறோம். உதாரணமாக, அலங்கார தோட்டங்களை அமைக்கிறோம், பறவைகள், முயல் போன்றவற்றை கூட்டுக்குள் வைத்து வளர்க்கிறோம், வண்ண மீன்களை கண்ணாடி தொட்டுகளில் வளர்க்கிறோம், விடுமுறை நாட்களை சந்தோஷமாக செலவிட விலங்கியல், கண்காட்சி பூங்காக்கள், நீரருவிகள் மற்றும் மலை பிரதேசங்களுக்கு செல்வது சுற்றுலா தலங்களே இயற்கை சூழல் சுற்றுலா என்று கூறுகிறோம். கடைசியாக, ஆப்ஷனல் யூஸ் வேல்யூ. சிலர் தங்களுடைய தேவைகளுக்காக தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ வளர்க்கின்றனர். அவை பல்லுயிர் பெருக்கத்தில் விருப்ப பயன்கள், அதாவது ஆப்ஷனல் யூஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். சிலர் மூங்கில் மரங்களை வருமானத்திற்காக வளர்க்கின்றனர், சிலர் பாதுகாப்பிற்காக நாய்களை வளர்க்கின்றனர், நிழலுக்காக மரங்கள் வளர்க்கப்படுகின்றது, சில தாவரங்கள் மருந்துக்காக வளர்க்கப்படுகின்றது. காஃபி, தேயிலை, பருத்தி மற்றும் சணல் போன்றவை கூட பொருளாதாரத்திற்காக பயிரிடப்படுகின்றது. மனித சமுதாயத்திற்கு இந்த பல்லுயிர் பெருக்கம் என்பது பெரிதாக உதவுகிறது. எனவே அது உணவு மற்றும் சமுதாய மேம்பாட்டிற்கு தேவையான பொருட்களை கொடுக்கிறது. எனவே அதை நாம் பத்திரமாக பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே. ஷீபா வான்மதி அவர்கள்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்ற உள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார்.
16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில்

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தக்காய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழை பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில் 22 இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களிணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

0: பறக்கும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

தமிழே அமுதே. நம்முடைய தன்பூருடை கரையிலே உதித்தவர் குமரகுருபரர். பேசாமலிருந்து முருகரனால் பேசியவர் என்று அந்த பெருமகரை கூறுவார்கள். அவர் மதுரை மீனாட்சியம்மைப்புறம் என்ற ஒரு இனிய நூலிலே ஒரு பாடலில் சொல்லுவார், திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடுமலை, தங்கு முயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதன பொங்கருவி தூங்குமலை, பொதியமலை எம்மலை. இந்த பாடலின் இனிமை இருக்கிறதே, அழகு இருக்கிறதே, இலக்கணச் சிறப்பு இருக்கிறதே. நான்கு வரி பாடலிலே தந்திருக்கின்ற சிறப்பையெல்லாம் எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. பொதியமலை நம்முடைய மலை, அதுவும் அந்த குரத்தி சொல்லுவதாக வருகின்றது, என் மலையே என்று சொல்லுகின்ற போது அந்த பெருமிதம் இருக்கிறதே. இது என் மகன், என் தமிழ், என் நாடு என்றது உரிமை. பொதியமலை என்மலையே என்று சொல்லுகின்ற அந்த பெருமிதத்தோடு அதன் சிறப்பை பாடுவார் திங்கள் முடி சூடுமலை. திங்கள் என்று சொன்னால் சந்திரன், வெண்மதி. வெண்மதியை தலையிலே அணிந்திருக்கிறது திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடுமலை. தென்றல், இனிமையான தென்றல். அந்த தென்றல் சுற்றி சுற்றி வருகின்ற விளையாடி வருகின்ற அருமையான மலை, குளிர்ந்த மலை. அப்போது வெண்மதி தன் தென்றல் என்று அங்கே அழகினை பார்க்கிறோம். தங்குமுகில் சூழுமலை, மேகங்கள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கும். மேகங்கள் இருந்தால்தானே மழை பொழியும். தங்கு முகில் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை. நம் தமிழ் முனிவன் என்று சொன்னாலே அகத்தியனை குறிக்கும். அந்த அகத்தியன் தான் தமிழை வளர்த்தவன். பொதியமலையிலே இருந்து வளர் பொதியை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே என்று பாடினாரே அந்த அகத்தியன். அந்த அகத்தியன் வாழுகின்ற மலை. அங்கையற்கண் அம்மை என்று சொன்னால் மீனாட்சி, மீன் அட்சி என்று சொன்னால் கண்ணை குறிக்கிறது. அம் கயல் கண், அழகிய அல்லது குளிர்ந்த கயல் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அருள் எப்படி இருக்குமோ அப்படி அந்த பொதிய மலையிலே வீழுகின்ற அருவியின் சிறப்பு இருக்கிறது. பொங்கருவி தூங்குமலை, தொங்குகின்ற மலை. அருவி வீழ்கிறது பொதியமலை எம்மலையே என்று காட்டுகின்ற அந்த பாடலிலேதான் எத்தனை சொல்லை பாருங்கள். முடிசூடுமலை, விளையாடுமலை, சூழுமலை, வாழுமலை, பொங்கருவி. இந்த வார்த்தைகளையெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இலக்கணத்தை அறிந்து நாம் இன்புறுகின்ற ஒரு நயமும் அதிலே தெரிகிறது. சூடுமலை, சூடுமலை என்று சொன்னால் சூடுகின்ற மலை, சூடுமலை, சூடியமலை. அந்த வினைத்தொகை காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை என்று சொல்லுவார்கள். அந்த மூன்று காலமும் மறைந்து வருகின்ற சிறப்புடைய சொற்களை எத்தனை முறை பெய்திருக்கிறாள் பாருங்கள். சூடுமலை, ஆடுமலை, சூழுமலை, வாழுமலை, பொங்கருவி என்ற சொற்களை பார்க்கின்ற போது பொங்கருவி பொங்குகின்ற அருவி, பொங்கருவி பொதியமலை எம்மலையே என்று நம்முடைய பொதியின் சிறப்பை அழகிய தமிழிலே சூடுகின்ற அந்த பாடலிலே இலக்கண சிறப்பு மட்டுமல்ல, இலக்கிய நயம் மட்டுமல்ல, அதன் ஓசை நயமும் உள்ளத்தை பிணிக்கிறது. அதை பாடுகின்ற போதே திங்கள் மொழி சூடுமலை, தென்றல் விளையாடுமலை, தங்கு முயல் சூடுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையர்கள் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதன பொங்கருவி தூங்குமலை, பொதியமலை எம்மலையே என்று பாடுகின்ற அந்த சந்தம் இருக்கிறதே, இசை இருக்கிறதே, உணர்ச்சி இருக்கிறதே, பெருமிதம் இருக்கிறதே, எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை தேந்தமிழ் பாடலாக மாற்றியிருக்கிறது. வினைத்தொகையை அறிந்து கொள்ள வேண்டுமா? இந்த பாடலை படித்து அதன் பொருளை நன்றாக உணர்ந்து அந்த சொல்லை பிரித்து பார்த்தால் இலக்கணச் சிறப்பை எந்த அளவுக்கு நம்முடைய குபரகுருபரர் தந்திருக்கிறாரே என்று எண்ணத் தோன்றுகிறது. நான்கு வரி பாடல்தான், நான்கு வரி பாடலாக இருந்தாலும் நம்முடைய மனத்திலே நயத்தை பதியவி

0: இருக்கின்ற ஒரு அற்புதமான பாடலாக இந்த மீனாட்சி அம்மை குரத்திலே வருகின்ற இந்த பாடல் திகழ்கின்றது. இந்த பாடலை படித்து மகிழ்வோம், இன்புறுவோம். நாளை பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே உரை. வழங்கியவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: இசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் வாலி வரிகளில் ஹரிஹரன் குரலில் தேவா இசையில் சீனு திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவரிபடி. நெல்லை பண்பலை வானொலி நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் கேட்போம். முதலாவது சில குழப்பமான வார்த்தைகள் சிலவற்றை பார்க்கலாம். முதலாவது பாரோ, BORROW. பாரோ என்றால் கடன் வாங்குதல். பேனை பாரோ இவர் பென், அது கொஞ்சம் உங்களுடைய இரவல் வாங்குறது மாதிரி. அதாவது நம்ம வாங்குறதுக்கு பாரோ, அதே கடன் கொடுக்கறதுக்கு பாருங்க லெண்ட். உங்களுக்கு கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு குட் யூ பிளீஸ் லெண்ட் மீ யுவர் பென். அதாவது பேனாவெல்லாம் சும்மா யாரோ தெரியாதவங்கள்ட்ட கேட்கும் போது குட் யூ பிளீஸ் என்று போடணும். அது குட் யூ பிளீஸ் லெண்ட் மீ 5000 ருபீஸ் அப்படின்னு நம்ம லெண்ட் பணம் கடன் தாங்க கடன் கொடுங்கள் என்று கேட்பதற்கு லெண்ட் என்ற வார்த்தையும், LEND. கடன் வாங்குவதற்கு BORROW, பாரோ. பாரோ என்றால் கடன் வாங்குதல், லெண்ட் என்றால் லெண்ட் என்றால் கடன் கொடுத்தல். அடுத்தபடியாக bring, BRING, bringனா கொண்டு வா. பிளீஸ் பிரிங் மீ எ கப் ஆஃப் வாட்டர், தயவு செய்து எனக்கு ஒரு கப் தண்ணீர் கொண்டு வா. பிரிங் கப், ஒரு கப் தண்ணீர் கொண்டு வா. அது அதாவது உள்ள வர்றதுக்கு பிரிங், வெளியில போறதுக்கு தேக்கு. டேக் திஸ் பென், இந்த பேனாவை எடுத்துக்கப்பா அப்படின்னு டேக் திஸ் பென், அதான் இந்த பேனாவை எடுத்து கொண்டு போங்கிற மாதிரி. டேக்னா எடு. அடுத்தபடியாக அடிக்க நன்றா தெரிந்த இன்னொரு வார்த்தை LEARN, லேன். லேன் என்றால் கற்றல், டீச் என்றால் கற்பித்தல். ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு பாருங்களேன். இதுல இருந்து லேனர், அவங்கதான் கற்றுக்கொடுறவங்க. ஐ லேர்ன் கிராமர் நவடேஸ், நான் தற்காலங்களில் நான் இலக்கணம் கற்றுக்கொண்டே கற்கிறேன். LEAR, லேனர்ங்கிறது வந்து இன்னொன்னு. இந்த லேனர் வரும்போதே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த எல்போர்டுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க பாத்தீங்களா வாகனங்கள்ல, அதுக்கு இவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க ஓட்டுறதுக்குங்கிறது தெரிஞ்சு கிடத்தா அதுல இந்த எல் கேபிட்டல் எல் போட்ட மாதிரி அதுல போடுறாங்க. அது அது நான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அதை பரிந்துரை செய்வேன். டீச் தெரிஞ்ச வார்த்தை, எல்லாருக்கும் பிரச்சனையே இல்லை. டீச்னா கற்பித்தல், டீச் டீச்சர், லேர்ன் லேர்னர் அப்படிங்கிற வார்த்தைகளை உருவாகுது. அடுத்தபடியாக நம்ம இன்னொரு பகுதிக்கு போவோம். அதுல பாருங்க, சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மாத்தாம ஒரு சம்பவம் நடந்த மாதிரி 7 வரி உருவாக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்ல உருவாக்குற மாதிரி

0: சொல்ல போறேன். முதல்ல அந்த பையன், ஒரு பையன் என்ன செய்யறான்னு பாப்பான். அந்த பையன் 7 காரியம் செஞ்சிருக்கான். அது ஒரு சம்பவம் மாதிரி நம்ம பார்க்கலாமே. முதல்ல த பாய் பாட் எ புக். சிறுவன் ஒரு புத்தகம் வாங்கினான். த பாய் பாட் எ புக். புத்தகத்தை வாங்கின பிறகு என்ன செய்வான், இதுல இன்னொன்னு கவனிக்கணும். இந்த பாய்க்கு அப்புறம் அடுத்தாப்புல அந்த பையனே பற்றி பேசும்போது ஹீங்கிற பிரணவுன் தான் பயன்படுத்தணும். இந்த பக்கம் ஏ புக்குன்னு ஒரு தடவை வாங்கிட்டு அப்புறம் அடுத்தாப்புல சொல்லும்போது த புக்கு. இனிமே அந்த இங்க ஹீ ஹீனே வரும், இங்க புக்கு புக்குனே வரலாம். அதுல இட்டும் கூட போடலாம், நான் புக்குன்னு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் புக்கை சொல்லியிருக்கேன். முதல் வரி த பாய் பாட் எ புக். ரெண்டாவது வரி புத்தகத்தை வாங்கினோம்னு நினைச்சுவான், திறப்பான். ஹீ ஓபன்ட் த புக். புத்தகத்தை திறந்தான். ஹீ அவன் புத்தகத்தை திறந்தான். மூணாவது பாருங்க, ஹி புத்தகத்தை வாங்கி திறந்து என்ன வாசிக்கான். ஹி அந்த ரீட், ஆர்இஏடி, அந்த ரீடுங்கிற ஒரு வார்த்தையில் ஒரு மகிமை உண்டு. மூணுக்குமே ஆர்இஏடி ஆர்இஏடி ஆர்இஏடி என்று தான் வரும். ஆனால் பாஸ்ட் டென்ஸ் ரெட் என்று தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும். ஹி ரெட் த புக், அந்த புத்தகத்தை வாசித்தான். அடுத்து அப்படி என்ன பண்றான், ஹி அண்டர்ஸ்டுட் த புக். அந்த புக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டானா. ஹி புக், ஹி அண்டர்ஸ்டுட் த புக். அடுத்த அப்படியா, ஹி என்ஜாய் த புக். அந்த புத்தகத்தை மிகவும் மகிழ்ந்து அவன் அதை ரொம்ப மகிழ்வோடு அந்த புக்கில் வாசிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அடைந்தானான். அப்படி என்ன பண்றான், அதை புகழ்றான். ஹி அப்ரிசியேட்டட் த புக். அதான் இது மாதிரி வார்த்தைகள் நம்ம உருவாக்குறோம். திறந்தா ஓப்பன்ட், அப்புறம் அதாவது பாட் ஓப்பன்ட், ரெட் அண்டர்ஸ்டுட், அப்படிங்கலாம் நம்ம வார்த்தைகளை உருவாக்கலாங்கிறதுக்காக இதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்ரிசியேட்டர். கடைசியில் என்ன பண்றான், ஃபைனலி ஹி கிஃப்டட் த புக். அக்கோ இன்னொருத்தங்களுக்கு பரிசு, அவன் வாசிட்டான் பார்த்தீங்களா, அதனால இன்னொருத்தங்களுக்கு பரிசளிக்கிறான். இப்படி இந்த வார்த்தை, அதாவது வெர்பு வந்து 7 விதமாக 7 வார்த்தைகள் பாஸ்ட் டென்ஸில் உருவாக்குறதுக்குள்ள ஒரு ப்ராக்டிஸாக இதை நான் வச்சுருக்கேன். கடைசியாக ரெண்டு ப்ராவர்ப் சொல்லலான் இருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். அடுத்தபடியாக, லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் make a mighty ocean. Little drop of water make a mighty ocean. சிறுதுளி பெருவெள்ளம். இங்கிலம் அறிவோம், அகிலத்தை வெல்வோம். இந்திய தமிழிலும் இனிதாகவே பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. இன்னைக்கு ஆங்கிலம் அறிவோம் வழங்கினாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம். இரண்டாம் உலகம் திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் முக்கியமான தினமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு புதிய மாதத்தின் தொடக்கமான ஜூலை மாதம் முதல் தேதியான இன்னைக்கு தேசிய மருத்துவர்கள் தினம் அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி இந்தியா முழுவதும் தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்படுது. மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் சேவையை போற்றும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுது. மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க இரண்டாவது கடவுள் அப்படின்னே சொல்லலாம். உயிரை காப்பாற்றுறது, வலியை போக்குறது, நோயாளிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கறது, சொல்லப்போனால் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் காரணமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் கூட தங்களுடைய உயிரை பணயம் வச்சு மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. அவர்களின் கடின உழைப்புக்கும் மனித நேயத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு தேசிய மருத்துவர் தினம் அனுசரிக்கப்படுது. இந்தியாவில் தேசிய மருத்துவர் தினம் 1991 முதல் கொண்டாடப்பட்டு வருது. இந்திய மருத்துவ சங்கம் இந்த நாளை முன்மொழிந்து அப்போதைய அரசாங்கம் அதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தாங்க. மேற்கு வங்கத்தின் 2வது முதலமைச்சரும் புகழ்பெற்ற மருத்துவருமான டாக்டர் பிரதான் சந்திரபாய் அவர்களுடைய பிறந்த மற்றும் நினைவு தினம் ஜூலை 1ஆம் தேதி. 1882 பிறந்து 1962 அதே நாளில் மறைந்தவர். பாரத ரத்னா விருது பெற்ற இவருடைய நினைவை போற்றும் விதமாக இந்த நாள் தேசிய மருத்துவர் தினமாக அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ தினம் ஒரு கருப்பொருளோட கொண்டாடப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாகும். பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக வெயில் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நேரம் காலை 7:50. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 33 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 22 ரூபாய்க்கும், புடலங்காய் 18 ரூபாய்க்கும், சுரக்காய் 10 ரூபாய்க்கும், தடியங்காய் 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 75 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 28 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும், காராமணி 38 ரூபாய்க்கும், கோவக்காய் 45 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழை இலை 20 ரூபாய்க்கும், மல்லி இலை 75 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. மாங்காய் 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 24 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய்

ரூபாய்க்கும், சௌசௌ 36 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 50 ரூபாய்க்கும், வெள்ளப்பூடு 260 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 180 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 250 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், கருணக்கிழங்கு 120 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 120 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள் கீரைகள் இதோட விலையை பார்க்காம தரக்கூடிய சத்துக்களை பார்க்கறது நமக்கு நல்லது. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் பத்மலதா குரலில் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சாத்தியக்கூறுள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன் உதவி வழங்கி வராங்க. மேலும் இந்த கழகம் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பைச் சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை மேற்கொள்வதற்காகவும் இங்கு கடன் தொகை வழங்கப்படுது. இதில் மேற்கொண்டு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை இதில் நீங்கள் பயனடையணும் அப்படின்னாலோ, இல்லை இதில் நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னாலோ HD

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேகல் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேகல் கேட்க போற இந்த நிகழ்ச்சி வழக்கென்று வந்தால் பங்கேற்கிறாங்க வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். ஒவ்வொரு நாளும் சட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நிறைய விஷயங்களை தகவல்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன தகவலை சொல்ல இருக்கிறீங்க?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த பிழை திருத்தல் ஆவணங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிழை திருத்தல் ஆவணங்களின் தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சங்கதிகள். ஒரு ஆவணம், அதாவது ஒரு கிரய ஆவணம், ஒரு கிஃப்ட் ஆவணம், அந்த மாதிரியான பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள், அந்த ஆவணத்தில் ஆவண தரப்பினர்கள், இப்போ ஒரு விற்பனைன்னு எடுத்துக்கொண்டால் விற்பனை செய்பவர் மற்றும் கிரயம் பெறுபவர், அவருடைய பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், முழு விலாசம், அடையாள அட்டை எண் மற்றும் தொலைபேசி அல்லது செல்லிடப்பேசி எண் ஆகியவற்றை விவரமாக எழுத வேண்டும். கிரயம் பெறுபவர் விவரம் தனிப்பத்தியாகவும் விற்பனை செய்பவர் விவரம் தனிப்பத்தியாகவும் எழுதப்பட வேண்டும். ஆவணம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால் எழுதி கொடுக்கவும் எழுதி வாங்கவும் செய்யலாம். அதே மாதிரி பொது அதிகார முகவர் அல்லது பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லக்கூடியவர் மூலமாக கிரயம் பெற்றால் அவரது விவரம் குறித்து தனிப்பத்தியாக எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக சொத்தினை விற்பனை செய்பவருக்கு அந்த சொத்து எவ்வாறு பாத்தியப்பட்டது என்பதை கூறும் தாய்ப்பத்திரத்தின் விவரம், அதாவது தாய்ப்பத்திரத்தின் பதிவு அலுவலகம், கிரய ஆவண எண், தேதி, பட்டா எண், வரி விதிப்பு எண் போன்ற அனைத்து விவரங்களையும் தெளிவாக எழுத வேண்டும். விற்பனை சொத்து நாளது தேதி வரை விற்பனை செய்பவரின் அனுபவத்திலும் ஆளுகையிலும் எந்தவித வில்லங்க விவகாரம் இன்றி இருப்பதை பற்றியும் எழுத வேண்டும். குறிப்பாக விற்பனை செய்யும் சொத்தின் மீது நீதிமன்ற நடவடிக்கைகளோ, ஜீவனாம்ச உரிமையோ, பிணையமோ இல்லை என்றும், மற்றும் மத்திய மாநில அரசு நில ஆர்ஜிதம் செய்யும் நடவடிக்கைகள் இல்லை என்றும் உறுதி கூற வேண்டும். மேலும் இதன் பணப்பற்று விவரப்படி, நான் உங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தபசில் சொத்தையும் அதில் எனக்குரிய சகல பாத்தியதை உரிமைகளையும் உங்களின் கிரயப்பத்திரத்தின் மூலமாக அனுபவத்திற்கு ஒப்பித்து விட்டபடியால் இது முதல் நீங்கள் தபசில் சொத்தை தானாதி விநிமய விற்கிரயங்களுக்கு யோக்கியமாய் புத்திர பௌத்திர பரம்பரையாய் சர்வ சுதந்திரத்துடன் சகல பாத்தியங்களுடனும் எல்லாவித உரிமைகளுடனும் ஆண்டு அனுபவித்துக் கொள்வீர்களாகவும் என்ற ஒரு பத்தி எழுதப்பட வேண்டும். இதுவே ஒப்படைத்தலை குறிக்கும் வாசகங்களாகும். அதன் பின்னிட்டு தபசில் சொத்தின் பேரில் எந்தவித வில்லங்கமும் விவகாரமும் இல்லை என்றும், தவறி ஏதேனும் இருந்து அதனால் உங்களுக்கு ஏற்படும் சகல நஷ்டத்திற்கும் நான் என் இதர சொத்துக்களிலிருந்து ஈடு செய்து நிவர்த்தி செய்து தருவேன் என்றும் இதன் மூலம் உறுதி கூறுகிறேன் என்ற உறுதிமொழியும் எழுதப்பட வேண்டும். சொத்தோட விலை விவரம், முன்பண விவரம், தற்போது செலுத்தும் தொகை விவரம், சில பேர் டிமாண்ட் டிராஃப்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆகியவற்றை பணப்பற்று விவரம் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக சொத்து விவரம் கூறப்பட வேண்டும். சொத்து விவரம் மொத்தமாக இரு பொருள் பட கூறுதல் ஆகாது. சொத்தை தபசில் என்றும் கூறுவர். தபசில் விவரம் என்றாலும் சொத்து விவரம் என்றாலும் ஒரே பொருள்படும். சொத்து விவரத்தை முதலில் பதிவு மாவட்டத்தின் பெயர், உதாரணமாக பாளையங்கோட்டை பதிவு மாவட்டம், அதோடைய சார்பதிவகத்தின் பெயர், உதாரணமாக மேலப்பாளையம் சார்பதிவக சரகம், கிராமத்தின் பெயர், சர்வேயன், பழைய சர்வேயன் இருந்தால் பழைய சர்வேயன், ரீசர்வேயன் இருந்தால் ரீசர்வேயன், அதன் விவரம், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி என்றால் டிஎஸ் நம்பர், உட்பிரிவு எண், வீடு கட்டு காலி மனையாக இருந்தால் அரசு வழங்கிய மனை அங்கீகார எண், பல சர்வேயன்களை கொண்ட தளவமைப்பு லே அவுட்டாக இருந்தால் கிரயம் செய்யும் மனை அமைந்துள்ள புலையெண் மற்றும் உட்பிரிவு, மனை எண், மனையின் நீளம் அகலம், மனையின் மொத்த விஸ்தீரணம், சதுர மீட்டர், சதுர அடி, ஹெக்டேர், ஏர், ஏக்கர், செண்டு என்று எழுதப்பட்டு பின்னர் சொத்தின் நான்கு பக்க எல்கைகள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். உதாரணமாக பல சர்வேயன்களை கொண்ட தளவமைப்பாக இருந்தால் அதில் பாளையங்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட், சைஸ் அப்டிசரகம், பாளையங்கோட்டை தாலுகா, கீழநத்தம் கிராமம், அயன்புஞ்சை சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தில் வீடு கட்டும் மனைகளாக பிரித்து டேஷ் நகர் என்று பெயரிட்டுள்ளது அமைந்துள்ள மனை எண் 138 செண்டு 5.5 என்று எழுதப்பட்டிருக்கலாம். அவ்வாறு எழுதப்படும் போது அந்த மனை எண் 138 எந்த சர்வேயனில் வருகிறது என்பதை நன்றாக

0: கவனித்து பார்க்க வேண்டும். நாம் கிரயம் செய்யும் மனை எண் எந்த புலையிலில் அமைந்துள்ளது என்ற விவரத்தை கிரய ஆவணத்தில் கட்டாயம் எழுதப்பட வேண்டும். அதன் பின்னர் இதற்குட்பட்ட சகல மாமூல் பாத்தியதைகள் உட்பட இந்த மாதிரியாக எல்லாத்தையும் எழுதப்பட வேண்டும். இவ்வாறு எழுதப்படும் ஆவணத்தில் மூலப்பத்திரத்தில் கண்டுள்ள பதிவு எண், தேதி, சொத்து விவரம் போன்ற சரத்துக்களை மாற்றாமல் அப்படியே எழுத வேண்டும். சில சூழ்நிலைகளில் தாய் பத்திரத்தில் உள்ள சொத்து நகராட்சிக்கு உட்பட்டிருந்து தற்போது பதிவு செய்யப்படும் நேரத்தில் அது மாநகராட்சியாக மாறியிருந்தால் அதன் விவரத்தை எழுத வேண்டும். பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும் பிழை இருந்தால் பிழை திருத்தல் பத்திரம் பதிவு செய்யலாம். உதாரணமாக ஆவணத்தின் 4 மாநிலங்களை குறிப்பிடும் போது மனை எண் 7 கிழக்கே என்று எழுதுவதற்கு பதிலாக மனை எண் 7 மேற்கே என்று தவறாக எழுதிவிடுவார்கள். அதுபோன்று சர்வே எண் 624 என்பதை உதாரணமாக 624 என்பதை 642 எழுதிவிட வாய்ப்பு உண்டு. இவைகள் சாதாரண பிழை திருத்தமாக இருக்கும். இதற்கு அதிக செலவு ஆகுவதில்லை. ஆனால் சர்வே எண் 642 விட 624 அதிக வழிகாட்டு மதிப்பை கொண்டிருந்தால் 2 சர்வே எண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டின்படி கூடுதலாக முத்திரை கட்டணம் செலுத்த வேண்டும். அதே வேளையில் சொத்து விவரத்தில் 2 ஏக்கர் 1 சென்ட் என்பதை தவறுதலாக 1 ஏக்கர் 2 சென்ட் எழுதிவிடலாம். கிரயம் பெற்றது மற்றும் பணம் செலுத்தியது 2 ஏக்கர் 1 சென்ட் நிலத்திற்கு, ஆனால் ஆவண பதிவு செய்யப்பட்டது 1 ஏக்கர் 2 சென்ட் நிலத்திற்கு. அதாவது கிரயம் பெற்ற சொத்தை முழுமையாக பதிவு செய்யாதது. இதனால் பட்டா மற்றும் மாற்றும் போதும் சொத்தை விற்க முயற்சிக்கும் போதும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். இது போன்ற மற்றொரு சங்கதிகளை இதன் தொடர்பாக நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப தெளிவாக எங்களுக்காக விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. நேர்களே, இதுவரை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கினார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6. நேரம் 8:09.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:30. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி வேதமும் நாதமும். உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: இசையில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் 72 மேளகர்த்தா ராகங்களிலும் கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். கீர்த்தி என்பது புகழை குறிக்கும் சொல்லாகும். இறைவனுடைய கீர்த்தி அல்லது புகழை குறிக்கும் பாடல் கீர்த்தனைகளாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழை குறிப்பதற்கு இசை என்னும் சொல்லை பயன்படுத்தியிருப்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. புகழ் என்னும் தலைப்பிலான அதிகாரத்தில் இசை என்னும் சொல்லை புகழ் என்னும் பொருளில் திருவள்ளுவர் பயன்படுத்தியுள்ளார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பார். இசை என்ற சொல் ராகத்தையும் குறிக்கும். ராகம் என்பது ஸ்வரஸ்தானங்களின் முறையான கோர்ப்பே ஆகும். சுரங்கள் சஜ்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிசாதம். இந்த சுரங்களின் முதல் எழுத்துக்களை எடுத்து நாம் பாடுகிறோம். இப்படி பாடும் பொழுது ராகத்தினுடைய சொரூபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எழுத்துக்கள் தனியாக நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருகின்றன. இதனை பவநந்தி முனிவரின் நன்னூல் என்னும் எழுத்ததிகாரத்தில் எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் பொருள் தரின் பதமாம் அது பகாபதம் பகுபதம் என இருபாலாகி இயலும் என்பர். இதனை மனதில் கொண்டு கோடீஸ்வரய்யர் தான் இயற்றிய கீர்த்தனைகளில் ராகத்தின் தன்மையை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் சாகித்யங்களை இயற்றியுள்ளார்.

0: என்ற கீர்த்தனையை இயற்றியுள்ளார். பாடலின் பொருளுக்கு ஏற்ற முறையில் பண் அமைய வேண்டும். அவ்வாறு பொருத்தமாகவும் சிறப்பாகவும் அமையாத பண்ணினால் எந்தவித பயனும் இல்லை என தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருட்பால் என்னும் பகுதியில் கண்ணோட்டம் என்னும் தலைப்பிலான அதிகாரத்தில் பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்பார். ராகத்தின் சொரூபத்தை புரிந்து கொண்டு ஸ்வரத்தின் ஒலியின் அளவுகளை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் சாகித்யங்களை இயற்றினால் பாடல்கள் சிறப்பாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேரில் கேட்டீர்கள் வேதமும் நாதமும் நிகழ்ச்சியை உருளை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
1: காலை என்ன இது புது கோலம் மந்திரியாரே?
0: ஏன் மன்னா, இந்த கோலத்திற்கு என்ன குறை? நன்றாக தானே இருக்கிறது.
1: வெள்ளை நிற கோட், கழுத்தில் டெதஸ்கோப், கையில் ஊசி, என்ன இது? மருத்துவர் உடையில் வந்திருக்கிறீர். நீர் எப்போது மருத்துவம் படித்து மருத்துவராணியர்?
0: அதெல்லாம் படிக்கவில்லை மன்னா, நான் தங்களுடன் குருகுலத்தில் தானே படித்தேன்.
1: அட, ஆமா, அப்படி என்றால் நீர் போலி.
0: ஐயோ, அதெல்லாம் இல்லை மன்னா, தவறாக யோசித்து விட்டீர்களே.
1: அப்படி என்றால் இது என்ன வேஷம்?
0: இப்போதுதான் சரியாக யுகத்திருக்கிறீர்கள். நகரில் இன்று மாறுவேட போட்டி நடத்துகிறார்கள். அதில் பரிசும் தர இருக்கிறார்கள். அதில் கலந்து கொண்டு பரிசு வாங்கவே நான் மருத்துவர் வேடம் இட்டிருக்கிறேன்.
1: ஆமா, உலகத்தில் எத்தனையோ வேடங்கள் இருக்கும் போது இந்த வேடம் ஏன்? குறிப்பாக மருத்துவர் வேடம் எதற்கு? இது உமக்கு பொருந்தவே இல்லை.
0: பொருந்துகிறதோ இல்லையோ, இன்று ஜூலை மாதம் முதல் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று நம் நாட்டில் கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டித்தான் அடுத்த தெருவில் இதற்கான போட்டியை வைத்திருக்கிறார்கள். அவர்களை சிறப்பிக்கவே நான் இந்த வேடமிட்டு அந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன்.
1: அப்படியா? எனக்கு தெரியாமல் எப்படி கொண்டாடுகிறார்கள்? இதை எப்போது முதல் கொண்டாடுகிறார்கள் மந்திரியாரே?
0: இந்தியாவில் 1991 ஜூலை முதல் நாளை தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். மருத்துவர்களின் முக்கியத்துவம், பொறுப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மருத்துவ தொழிலை மேம்படுத்தவும் இந்த நாளை பயன்படுத்துகிறார்கள் மன்னா.
1: ஆமா, எத்தனையோ நாட்கள் இருக்கும் போது குறிப்பாக எதற்கு இந்த ஜூலை 1 தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறார்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்னவோ?
0: டாக்டர் பிதான் சந்திர ராய் இந்தியாவின்

0: ஆராய்ச்சிக்குரிய மருத்துவ மேதை. மருந்தியல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான படிப்புகளை ஒரே நேரத்தில் படித்தவர். விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்தாராம். சுதந்திரம் பெற்ற பிறகு மேற்கு வங்கத்தின் இரண்டாவது முதலமைச்சராக 14 ஆண்டுகள் பதவி வகித்திருக்கிறார். அப்போதும் ஏழைகளுக்கு இலவசமாக இவர் மருத்துவம் பார்த்திருக்கிறார். இவரது சேவையை பாராட்டித்தான் 1961 ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ராயின் பிறந்த நாளான ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மன்னா,
1: ஓஹோ, அப்படியா விஷயம்? நாமும் ஏதாவது சேவையை புரிந்து வரலாற்றில் சாதனை படைக்க வேண்டும். எனது பிறந்த நாளையும் பிறர் கொண்டாடும் வகையில் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்?
0: என்ன மன்னா, வாய்க்குள்ளே எதை பேசிக் கொள்கிறீர்கள்? வெளியே பேசினால் நானும் கேட்டுக்கொள்வேன்.
1: அது வேறொன்றும் இல்லை மந்திரியாரே, மனிதர்களின் வாழ்க்கையில் மருத்துவர்களுக்கு எப்பொழுதும் உயர்வான இடம் உண்டு. நேரம் காலம் இது எதுவும் பார்க்காமல் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். கொரோனா போன்ற கொள்ளை நோய் காலத்திலும் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் மருத்துவம் பார்த்தவர்கள் மருத்துவர்கள். இவர்களின் தியாகத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை.
0: ஆமா, மருத்துவத்துறையில் குறிப்பிடத்தகுந்த வகையில் முன்னேற்றங்களை கண்டுள்ள நமது இந்தியா இன்னும் மருத்துவர்களே பார்த்திராத கிராமங்களுக்கும் சேவை அளிக்க வேண்டியிருக்கிறது.
1: ஆமந்திரியாரே, மனித உயிர்களை காக்கும் அற்புதமான பணியை மேற்கொண்டு வரும் மருத்துவர்களை இந்த நாளில் நினைவு கூர்வோம். நாம் பார்க்கும் மருத்துவரிடம் அன்பையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்வோம்.
0: ஊசி மாத்திரையை கண்டால் பயப்படாத குழந்தைகளே இருக்க முடியாது. குறும்பு செய்யும் குழந்தைகளிடம் டாக்டரிடம் போய் ஊசி போட்டு விடுவேன் என்று மிரட்டும் பெரியவர்களும் இருக்கிறார்கள். நம் உடல் நலத்தை பாதுகாக்கவே மருத்துவர் ஊசியையும் மாத்திரையும் அளிக்கிறார் என்பதை அறியும் போது மருத்துவர்களின் மீது மரியாதை வந்துவிடும்.
1: ஓஹோ, ஊசி போட்டால் மரியாதை வந்துவிடுமா? மந்திரியாரி, உடனே இந்த அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் நான் ஊசி போட்டாக வேண்டும்.
0: என்ன ஊசியா? தாங்களா அதற்கெல்லாம் படிக்க வேண்டுமா?
1: எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை. உடனே இங்கிருக்கும் அனைவருக்கும் ஊசியை போடுகிறேன், மரியாதையை வாங்குகிறேன். நான் சகலகலா டாக்டராக ஆக போகிறேன். முதல் ஊசி உமக்குதான் வந்திரியாரே.
0: இந்த மன்னருக்கு வைத்தியம் பார்க்க எந்த டாக்டரை அழைப்பது?

0: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னன்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிகிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின் இருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதோ பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும்

0: அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும். அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானா. ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறு அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னான.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில் பருவா சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
8: எப்படி?
7: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
9: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: நேர்களை இன்னும் சில நொடியில் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி இருக்கும். அதைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி வலம் வரும். தொடர்ந்து நெல்லை பண்பலை 102.6.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 ஆயாச்சு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. எப்போவுமே நம்ம கிட்ட வந்து ஒரு குணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அதுதான் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த பார்த்து வியந்து அவங்கள பாராட்டுறதுதான். சே, அவங்க இப்படி இருக்கிறாங்களே நம்ம கிட்ட இப்படியே அப்படின்ற மாதிரி வேதனைப்படுறதுக்கோ இல்லை இப்படி இருக்கிறாங்களையும் பொறாமப்படுறதுக்கோ இல்லாமல் மற்றவங்கள பாராட்டுறதுக்கு கற்றுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம லைஃப் ரொம்பவே ஜாலியாக ஜம்முன்னு போகும் அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சி அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 வாயாச்சு, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு குணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அதுதான் மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்த்து வியந்து அவங்கள பாராட்டுறது தான். சே, அவங்க இப்படி இருக்கிறாங்களே நம்மக்கிட்ட இப்படியே அப்படின்ற மாதிரி வேதனைப்படுறதுக்கோ இல்லை இப்படி இருக்கிறாங்களையும் பராமப்படுறதுக்கோ இல்லாமல் மற்றவங்கள பாராட்டுறதுக்கு கற்றுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம லைஃப் ரொம்பவே ஜாலியாக ஜம்முனு போகும் அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சியும் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இது எதுக்கு வந்ததும் சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு பேச போற டாபிக் அந்த மாதிரிங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இல்லைனா விளையாடிட்டு அப்படிதான் இருந்திருப்போம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. எதுக்கு அப்படி சொல்ல அப்படின்னா, இப்ப போன்ல நிறைய வீடியோஸ் நம்ம பாக்குறோம், குட்டி குட்டியா நேரம் போன உட்காந்து பாக்குறோம்னு வைங்களேன். அதுல வந்து குட்டிஸுடைய வீடியோக்கள் இல்லைன்னா அவங்க வந்து நிறைய அவங்களுடைய திறமை வெளிப்படுத்துற மாதிரி டிராயிங்கா இருக்கட்டும், அவங்களுடைய டான்ஸா இருக்கட்டும், நடிப்பை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தேன், ஆனா இவங்க இவ்வளவு டேலண்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில சமயம் தோணும். நீங்கள் அப்படி வேந்திருக்கிறீங்களா அப்படின்னா இந்த தலைப்பு கண்டிப்பாக உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் இளைஞர்களுடைய திறமையை காட்டுற ஒரு மேடையாக இருக்குதா, அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிற ஒரு மாயையாக இருக்குதா? கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். 0462-256-1133-2 அப்படின்னா 0462-256-1133-3 அப்படிங்க எங்களுக்கு நிகழ்ச்சியில் முதல் நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர்
1: பேசுறேன்.
2: பொறுத்த அளவுக்கு அவங்க மனதளவு பொறுத்த அளவுக்கு அது வந்து நல்லதா தான் தெரியுது. ஆமா, இந்த வேலையில ஈடுபடுறவங்க வேலையில ஈடுபடாம அத சோசியல் மீடியாவை பார்த்து நேரத்தை வீணடிக்கிறாங்கம்மா. அதாவது வேலை நேரம் போக மற்ற நேரம் கூட இதுல ஈடுபட்டா கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனா வேலை இருக்கும் போதே அதை செய்யறாங்க. சில பேர் டிராவலிங்ல அதை செய்யறாங்க. ஒரு தொழில் சம்பந்தமா அது சம்பந்தமா பேசினா கூட பரவாயில்லம்மா. ஆமா, ஆனா சோசியல் மீடியாவை நம்ம குறை சொல்ல முடியாது. அதை நம்ம கையாளுற முறை விதங்கள் தான் சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகு முதல் நேயரா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்கோமா.
1: இளங்கோ சார், சொல்லுங்க சார்.
3: எனக்கு இந்த தலைப்புல ஒரு மாற்றம் தேவைப்படுதுமா?
1: செஞ்சிருவோம் சொல்லுங்க.
3: இளைஞர்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே.
1: ஆமா,
3: இன்னைக்கு குழந்தைகள் முதல் முதியர் வரை
1: அவங்களையும் சேர்த்துக்கோங்க. எங்களை மட்டும் ஏன் விட்டீங்க, அவங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்களா?
3: ஆமா, பல்லு போனவர்கள் வரை இன்னைக்கு மீடியாக்கள் வந்து எல்லாமே வரணும்னு நினைக்கிறாங்கம்மா. அதனால மீடியாக்கள் எல்லாருமே நீங்க குழந்தைகள் வரை பெரியவங்க வரை வந்து நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கல கூட மத்தவங்க பூத்தி
1: விட்டுறாங்க.
3: இப்ப நானே பேசுறப்ப எங்க இளங்கோ, நீங்க நல்ல கத்து சொன்னீங்க, நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்றப்ப நமக்கு என்ன ஆகும், நல்லா பேசிட்டு மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும், இன்னும் நிறைய பேசலாமே அப்படின்னு எண்ணங்கள் வருது. அதே மாதிரி இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஆகுறதுக்கான மீடியாக்கள் தாமா. ஆமா, அவங்க பாத்தீங்கன்னா இந்த திறமை ஒரு பிள்ளைங்க இன்னொரு பிள்ளைங்க பார்க்கும் போது நாமளும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு எண்ணங்கள் தோணுதுமா. அதான் நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம்.
1: நன்றி.
3: ஆமா, நல்லது எடுத்துக்கிட்டு நல்லதையே செய்தா நம்ம வந்து மீடியாக்கள் எதுல வேணாலும் சாதிக்கலாங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: அழகான கருத்து, நன்றி சார். நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நேர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கலான்ற மாதிரி மாத்திட்டோம். ஸோ பழைய அந்த மாதிரியான விதிகள் இப்போ வந்து தளர்ந்துருச்சு. நீங்க தினமும் கால் பண்ணலாம், ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில மட்டும்தான். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி.
1: மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
4: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: அதே தான் சார், டயலாக் வந்துச்சு, இப்ப சொல்லுங்க.
4: சரி மேம், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அது ஒரு நேர விரயம் அப்படின்ட்டு தான் மேம் நானும் கருதுறேன் உண்மையாலுமே. ஏன்னா இந்த திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த 100 இல்லைன்னா 1000 தான் எக்ஸிபிட் பண்றாங்க. இன்னும் கூட நிறைய இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பூச்ச சுபாகம் அப்படிங்கறது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜோக் பண்ணு அப்படின்னா

0: ஜோக் பண்றாங்களே தவிர்த்து தங்களுடைய திறமை இது அப்படின்னு சோசியல் மீடியால எவ்வளவு பேரு வீடியோஸா எடுத்து போடுறாங்க, அது ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து அந்த சர்ஃப் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் மாதிரியும் தேவையில்லாத நட்புகள் சோசியல் மீடியால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நூத்துக்கு நூறு உண்மை. வர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட விட்டுட்டு உங்க சோசியல் மீடியால ஒழுகி தெளிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் சீ தூக்கி பார்க்கணும். ஒரு 30% இளைஞர்கள் வேணா எக்ஸிபிட் பண்றாங்க மேம் பிளாட்ஃபார்ம்ல, ஆனா 70% வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் அதிகமா பண்றாங்க. அதனால தானே அந்த போன் அப்படிங்கறத கம்மியா யூஸ் பண்ணுங்க மற்றவங்களும் அட்வைஸ் பண்றாங்க.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி உங்களை அழகான கருத்து.
0: தேங்க்யூ மேம்.
1: பேசின ரெண்டு நேர்களுமே பார்த்தீங்கன்னா அது நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு மாயை தான் திறமைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், தலைப்பு நேர்கள் கூட இன்னும் தடவை கவனிச்சுக்கோங்க. இன்றைய சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு மேடையா இருக்குதா இல்லைனா நேரத்தை வீணடிக்கிற ஒரு மாயையா இருக்குதா பேசலாம் நிகழ்ச்சியுடைய பாடலுக்கு பிறகு. சோசியல் மீடியான்னு சொல்லிட்டீங்க, அது சம்மந்தமா இன்னைக்கு நிகழ்ச்சியில பாட்டு இல்லாம நிகழ்ச்சி நல்லா இருக்குமா கேட்டுலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலே டாக்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. சிவகார்த்திகனுடைய பாடல் வரிகள்ல அனிருத் ரவிசந்தர் ஜோனிட்டா காந்தி அவர்கள் இணைந்து பாடினது அனிருத்துடைய இசையில. பாடலுக்கு முன்னதாக விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
5: இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களுடைய திறமையை வெளிக்கொண்டரக்கூடிய ஒரு மேடையா இருக்குதா, இல்ல நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு மாயையா இருக்குதா? பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில. 9:15 ஆகிட்டு இருக்குது. அடுத்த நேயர் யார், எங்க இதுன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலம் இருக்கு மேடம்.
5: ரவிக்குமுதா சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு மேடம். உங்க குரல கேட்டாலே ஒரு டயலாக் கூட தானே மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
5: நன்றி சார், நன்றி.
6: சூப்பரா கொண்டு வரீங்களா மேடம். மேடம், இப்ப உள்ள மேடைக்குதான் போது திறமைகள், பிள்ளைகள் திறமைகள். வீண் அடிக்கிறதுக்குன்னா 10-20 பேர் இருக்காங்க, 100 பேர்ல ஒரு 20 பேர் இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு முக்கில ஒரு பிள்ளையோட திறமையை காட்டுறதுக்காக வந்து நம்ம சோசியல் மீடியா தான் காட்டுது. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம தேடி போறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளோட திறமைகளை பாருங்க, ஒரு பேங்குக்கு போனாலும் எதுக்கு போனாலும் டக்கு டக்கு டக்குன்னு கையில அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன புள்ள பிள்ளைங்க போய் என் மகனை கூட்டிங்க போன என் பண்ணிக்க தெரியல, சும்மா நீங்க உட்காருங்க போய் சேரல. என்னென்ன ஓடிபி வேணுமா, எது வேணுமா, என்னென்ன திறமை டக்கு டக்குன்னு அதுல
5: காட்டிடுதான்.
6: அப்ப உள்ள அந்த வசதி எல்லாம் கிடையாது மேடம். ஒரு கையெழுத்து வாங்கினாலே, ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு 10 பேருக்கு நின்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைகள் நல்லா வளர்ச்சியை கொண்டு வந்து டெக்னாலஜி நல்லா வளர்த்துட்டு வராங்க. இல்லைன்னா இன்னைக்கு உலக உலக முன்னேற்றம் வருமா மேடம்? 20% தான் அவங்க வீண் அடிக்கிறாங்களா தவிர ஒரு 80% அவங்களுக்கு செப்பரேட் கொடுக்கலாம் மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
5: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம். சோ வந்து அடுத்த நேயர்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: காலை வணக்கம். ஜெனிமா இருக்கு.
5: காலை வணக்கம்.
7: தேனி மாவட்டம் சின்னமலம் சசிகலா பேசுறீங்கப்பா.
5: சசிகலாமா,
7: உங்களுடைய மாற்றத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா. தினந்தோறும் பேசலாம், ஒரு ஆர்வத்தை ஊட்டிப்பீங்கப்பா. நன்றிப்பா.
5: நன்றிமா, நன்றி. சொல்லுங்க. அப்படி உங்களுடைய கருத்து என்ன?
7: எல்லோரையும் திறமையை வெளிப்படுத்துகின்ற மேடைன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க, சொல்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனா வந்து சுயத்தை இழந்து அந்த மேடையை சுற்றி சுற்றி வந்து உள்ளார்ந்த ஆற்றலை வந்து தொலைத்து விட்டு போலியான பாராட்டுதல சோசியல் மீடியா பயன்படுத்துறாங்க. குழந்தை முதல் வந்து வயதான வரை வந்து புத்திய பூரம் அழுந்தெடுத்துருச்சுப்பா. நேரத்தை வீணாக்கி இந்த ஒரு மாய வளைப்பா. அந்த மேடையில அதிக பேர் வந்து ஏறுனால அந்த மேடை சரிந்து விழுகுதுப்பா. அப்ப அதுல அரங்கேறியவர்கள், அரங்கேற்றிய உள்ளவர்கள் அனைவருமே ஆபத்துலதான சிக்கிறாங்க. அப்ப குறைந்த அளவிற்கு நேரத்தை வந்து அதுல செலவழித்தால் தேடினால் சுகம் பெறுவார்கள்ப்பா. சோசியல் மீடியா வந்து தேவைக்கு பயன்படுத்தினா நலம்ப்பா. அந்த மேடை வந்து நல்லா சரிந்து விழாமல் இருக்கும்பா. அதிக அளவிற்கு பயன்படுத்த மேடை சரிந்து விழுந்து உள்ளார்ந்த ஆற்றல் அப்புறம் இழந்து ஒரு போலியான மாய வலையில சிக்கி வாழ்ந்து கொண்டிருப்பாங்கப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
5: நன்றிமா, நன்றி. சமமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ
5: வணக்கம்.
8: வணக்கம்.
5: சுபா பேசுறேன்.
8: சுபா, ஆமா
5: மேடம். ஓகேமா, சொல்லுங்கம்மா.
8: மேடம், இந்த

0: இப்போ இருக்க நெட் வந்து பிள்ளைங்களை வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பாதிப்பை தான் ஏற்படுத்துது. அவங்க வந்து அதிகமா தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: நேரத்தை தான் வீணடிக்கக்கூடிய ஒண்ணா இருக்குல்ல.
0: ஆமா கண்டிப்பா, ஏன்னா சின்ன பிள்ளைங்க இப்ப ஸ்கூல் விட்டு வந்துட்டு முதல்ல போன் இருந்தாதான் சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட மைண்ட் வந்து மாறிடுச்சு.
1: ஓகேமா, இப்பதான் முதல்ல பேசுறீங்களா? நேர்கள் வந்து திறமையை வெளிக்காட்டுது ஒரு பக்கம், இருந்தாலுமே அது வந்து நேரத்தை தான் இதாக்குது. நிறைய பாதிப்புகள் அதனால உண்டாகுது, இந்த சோசியல் மீடியாக்கள் அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். சோசியல் மீடியான்னு சொல்லிட்டோம், அது சம்பந்தமான பாடல்களை தான் இப்போ கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் அடுத்த பாடலை கேட்க இருக்கிறோம். துப்பாக்கி திரைப்படத்தில் இருந்த மதன் கார்கேயுடைய பாடல் வரிகளாக ஆண்ட்ரியா ஜெரேமியா விஜய் அவர்கள் இணைந்து பாடினது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. தொடர்ந்து பேசலாம் பாடலை தொடர்ந்து. நேரம் 9:19 ஆகிட்டு இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: ஹாப்பி.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6. ஒன்பது மணி 34 நிமிடமாக இருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்.
2: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஈரோட்ல இருந்து தங்கவேல் பேசுறேங்கம்மா.
2: தங்கவேல் சார் சொல்லுங்க.
3: சமூக வலைதளங்கள் வந்து சிக்கலதான் ஏற்படுத்துது. சாதனை ரொம்ப கம்மி தான், ஒரு 10% கூட இருக்காது, ஒரு 5% தான் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க.
2: ஒன்னும்
3: பெருசாலாம் திறமையை காட்டுறது இல்லைங்க, ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிதான் அவங்களை பப்ளிசிட்டி பண்றாங்களோ ஒழிய, மற்ற நேரம் பொழுது போக்குறது பொழுது வீணாக்குதான்
2: செய்யுது.
3: ஆமா வீணாக்குது. மன உளைச்சல் முன்னாடி சொன்ன மாதிரி மன உளைச்சல் ஏற்படுது. அந்த போன் இல்லைன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிருது. நெட்டு நெட்டு தீர்றதுக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்றது இது ஒண்ணுக்கு தான். மற்ற பொருள் கூட 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். அரிசி பருப்பு இல்லைனா கூட 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம்.
2: ரீசார்ஜ் பண்ணலன்னா என்னால இருக்க முடியாது. 5 நிமிஷம் கூட
3: ரீசார்ஜ், 1 மணி நேரம் முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க. போன் பேசறதுக்கு வச்சிருந்த காலம் போய் டைம் பாஸ்க்கு வச்சிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, திருமண விழா எங்க போனாலுமே ஒரு 10 நிமிஷம் தான் பாப்பாங்க
2: மற்றவர்களை.
3: நன்றி
2: சார், நன்றி. ரொம்ப வந்து இப்ப இருக்கிற யதார்த்தமான உண்மை என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: சேதுசி நகர்ல இருந்து லட்சுமி பேசுறேன்.
2: லட்சுமி அம்மா, முதல் முறையா பேசுறீங்களா?
4: இல்ல இல்ல, இதுக்கு முன்னால பேசிருக்காங்கன்னா லயனே கிடைக்கிறது இல்லைங்க.
2: அப்படிங்களா? இல்ல, இன்னைக்கு ரொம்ப தயக்கத்தோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு.
4: இல்ல இல்ல,
2: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கருத்து என்ன இருக்கு?
4: சந்தோஷமா இருந்தது. ஷாக்.
2: சரி, சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
4: கண்டிப்பா நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு மாயை
2: தான்.
4: என் பேரன் நல்ல சுற்று வரையிலும் கிளாஸ் ஃபர்ஸ்டா
2: இருந்தேன்.
4: இப்போ போனுக்கு அடிக்ட் ஆகி
2: மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு.

0: அவன் படிப்பு வந்து அந்த கவன சிதறல்னால வந்த உடனே யூனிஃபார்ம் கூட மாத்தாம போனதான் எடுக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: புரியுதுமா? பரவாயில்ல, உங்களுடைய இப்ப நிஜத்துல நடக்க விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியா பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நேயர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க பார்த்த விஷயங்கள் அவங்களுடைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? என்னாச்சி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிடுறாங்க, ஆனால் வந்து பேசுங்கனாலும் பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்கள் இளைஞனுடைய திறமையை காட்டக்கூடிய மேடையா அல்லது நேரத்தை வீணடிக்கும் மாயையா? அடுத்த நேயர் வணக்கம்.
2: சங்கரங்கோயிலிருந்து கோட்டியப்பன் பேசுகிறேன்.
1: கோட்டியப்பன் சார் சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
1: ம், சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடலாம்.
2: ம், அதாவதுமா இந்த மீடியாக்கள் வந்து நமக்கு பயனுள்ளதான் இருக்குது, அதை நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கணும், கெட்ட விஷயங்களுக்கு அதை வந்து நம்ம கொண்டு செல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் அதை கொடுத்து ஒரே அந்த அதுலேயே மூழ்குற மாதிரி செய்யக்கூடாது. ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில கொடுத்து அதை பார்த்து முடிச்ச உடனே நம்ம செல்போன் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம மற்ற நல்ல நிகழ்ச்சிகளை மட்டும் கொடுத்து மற்ற நிகழ்ச்சிகளை கொடுக்க வாய்ப்பு இல்லாம இருக்கணுமா? நன்றி நன்றி
1: நன்றி சார், நன்றி. ஸோ பெற்றோருடைய கையில தான் இருக்கு வந்து அந்த சோசியல் மீடியாக்கள் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடிய மாயையா பிள்ளைங்களுக்கு மாறாம இருக்கணும் அப்படின்னா அது பெற்றோர்களை அதுக்கு பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து பாடல் கேட்டலாமா? சோசியல் மீடியாக்கள் சம்மந்தமான பாடலை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு அட்டகாசமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்த பாடலாம் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து சிவகார்த்திகேயனுடைய பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் நிதிமோகன் இணைந்து பாடினது டிஎம்மனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. நேரம் 9:39 ஆகிட்டு இருக்குது.
3: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 44 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மேடையா இருக்குதா, இல்லனா நேரத்தை வீணடிக்கக்கூடிய மாயையா இருக்குதா? நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: பேசுறேன்
1: சுல்தானிமா, சொல்லுங்க.
2: பொம்பளைய பிள்ளைகளா இருக்கட்டும், பெரிய ஆளுகளா இருக்கட்டும், ராத்திரி 12 மணி வரை வீணா லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு மொபைல்லே இருக்குவோம்.
1: ஆமா, நைட் ஃபுல்லா பாத்துட்டு காலையில தூங்கிடுறாங்க.
2: காலையில போய் 10 மணி வரை தூங்குறது என்னைக்கு ஏறும் போது? அப்ப டைம் வேஸ்ட் தானே.
1: ஆமா, சுல்தானியம்மா
2: பிரவீன் கெட்டு விட்டு கெட்டு வச்சிருந்தாங்க. எல்லாமே நம்ம ஒரு அது ஒரு போதை மாதிரியாவே ஆயிட்டு. இப்ப நான் நம்மளதான் எடுத்துக்கணும். நம்ம வந்து உறங்கி முடிச்சவன வந்தோம்னா நம்ம இந்த ரேடியோக்கு அடிமை ஆயிட்டோம்ல, ரேடியோ தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். அது குழந்தைல இருந்து இன்னைக்கு வரை நான் ரேடியோ வச்சுட்டுதான் இருக்கேன். எனக்கு எத்தனை வயசுல ஆரம்பிச்சா, அந்த அண்ணா துறை இறந்திருக்கும் போது நான் பார்க்க கேட்க ஆரம்பிச்சது. அதாவது நம்மளுக்கு அது, நம்மளுக்கு அது ஒரு செவிக்கு உணவு மாதிரி நம்ம எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இது அப்படி இல்லையே,
1: நம்மளுடைய வேலையெல்லாம் அது எனக்கு எடுத்துடுது.
2: அப்படி இல்லைன்னா மொபைலே ஐக்கியம் ஆயிடுவோம், இல்லாட்டி 2 மணி நேரம் ரேடியோ டிவில ஐக்கியம் ஆயிடுவோம். அதனால இது உடல் நலத்துக்கும் கேடு, மனதுக்கும் கேடு, வீட்டு வருமானத்துக்கும் கேடுதான்.
1: அவ்வளவுதான். நன்றிமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
3: நினைக்கணும் கண்டிப்பா. இப்போ நம்ம எங்கேயுமே ஒரு பைக்ல போனிருக்கு, எங்கேயாவது ஒரு அலைச்சல உண்டா, அதனால அலைச்சல் அலைய வேண்டாம்ல, வேலையை முடிச்சிருக்கலாம். சில மன கட்டுப்பாடுகள் இல்லாம நம்ம மேல குறைய வச்சுக்கிட்டு அது போன நம்ம அது இதனாலதான் பிரச்சனை போச்சு, நேரத்தை வேஸ்ட் ஆகுது, அது அது பாக்காம இருக்க முடியல. அப்போ நமக்கு ஒரு கண்ட்ரோல் இல்ல, நமக்கு நம்ம கையில. இப்ப குழந்தைகள் யாருமே போன் எனக்கு தாங்கம்மா, நான் போன் பாக்க போறேன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. நமக்கு வந்து வேலை நடக்கணும்,
1: கையில
3: கொடுத்தது நமக்கு வேலை நடக்கும், இல்லன்னா நமக்கு வேலை நடக்காது. சப்போஸ் பிள்ளைகளை நான் வாமா, நான் வந்து உங்களை விளையாட வரேன், வா நம்ம ரெண்டு விளையாடுமா அப்படின்னு கேட்டா பிள்ளைகள் போன்ல வேண்டாம், நீங்க கூட விளையாட வந்தா போதுமா அப்படின்னு சொல்லும். கண்டிப்பா.
1: ஆமா ஆமா,
3: இது இதார்த்தாங்க, இதான் இதுதான் உண்மை. கண்டிப்பா
1: நினைச்சேன். சொல்லு சார், என்னடா நிகழ்ச்சியில இன்னும் வரலையே, அவங்க தானே மாற்று யோசிப்பாங்க நினைச்சா வந்து கரெக்டா அதுக்கு ஏதமா சொல்லிட்டீங்க.
3: கண்டிப்பாங்க.
1: நன்றி சார், ரொம்ப அழகா நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டாங்க. சொல்லுங்க சார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சினிமாமா.
0: வணக்கம்.
1: காரைக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கனகம்மா. ஸ்நேகிதேக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டீங்க ஆனந்த பூங்காற்றல.
1: கண்டிப்பா சோசியல் மீடியா பத்தி கேட்டிருக்கீங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்ப பேசணும். அதே போல வாய்ப்பு இருக்கு நமக்கு. சோசியல் மீடியால எத்தனையோ செய்ய, எத்தனையோ பண்றாங்க, எத்தனையோ இது பாக்குறோம், எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு. கெட்ட விஷயம் 10% இருந்தாலும் நல்ல விஷயம் 90% அடங்கிதான் இருக்கு. அது நம்ம யூஸ் பண்றத பொறுத்து. பார்க்கும் பார்வை கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா தாங்க இருக்கும்.
0: அவ்வளவுதாங்க. கனகாமா சொன்னா, கனகாமா சொன்னா கரெக்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சுல.
1: ஆமாங்க, என்ன பொறுத்தவரை அவ்வளவுதான்.
0: நன்றிமா, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேரத்தை வீணடிக்குதுன்னு சொல்லி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது, இப்போ பேசின ரெண்டு நேர்களுமே வந்து அது நம்ம கையில தாங்க இருக்கு, போனையும் குறை சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி மாத்தி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. தொடர்ந்து பேசலாம். நேயுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. தி வாரியர் திரைப்படத்திலேருந்து விவேகாவுடைய பாடல் வரிகளில் சிலம்பரசன் மற்றும் ஹரிப்ரியா அவர்கள் இணைந்து பாடினது. தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 53 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாம பேசிட்டு இருந்தோம் ஆனந்த பூங்கட் நிகழ்ச்சியில சோசியல் மீடியாக்கள் இளைஞருடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய மேடையா இருக்குதா, இல்ல நேரத்தை வீணடிக்கக்கூடிய மாயையா இருக்குதா? நிகழ்ச்சியில நிறைவான நேயரா யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பேரும் டாக்டர் எம்ஏ. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ஆமா பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பாடு வரைக்கும் நல்லது இருக்கு, கெடுதல். தண்ணியை அளவுக்கு மீறி போட்டாலும் அங்க சாப்பாட அளவுக்கு மீறி போட்டாலும் ஜீரணம் ஆகாது. அது மாதிரி பயிர் ஒன்று இருந்தா களை ஒண்ணு இருக்கிறத செய்ய அந்த களையை மட்டும் எடுத்து போட்டு பயிர் வளர்க்கணும். மேன்மை தான் கொடுக்கணும். இப்ப பாருங்க, திருநெல்வேலி இருந்து நான் ஆன்லைன்ல கேட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். திருநெல்வேலி இங்க பெரியவாள் தேனி மாவட்டத்துக்கு எடுக்காது. அப்போ உங்ககிட்ட பேசுனா அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து பயிர் ஒண்ணு தான், அந்த களையை மட்டும் எடுத்துட்டு பயிர் வளர்க்கணும்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. எங்க பேசினது
2: நன்றி. வணக்கம்.
1: ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மேடை அப்படின்னா, பொதுவாக மேடையில் வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்க அந்த கொஞ்சம் நேரம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். மேடையிலேயே இருக்கிறோம்னு வைங்களேன், அதுவும் ஒரு கட்டத்தை சலிப்பு தட்டிடும். ஸோ சோசியல் மீடியாக்கள் அப்படிங்கிறது நான் அதுக்குன்னு ஒரு நேர கட்டுப்பாடை நம்ம வைக்கலாம் இல்லையா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோனில் சோசியல் மீடியாக்களில் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்களா கொஞ்சம் டைமுக்காக, அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்து வச்சுக்கலாம். அந்த டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு கற்றுக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் இன்னொரு 10 நிமிஷம் சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்களா அதுலேயே ஃபுல்லாக நேரம் போயிடும். அதே மாதிரி குறிப்பா நம்ம மனசுல வைக்க வேண்டியது, இந்த ராத்திரி நேரங்கள்ல போனை உட்காந்து சோசியல் மீடியாவை பாக்குறத அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக போனை சைலண்ட்ல போட்டு நம்ம இந்த ரூமை விட்டோ இல்ல நம்ம தூங்குற இடத்த விட்டு கொஞ்சம் தூரமா வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த போன்ல உட்காந்து நோட்டிபிகேஷன் வர்றதையோ இல்ல அந்த சோசியல் மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட மெசேஜோ வீடியோக்களோ பார்க்கறதையோ தவிர்த்துடலாம். நல்லா நிம்மதியா தூங்கி நம்ம அடுத்த நாள் நம்ம வந்து ஹாப்பியா ஆரம்பிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த விஷயத்த மனசு வச்சுக்கோங்க, எப்பவுமே பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுங்க. சோசியல் மீடியா அப்படிங்கிறதும் வந்து ஒரு கத்தி மாதிரி தான். அது வந்து அழகான நம்ம பழத்தை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தலாம், இல்லைனா கையை கிழிச்சிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாகவும் மாறலாம். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது, அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் உங்களோட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். பேசுறதுக்காக முயற்சி எடுத்த நேர்களுக்கும் பாராட்டுகள் தான். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச முடியலாட்டியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் பேசுறதுக்கு முயற்சி எடுங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துட்டு இருக்கு. கத்தி திரைப்படத்திலிருந்து மதன் கார்க்கியுடைய பாடல் வரிகளில் சுனிதி சௌகான், விஜய் சந்திரசேகர் பாடினது, அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில. பாடலை தொடர்ந்து மனம் விருந்து நிகழ்ச்சி கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து ஸ்டேட்யூட் ஆயிருங்க FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மனசுக்கு பிடிச்ச பாடல்களை எப்போ எங்கிருந்து கேட்டாலும் அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பறந்துவிடுங்க, அது மாறா சந்தோஷமா ரெட்டிப்பாகும். பாடல்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 0462256112 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை எங்களோட சேர்ந்து நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
2: கைத்தார்ல இருந்து காந்தி.
1: கைத்தார்ல இருந்து காந்தி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: இட்லி கடையில இருந்து என் சாமி.
1: கண்டிப்பா, நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வியை யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1949. இதுக்கான பதில யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: 10:10 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க? உடையாம்புலியில இருந்து மாரியம்மாளுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? வாரிசு படத்துல இருந்து
1: சங்கீதமே.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? 1948. சரியான பதில் 1948 தான் சரியான பதில். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குன்னதுக்கு முன்னாடி, சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் அப்படிங்கிறது உலகின் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மனித உரிமைகளை உறுதி செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆவணம்னு சொல்லப்படுது. இது யுனைடெட் நேஷன்ஸ் பொது சபையால் 10 டிசம்பர் 1948 அன்று பாரிஸ் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 போர்க்காலத்தில் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலைகள் மற்றும் கொடுமைகள் பல நாடுகளை அதிர்ச்சி அடைய செஞ்சது. இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனிதர்களின் அடிப்படை உரிமைகளை உலக அளவில் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதன் விளைவா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் உருவாக்கப்பட்டது. வாரிசு படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, ஐநா பொதுச்சேவை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 23 ஜூன், 24 இதுக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: 10:16 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442849864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா யார் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஐநா பொதுச்சேவை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ June 23, ஆப்ஷன் பி June 24. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: பரமன்குறிச்சியிலிருந்து சுகன்யா.
0: பரமன்குறிச்சியிலிருந்து சுகன்யாவுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: அயன்பரத்துல இருந்து பலபல

0: பகலான்.
1: கண்டிப்பா பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில் தெரியுமா? ஐநா பொது சேவை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜூன் 23, ஆப்ஷன் பி ஜூன் 24. ஜூன் 23 தான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, ஐநா பொது சேவை தினம் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23 அன்று அனுசரிக்கப்படுது. இந்த தினம் பொது சேவையின் முக்கியத்துவத்தை உலக மக்களிடம் எடுத்துரைப்பதற்கும், அரசு ஊழியர்கள் மற்றும் பொது சேவை நிறுவனங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு ஆற்றும் பங்களிப்பை பாராட்டுவதற்கும் கடைபிடிக்கப்படுது. பொது சேவையின் மதிப்பை வலியுறுத்த, மக்களுக்கு சேவை செய்யும் அரசு அமைப்புகளின் பங்களிப்பை அங்கீகரிக்க, திறமையான வெளிப்படையான மற்றும் பொறுப்பான நிர்வாகத்தை ஊக்குவிக்க, வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியில பொது சேவையின் பங்கை எடுத்துக்காட்டவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அயன் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு தொடரலாம்.

0: 10:23 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தான் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாம்புலிருந்து.
0: உடையாம்புலில இருந்து சுதாக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து சென்ட்ரலுக்கு நடுவே அந்த சாங்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அபிக்யான் செயலி எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ காப்பீடு தொடர்பான தரவு, ஆப்ஷன் பி குற்றம் தொடர்பான தரவு.
1: காப்பீடம் உண்டான தொடர்பு,
0: குற்றம் தொடர்பான தரவு அப்படிங்கிறது தான் சரியான பதில். நம்ம பாடல் கேட்டு தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி, அபிக்யான் செயலி அப்படிங்கிறது காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம். இது குற்றவாளிகள், குற்றம் சம்பவங்கள் மற்றும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை சேகரித்து பகிர்ந்து பகுப்பாய்வு செய்ய உதவுது. குற்றப்பத்திரிகைகளை பராமரித்தல், குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை தேடுறது, காவல்துறை விசாரணைகளுக்கு உதவுறது, தரவுகளை விரைவாக பகுப்பாய்வு செய்கிறது ஆகியவற்றுக்கு இந்த ஆப் உதவுது. அடுத்ததாவதா நம்ம பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் என்ன? 1091 1019. சரியான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டேன் நினைச்சிருங்க.

0: 10:30 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, வடக்கர்னூர் மாணிக்க வாசகம் பேசுறேன்.
0: மாணிக்க வாசகம் சருக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் ரகசிய போலீஸ், பாடல் வந்து மயில் தோகை அசைத்தால்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ 1091, ஆப்ஷன் பி 1019.
1: முதல்ல சொன்ன நம்பர் தான்.
0: சரியான பதில், சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிறது தமிழ்நாடு காவல்துறையின் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய முயற்சியில ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கண்காணிப்பு மேற்கொள்ளுதல், பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்கள் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கிறது, இணையவழி தொல்லைகள் அதாவது சைபர் ஹராஸ்மெண்ட் உள்ளிட்ட குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த முக்கிய செயல்பாடுகளாக இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ உதவி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1019 1019 அப்படிங்கிறது தான் இதுக்கான அதிகாரப்பூர்வமான எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ உதவி எண் 1091. இந்த எண்ணின் மூலமா பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான புகார்கள், பாதுகாப்பு உதவி மற்றும் அவசர சேவைகளை பெற முடியும். அதாவது சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் 1091.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வான் புகழ் வள்ளுவனின் குரல் போல் வான் அலையில் உயர்ந்து நிற்கும் எங்கள் வானவில் நெல்லை 102.6 வந்திருக்கும் அன்பு சகோதரருக்கும் இனிய காலை வணக்கத்தின் நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன் மடம்.
0: சாமிநாதன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து இளையராஜாவுடைய இசையில வந்த கும்பகர தங்க படத்துல இருந்து பூட்டு பூட்டு குளிர்ந்து வேண்டி போகிற ஒரு பாட்டு இருக்கு.
2: எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.

10:50 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? உடையாம்புலியில இருந்து பழனி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. 2026 ஆண்டிற்கான உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக வங்கி, ஆப்ஷன் பி உலக பொருளாதார மன்றம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரைங்க என்று பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க என்று பேசுறீங்க?
1: தென்காசி மேலாரத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சூரன் நின்று போச்சு படத்துல இருந்து
0: உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ உலக வங்கி, ஆப்ஷன் ஏ உலக பொருளாதார மன்றம்.
1: உலக பொருளாதார வங்கி
0: நான் சொல்லாத ஆப்ஷன் சொல்றீங்களே, உலக வங்கி, உலக பொருளாதார மன்றம், ரெண்டுல எதுன்னு கேட்டா நீங்க ரெண்டையும் சேர்த்து சொல்றீங்க. உலக வங்கி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உலக வங்கி என்பதுதான் சரியான பதில். அதாவது குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஜிஇபி 2026 அப்படிங்கிற உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையை உலக வங்கி வெளியிட்டாங்க. இந்த அறிக்கை உலக பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம், வர்த்தக நிலை, வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார நிலை போன்றவற்றை ஆய்வு செய்து வெளியிடப்படுது. நிகழ்ச்சியின் நிறைவா தூரல் நின்று போச்சு திரைப்படத்துல இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடலை தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பதினோரு மணி 3 நிமிடமாயாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது கிடையாதுங்க முயற்சி, நினச்சதை முடிக்கிற வரைக்கும் செய்கிறது தான் உண்மையான முயற்சி. ஸோ அதனால் வெறுமனையாக முயற்சி பண்ணுறேன்னு சொல்லாமல் நம்ம நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஒவ்வொரு நாளும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியோ விஷயங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு துறைமுக நகரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் ஹால்டியா, அதாவது மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்த ஹால்டியா அப்படிங்கிறது வெறும் தொழில் நகரம் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள நிறைய ரம்மியமான அழகான விஷயங்களும் ஒளிஞ்சிருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் கேட்கவே இருக்கிறோம்.

படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பான் விலை 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 10:11 ஆகிட்டு இருக்குது. பாட்டை கேட்டால் அப்படியே மெய் மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஹால்டியா அப்படிங்கிற துறைமுகம் நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது மனிதநாடு நிகழ்ச்சி. சரி, இந்த ஹால்டியா நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்காள மாநிலத்தில் பூர்வா மேதினிபூர் அப்படிங்கிற இடத்துல அந்த மாவட்டத்தில் இருந்து இந்த ஹால்டியா வந்து அமைஞ்சிருக்கு. கொல்கத்தாவிலேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் ஹூக்லி அப்படிங்கிற நதியும் ஹால்டி அப்படிங்கிற நதியும் ஒன்றா சேர்ற இடத்துல தான் இந்த பிரம்மாண்டமான நதி துறைமுகமாக ஹால்டியா இருக்குது. ஏன் இந்த துறைமுகத்தை மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறோம்? கொல்கத்தா துறைமுகத்தில் மண் அதிகமாக சேர்ந்துடுறதுனால ஒரு பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் அங்கே வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குறையை போக்குறதுக்காக கொல்கத்தாவுக்கு ஒரு உதவியாளனாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹால்டியா துறைமுகம். இந்த துறைமுகத்தில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது, அது என்னன்றது அந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. ஐ லவ் இந்தியா திரைப்படத்திலேருந்து இளையராஜாவோட இசையில் வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மின்மினி அவர்கள் இணைந்து பாடினது. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

11 மணி 17 நிமிடம் ஆகிட்டு மணித்திறனாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நிலை பண்பலை 102.6 மணித்தநாடு நிகழ்ச்சியில் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஹால்டி துறைமுகம் பற்றி தான் தெரிஞ்சிருக்கும். இந்த ஹால்டியா அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான சுறுசுறுப்பான துறைமுகங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. பெரிய பெரிய கப்பல்கள் வந்து நிற்கிறத பார்க்குறதே ஒரு தனி அனுபவமாக இருக்கும். ஹால்டியாவை சுற்றி எக்கச்சக்கமான ஃபேக்ட்ரிகள் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அது மட்டும் இல்லாமல் ஹால்டியா பெட்ரோ கெமிக்கல்ஸ்னு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இங்கே செயல்படுது. அதனால் இது மேற்கு வங்காளத்துடைய பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய முதுகெலும்பாக இருக்குது, ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா அமையறதுக்கும் இது வந்து எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே பரபரப்பா மக்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு சுறுசுறுப்பான சிட்டி தான் இந்த ஹால்டியா அப்படிங்கிற துறைமுக நகரம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து காளிதாசனுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடின பாடல் தேவாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. FM Rainbow 102.6.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

11:24 மணித்திறனாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திறனாடு நிகழ்ச்சியில மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கிற ஹால்டியா துறைமுகம் நகரம் பத்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். பொதுவாக கடல் பக்கத்தில் துறைமுக நகரம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் ஆனால் இந்த ஹால்டியாங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு துறைமுகம்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு நதிகளுக்கு இடையில ஒரு பிரம்மாண்டமான நதி துறைமுகமாக இது இருக்குது. அதாவது கொல்கத்தா துறைமுகத்தில் பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் வந்து போக முடியாதனால அதுக்கு ஒரு உதவியாக உருவாக்கப்பட்ட ஒரு பிஸியான ஒரு துறைமுகம் அப்படின்னா அது ஹால்டியா துறைமுகமாக இருக்குது. உதவிக்கு உருவாக்கப்பட்டாலுமே இங்கே வந்து நிறைய வந்து ஃபேக்ட்ரிகளும் நிறைய அழகழகான இடங்களும் கூட பக்கத்தில் இருக்குது. அதுக்காகவே இந்த துறைமுக நகரத்தை நிறைய பேர் சுற்றி பார்க்கறதுக்கு வராங்களாம். இன்னும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாடலும் வந்துட்டே இருக்கு. குரு திரைப்படத்திலேருந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜாவுடைய இசையில் இணைந்து பாடினது. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6

11:32 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹால்டியா துறைமுக நகரம் பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறையவே இடங்கள் இருக்குதுங்க. ஃபேக்ட்ரிகள் மட்டும் இல்லை, மனசுக்கு அமைதி தர மாதிரியான இடங்களும் இருக்குது. ஹால்டியா மெரெயின் டிரைவ் அப்படின்றது முக்கியமான இடமா இருக்குது. மும்பையில் இருக்கிற மாதிரியும் இங்கேயுமே நதிக்கரையோரமாக ஒரு அழகான மெரெயின் டிரைவ் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு பனைமரங்கள் சூழ்ந்த இந்த ரோட்டில், அதுவும் சாயங்கால நேரத்தில் நதியில் கப்பல்கள் போகிறத பார்த்துக்கிட்டே நடக்கிறது ஒரு தனி ஒரு அனுபவமாகவே இருக்கும். அதே போல் மகிஷாதல் ராஜ்பாரி அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது. இது ஹால்டியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழமையான பிரம்மாண்டமான அரண்மனை. இந்த அரண்மனைக்கு போய் பார்க்கும்போது அந்த காலத்து ராஜாக்கள் வாழ்ந்த அந்த இடத்தை நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒரு வரலாறே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுன்னே சொல்லலாம். அதே போல் ஹூக்ளி நதிக்கு நடுவில் உருவான ஒரு குட்டி தீவா நயாச்சார் அப்படிங்கிற தீர்வும் இருக்குது. இது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு, மீன் பிடிக்கிற கிராமங்களை பார்க்க ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு அழகான இடம்னே சொல்லலாம். துறைமுகம் நகரமாக இருந்தாலுமே இதை சுற்றி அழகழகாக சுற்றி பார்க்குறதுக்குனே நிறைய இடங்களும் இருக்குது. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் ஹால்டியா துறைமுக நகரம் பற்றி. அதுக்கு முடி பாடலும் வந்துட்டே இருக்குது. பிரம்மா திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவரும் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: வாசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: மணித்திருநாடு நிகழ்ச்சி.

0: கேட்டிருக்கிறீங்க. நேரம் 11:39 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுக நகரமான ஹால்டியா பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இந்த ஹால்டியா அப்படிங்கிறது இரும்பும் இயந்திரங்களும் பெரிய பெரிய கப்பல்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பரபரப்பான தொழில் நகரம் கிடையாதுங்க. நதிக்கரையில் சூரியன் மறைகிற அழகையும் அமைதியும் ஒன்றா சேர்ந்து ரசிக்கிற அந்த அனுபவத்தை தர ஒரு அழகான இடமாகவும் இருக்குது. பெரிய பெரிய கப்பல்கள் நதியில் மிதந்து வரதை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக லைஃப்பில் இங்கே ஒரு தடவையாவது போகணும்ப்பா அப்படின்னு நமக்கு தோணும். இவ்வளோ நேரமும் அந்த மாதிரி அழகான இடமாக இருக்கக்கூடிய துறைமுக நகரமான ஹால்டியா பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இனி உள்ளூர் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் பாடலும் வந்துட்டே இருக்குது. மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியுடைய குரலில் பாடலை கேட்டு இணைச்சிருங்க. FM ரெயின்போ 102.6.
1: யாரது?
2: நான் தான்.
1: நான் தான்?
2: நான் தான்.

0: பால சுப்பிரமணியம் எஸ் ஷானகியுடைய குரலில் பாடல் கேட்டு இணைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: யாரது?
2: நான் தான்.
1: நான் தான்.
2: நான் தான்.
1: எங்க இருக்கீங்க?
2: எங்கே
1: எங்கே?

0: காதல் செய்ய கற்றுக் கொடுத்தேன் முன்னுக்கு வாடி.
1: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:47 ஆகிட்டிருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் செய்திகளை நமக்காக சொல்கிறதுக்காக கோமதி நாராயணன் வந்துட்டாங்க.
1: அதாவது ஜெமிமா, நம்மளை சுற்றி 1000 விஷயம் நடக்கலாம், ஆனால் எது தேவை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதை சொல்கிறது தான் நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியோட ஸ்பெஷல்
0: சொல்லலாம் இல்லையா.
1: அந்த வகையில் தற்காப்பு கலை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தா தான் அது ஒரு குறிப்பிட்ட வயசில் நமக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் நமக்குள்ள
0: கண்டிப்பாக, அதுவும் பெண்களுக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது தேவை இல்லையா.
1: கண்டிப்பாக. அந்த வகையில் அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 3 மாதங்களுக்கு இந்த தற்காப்பு கலை பயிற்சி வழங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, கராத்தே, ஜூடோ, அதுக்கப்புறம் டாக்வெண்டோ போன்ற சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் பயிற்சியாக வழங்க இருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் 3 மாதங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 1 ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இந்த பயிற்சி தொடங்குறத உறுதி செய்யணும் அப்படின்னும், ஒரு நாளைக்கு அதாவது 1.5 மணி நேரம் வீதம் வாரத்துக்கு 2 நாட்கள் இந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதத்துக்குள்ள இந்த 3 மாத பயிற்சியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆரம்பிச்சு நவம்பர்ல முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க.
1: கண்டிப்பா இந்த 3 மாத பயிற்சி அப்படிங்கிறது அவங்க எப்படி பண்ணணும், எப்பப்போ என்னென்ன சூழ்நிலைகளில் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு கற்பிச்சு கொடுத்தாலும், நம்ம தினசரி அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது தான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பயிற்சி படிச்சதுனால இதை செய்யலாமே அப்படின்னு நம்மளுடைய அறிவு தூண்டி அதை நம்மளால செயல்படுத்த முடியும்.
0: சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க, சித்திரமும் கைப்பழக்கம்
1: செந்தமிழும் நாப்பழக்கம்னு அதைதான் அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாவதா நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணி 6:30 இந்த போஸ்டல் பேங்க் இதெல்லாம் முடியுது அப்படின்னா,
0: அதுக்காகவே சில நேரம் பரபரப்பா ஓட வேண்டியது.
1: 4 மணிக்கு முடியுது, அந்த 4 மணிக்கு டைம் முடிஞ்சிருது அப்படின்னா 3:50 தான் சில லெட்டர் எல்லாம் போஸ்ட் பண்ண வேண்டி வரும், வரும். அதுக்காகவே நெல்லை தபால் நிலையம், அதாவது தலைமை தபால் நிலையத்துல 7 மணி வரைக்கும் புக்கிங் பண்ணலாம். நமக்கு ஸ்ரீபுரத்துலதான் தலைமை தபால் நிலையம் இருக்கு. அங்க வந்து நீங்க 9:30 to 7 புக்கிங் சேவைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்நாடு, வெளிநாடுக்கு விரும்பக்கூடியவங்க, அதாவது வெளிநாட்டுக்கு வணிக பொருட்கள் அப்புறம் ஆவணங்கள், பார்சல்கள் இதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா சாயங்காலம் 5:30 to 6 ஆயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம், 7 மணி வரைக்கும் புக்கிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 7:30 to 8
0: போயிட்டு திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எதிர்பார்க்கக்கூடாது. நீங்க 5 மணிக்கே யோசிச்சிங்கன்னா 7 மணிக்காவது என்ன மாதிரி ஆட்கள் போவீங்க.
1: நிச்சயமா
0: 7 மணிக்கு வரைக்கும் அந்த டைம் வந்து கூட்டியிருக்காங்கன்றதை நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா.
1: நிச்சயமா
0: பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாடலும் வந்துட்டே இருக்கு. புதிய தென்றல் திரைப்படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடுது, ரவி தேவேந்திரனுடைய இசையில் பாடலும் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: ஒன்பது முதல் நான்கு மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz-இல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பதினோரு மணி 55 நிமிடம் ஆயாச்சு. மணித்திருநாள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான செய்தியா உள்ளூர் செய்தி, நம்மளுடைய நாட்டு நடவங்கள் என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கோமதி, வேற என்ன தகவல் ஏதாவது இருக்குதா சொல்றதுக்கு?
3: நிச்சயமா, அடுத்ததாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்நடைகளுக்கு தடுப்பூசி, அதாவது கால் மற்றும் வாய் நோய்க்கான தடுப்பூசி போடுறதுக்கான பணி வந்து இன்னையிலேருந்து தொடங்கியிருக்காங்க.
2: கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய்,
3: நிச்சயமா நெல்லை மாவட்டத்தில் நம்ம கால்நடை மருத்துவமனையில் இந்த தடுப்பூசி போடுறாங்க. July 1 to 31 வரைக்கும் இதில் போட முடியாமல் விடுபட்டுருச்சு அப்படின்னா August 10 வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கால்நடைகளை பராமரிக்கிறதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போடக்கூடிய அந்த தடுப்பூசிகளை குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே கரெக்டாக போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம்னா நீலகிரி தேனி மாவட்டங்களில் 3ஆம் தேதி வரைக்கும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் அப்படின்னும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு மீனவர்களுக்கான குறைதீர் கூட்டம் வந்து July 3rd நடக்குது. அதாவது நாளை மறுநாள் மீனவர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் குறைகளை இதில் சொல்லிக்கலாம்னு சொல்லி.
2: தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் மறந்துடாதீங்க, நாளை கழிச்சு இதுக்கான அந்த குறைத்தீர் முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை சொல்லி பயன்பெறுங்க. நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
3: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
2: நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கே சித்ரா, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது, தேவாவுடைய இசையில பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

அன்பு நேர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரும் நண்பர்கள், 12 மணி. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க, இன்று இனி நமது ஒலிபரப்பில் ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை, இது நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காஞ்சல்களில் மீண்டும் இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் மீரா.

நேர்களே, இன்று நண்பர்கள் 12:10 12:50 ஸ்நேகிதே நிகழ்ச்சியை நேர்கள் கேட்க இருக்கீங்க. இன்றைய ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் மாமியாரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எது அப்படிங்கிறதான் தலைப்பு. இந்த தலைப்பில் தோழிகள் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. நேர்களை, இன்று பிற்பகல் 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை பற்றிய தகவல்களோடு காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. 1:55 தொடர்ந்து நலம் தான நிகழ்ச்சியில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். நேர்களை, இன்று பிற்பகல் 2:15 திரையறிவி 3:02 குக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த குக்கு. நேர்களை, இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி.

இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி நேர்களே. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கூட நீங்கள் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேட்கலாம். தொலைபேசியங்கள் 04-22-256-1132 மற்றும் ஒரு 04-22-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்களும் டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு ஆலோசனை பெறலாம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். நேர்களை, இன்று இரவு 7:25 நம்மை சுற்றி 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை போட்டிகளின் தினசரி நிகழ்வுகளை கேட்கலாம். 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் டி ராஜ்குமார் அவர்கள். நேர்களை, இன்று இரவு 8:05 குக்கு நேர் விருப்பு பாடல்கள், 9:15 செய்தி சுடர். நேர்களை, இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் குறுந்தொகை கூறும் உயிர் நனைத்த சிம்புல நீர் அப்படிங்கிற தலைப்புல நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இரவு 10:00 சுகமான ராகங்கள் நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமா பங்கேற்கிற நிகழ்ச்சி குக்கு நிகழ்ச்சிக்கான வாட்ஸ்அப் எண்கள் 9443360794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில் குக்கு நிகழ்ச்சியில் நீங்க பாடல் தேர்வுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை நிகழ்ச்சி குறிப்புகளாக நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பினர்களுக்கு மீண்டும் இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:11. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது சிநேகிதி நிகழ்ச்சி. இது நங்கையரின் குரல் நச்சென்று ஒலிக்கும் நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட சேர்ந்து நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. யாரு?
2: ஜெமிமா, செபாஸ்டியன். வேற எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஜெமிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறேன்.
1: எல்லாம் மாமியார் கவனிப்பு போல இருக்கு.
2: ஆமா, கண்டிப்பா அம்மாக்கு அப்புறம் அவங்க கவனிக்கிறாங்க, அதை சொல்லிதானே ஆகணும்.
1: அந்த மாமியார் அப்படிங்கறது வந்து ஒரு செகண்ட் மம்மி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
2: ஆமா,
1: ரெண்டாவது ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டு
2: சில இடத்துல கோப்பட்டாலும் சில இடத்துல வந்து அம்மா மாதிரி சொல்லி கொடுக்கறதுல அவங்களும் ஒருத்தவங்க தான்.
1: ஆமா, சில விஷயங்களும் முரண்பாடு இருக்கும், அது இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னா மாமியார் மருமகளை
2: சுவாரஸ்யமா இருக்காது. இல்ல,
1: சுவாரஸ்யமா இருக்காது. இருந்தாலும் மாமியார் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஒரு ஒரு பொண்ணோட லைஃப்ல ஒரு செகண்ட் பார்ட்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தாயா இருந்து அவங்கள வந்து எல்லா அட்வைஸ் பண்ணி நடத்திட்டு போற ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னா மாமியார் அப்படிங்கிற சொல்லிதாகணும்.
2: அடிக்கடி சொல்றதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல நேயர்களும்.
1: மாமியார் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்ன? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. தோழிகளே, நீங்க நிறைய விஷயங்கள் கத்துருப்பீங்க இல்லையா? அதை கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூன்று சொன்னா போதும், வந்து சொல்லிட்டு போங்க.
2: ஆமாம், மறந்துடாதீங்க. ஏன்னா சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நேர்களுக்கு வந்து நேரம் காணாதுதான். எல்லா நேர்களுமே நீங்கள் கற்றுக்கிட்ட ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் அப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள டக்கு அப்படி ஷேர் பண்ணிடுங்க.
1: ஆமாம், சொல்ல வந்துட்டாங்க, பேசிடலாமே. வணக்கம்.
3: வணக்கம். பெருமாபுரம் கோமதி நமச்சேன்.
1: கோமதியம்மா சொல்லுங்க.
3: என்ன பிரச்சனை வந்தாலும் வாட் நெக்ஸ்ட்னு போயிருவாங்க. குழம்பு பத்தலையா காணலையா என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ரசத்தை வச்சு சமாளிப்போங்கிற அந்த மாதிரி வாட் நெக்ஸ்ட்ங்கிறத நான் எங்க மாமியார்ட்டதான் கத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்ப வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாத்துக்கும் எல்லா விசேஷங்களுக்குமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வீட்டை வாங்கிட்டு வந்தா எங்க மாமியார் முதல்ல ஒரு 5-6 லவட்டி ஒரு ஓரமா வச்சிருவாங்க.
1: நோட்டீஸ் பாயிண்ட்ல
3: சரி. ஆமா, இது எத்தனை இடத்துல கை கொடுத்துருக்கு தெரியுமா? இல்ல, சம்மந்தி வந்து பிறந்த நாளைக்கு வர முடியல, உங்க பேத்தி பிறந்த நாளைக்கு வர முடியல, இன்னைக்கு தான் வந்தவங்கும் போது அந்த கிஃப்ட் இல்லையன்னு இது பண்ணும் போது எங்க மாமியார் ஆபத்து வந்தவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாரு வீட்டுல பங்கன்னாலும் நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட் இதை ஃபாலோ பண்ணி அவ என்கிட்ட வந்து தேங்க் பண்ணிட்டு போனா.
1: அதான் கிஃப்ட் வாங்கினீங்கன்னா ரெண்டு லவட்டி வைங்க
3: அப்படின்னு ஒரு அவசரத்துக்கு
2: தேவைப்படும்.
1: பார்த்தீங்களா, பேரை எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ மாமியார் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு கோபம் வர ஆரம்பிக்கும். மாமியாரை பற்றி கேட்குறீங்க இல்லைங்க? பொருள்
2: நமக்கு தெரியாமல் எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க தெரியல நேயர்கள். ஆனால் நீங்கள் வந்து அவங்ககிட்டயும் சில நல்ல விஷயங்கள் கற்றுக்கிருப்பீங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு பகுதியில் இருந்தால் கூட நிறைய விஷயங்களை வந்து ஒரு தாயாக ரெண்டாவது தாயாக இருந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லலாம். பேசலாம் அடுத்த தோழிக்கிட்ட. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம்.
1: மாமியார்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462

0: 2 5 6 1 1 3 2 மற்றும் ஒரு 0 4 6 2 2 5 6 1 1 3 3. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். இனிப்பில் தான் இருக்கிறீங்க.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கும். நீங்க யாரு, எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
0: காயத்ரி ஆலங்குளத்துல இருந்து.
2: ஆமா மேடம்.
0: ஏன் இவ்வளவு அமைதியாக பேசுகிறீர்கள்? என்னாச்சு, சாப்பிடலையா?
1: என்னுடைய மாமியார சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போறாங்க. அப்படிதானே காயத்ரி
0: விஷயத்த ஒரு வேளை கத்து கொடுத்துருக்காங்களே. சரி சொல்லுங்கம்மா, உங்க மாமியார் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன? உங்க இணைப்பு தெளிவா இல்லையே காயத்ரி.
1: நீங்க எல்லாரும் படையோட வந்தீங்கன்னா எங்களுக்கு எதுவும் செய்ய தெரியாது. உங்க மாமியார் போல நாங்க வரோம்.
0: ஓகேம்மா, வேற என்ன விஷயங்கள் வேற கத்துக்கிட்டீங்களா? அதாவது நன்றி. சூப்பர், நிறைய விஷயங்கள் வந்து நேரில் சொல்லிட்டு இருக்காங்க தோழிகள். இன்னும் நிறைய தோழிகள் வந்து என்னென்ன கத்துக்கிட்டேன்னு சொல்ல போறாங்க. ஜெமிமாவும் நமக்கு சொல்ல போறாங்க. இப்ப இல்ல, பாட்டுக்கு அப்புறம். இப்ப பாட்டு கேட்க போறோம் நேர்களே. பாடல் வந்துட்டே இருக்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல தான் பாடல் வருது. கலைக்குமாரின் பாடல் வரிகளா சித்ரா அருண்மொழி பாடியிருக்காங்க. சிற்பியோட இசையில தான் பாடல் கேட்க போறோம். கேட்கலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்களின் நேரம் நண்பர்கள், 12:22. என்ன ஜெமிமா ஜாலி சிரிச்சுட்டு இருக்கீங்க?
1: ஸோ பாட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி, தலைப்பும் அதே மாதிரி, அதனால வந்து சந்தோஷத்தில் ஒரே சிரிப்பா இருக்கு.
0: எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. என்ன நேர்கள் கேப்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. மாமியாரை பத்தி
1: பேசணும்னு அந்த ரெண்டாவது அம்மாவை பத்தி நான் சொல்லி ஆகணுன்ற மாதிரி
0: இல்லையா? இல்லாமா வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன்,
1: இந்த மௌனம்.
0: வணக்கம் ஸ்நேகிதி நிகழ்ச்சி, வணக்கம். இனிப்புல இருக்கீங்க.
2: ஹலோ மேடம்,
0: வணக்கம்.
2: நான் பாளையங்கோட்டை நிஷா பேசுறேன்.
0: நிஷா பாளையங்கோட்டையில இருந்து?
2: ஆமா.
0: முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமா மேடம், லைனே கிடைக்க மாட்டேங்குது.
0: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி.
1: நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோமா?
0: ஆமா, தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க, எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கோங்க.
2: நிலையத்துக்கு நான் ரொம்ப ஃபேன் மேம்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்க மாமியார் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன?
2: என் மாமியார் வந்து கத்துக்கிட்டது வந்து எனக்கு சமையல் பண்ண தெரியவே தெரியாது. அது அவங்க கிட்ட, நான் அவங்க கிட்ட தான் சமையல் கத்துக்கிட்டது.
0: இது வந்து நிறைய பேர் கத்துருப்பாங்க, மாமியார் கிட்ட போய் சமையல் கத்துருப்பாங்கப்பா. அடுத்து
2: அதுக்கப்புறம் வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்க சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. எப்படி அவங்க யாரு அவாய்ட் பண்ணாலும் கண்டிப்பா கம்பல் பண்ணியா அவங்க சாப்பிட வச்சிருவாங்க.
1: உபசரிக்கிற குணம் இல்லையா?
2: ஆமா ஆமா, அது வந்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நிறைய லிஸ்ட் பெருசா இருக்கும் போலயே. ஓகே நிஷா, ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொடர்ந்து பேசுங்க. நன்றி. எவ்வளவு மகிழ்ச்சியா முதல் முறையா பேசுறாங்க நிஷா. ஆமா, நிறைய புதிய நேர்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு பேசுங்க. மாமியார் கிட்ட நிறைய விஷயங்கள், அவங்க வந்து ஒரு ஒரு பெட்டகம் சொல்லலாம் இல்லையா,
1: நிறைய கத்துக்கிட்ட குணமா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய சமையல் அந்த மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கட்டும்.
0: பேசலாம் அடுத்த தோழியா இருக்கும். ஓகே ஜமீமா, நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். உங்க மாமியார் கிட்ட நீங்க என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்க, எந்த பாடத்தை கத்துருக்கீங்க?
1: அது கடினமாக உழைக்கிறதுல அவங்க பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே எஞ்சி சில விஷயங்களை பண்ணுறதுக்கு சோமேறிப்படுவோம், ஆனால் டக் டக் டக்கு முடிச்சிருவாங்க. இந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்த புதுசில் ரொம்பவே ஷாக் ஆனேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமையல் விஷயத்தில் நான் நிறைய பேர் பார்த்த வரைக்கும் பார்த்து பக்குவமாக மெதுவாக பண்ணுவாங்க. ஆனால் என்னோட அத்தை பார்த்தீங்கன்னா எப்படின்னா டக்குன்னா, ஏமா ரொம்ப நேரம் நிற்காதம்மா, ரொம்ப நேரம் நின்று அடுப்படி ஏன் வந்துட்டு இருக்கு, டக்குன்னு இதை பண்ணி முடிச்சு டக்குன்னு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லி சில ரெசிபிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் இவ்வளோ நல்லா வைக்க முடியுமா, போய் இது யாருமே நமக்கு சொல்லித்தரல அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருக்கேன்.
0: ஓகே ஓகே, அப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறதுல வந்து இன்னொரு தாய் வந்து இரண்டு

0: அது தாய் ஒரு ஆசிரியராக இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். பேசலாம், அடுத்த தோழி யார் பேச போறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வாழ்க வளம்தான்.
0: வணக்கம்
2: சாந்திமா.
0: வணக்கம்,
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்க
1: மாமியார். சிக்கனமா இருப்பாங்க, நல்லா
0: சிக்கனம்.
1: எரிபொருள் எதுவும் எல்லாமே உணவு பொருள் வீணாக்க மாட்டாங்க.
0: சரி,
1: அந்த மாதிரி அவங்கிட்ட தன்னம்பிக்கை தைரியம் கத்துக்கிட்டேன் நான்.
0: தன்னம்பிக்கையும் தைரியம்,
1: சேமிப்பு இதெல்லாம்
0: நன்றி. சாந்தி நிகழ்ச்சியில
1: நன்றி.
0: நன்றி. 12:25 ஆயிடுச்சு ஜெமிமா. நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
2: கண்டிப்பா ஒரு ட்ரை கேட்டுக்கலாமா?
0: கேட்டுட்டு அப்புறம் வந்து தோழிகள்ட்ட பேசலாம். உங்க
2: தோழிகளும் வந்துட்டே இருக்காங்க இல்லையா, பேசி தீர்வேன்.
0: உங்க மாமியார்கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பேசலாம் தொடர்ந்து. இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கரிசக்காட்டு பூவை. இந்த படத்துல இருந்து கஸ்தூரி ராஜா அவங்களுடைய பாடல் வரிகள், இளையராஜா இசையில, புஷ்பவனம் குபுசாமி, அனிதா குபுசாமி பாடியிருக்காங்க. கேட்கலாமா?

0: நேரம் 12:31 ஆயிட்டுருக்குது. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களது மாமியார் கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் என்ன அப்படின்னா, நிகழ்ச்சியில் வந்து தோழிகளும் அழகாக அவங்களோட விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா,
1: பேசலாமா? அடுத்து
0: பேசிடலாம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
2: ஜோராக வணங்கி விட்டுக்கும் மீரா இடத்துக்கும், குழந்தைத்தனமாக சிரித்துக் கொண்டு வாங்கி விட்டு ஜெனிமா இடத்துக்கும் வணக்கம்
0: சொல்லுவாங்க.
1: அவங்க மட்டும்
0: குழந்தை பிள்ளைன்னு சொல்லிட்டீங்களா, பாத்துங்க.
1: உங்க மாமியார் கிட்ட என்ன
2: கத்துக்கிட்டீங்க? பொறும நல்ல உழைப்பாளி, யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க.
1: ஓ சரி சரி, அப்படி சொல்லுங்க.
2: ஆமா, யாருக்கு இதுவராட்சி கிளம்பி யாருக்கு செல்வன்னு சந்தப்படுறது கிடையாது. அதே மாதிரிதான் நானும்
0: மாமியாருக்குள்ள இலக்கணத்தையும் மாத்திருக்காங்க.
1: மாமியார சண்டை போட்டாங்க, எப்படி சண்டை போடாங்க? சரி, உங்ககிட்ட சண்டை போட்டுருக்காங்களா?
0: நன்றி
1: வசந்தம்மா.
0: சூப்பர்மா, நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த தோழி யாரு பேச போறாங்க நிகழ்ச்சியில? வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரிம்மா சொல்லுங்கம்மா.
3: அதான் எங்க மாமியார்ல முத கத்துக்கிட்டது வந்து சேமிப்பு.
1: சேமிப்பு,
3: ஆமா. யாரு காசு கொடுத்தாலும் சரி, அது பத்திரமா ஒவ்வொரு அஞ்சரை பெட்டியில ஒரு வைப்பாங்க. அப்புறம் மேல இருக்கிற அந்த திருமணி பையில வைப்பாங்க.
1: எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க.
0: ஜீரகடப்பா கண்டுபிடிச்சிடலாம். துணி இருக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமாச்சு.
1: எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க.
3: வச்சிருவாங்க, வச்சிருக்கீங்க, ஊருக்கு போயிருவாங்க. ஒரு மாசத்துக்கு ஆகும் வர.
1: அப்படி
0: சேமிப்பு உங்களுக்கு உதவி இருக்கு.
3: தூக்கி எடுத்து ரெண்டு எடுத்துக்கிறது எடுத்துட்டு
0: சொல்லிருவேன்.
3: நீங்க வாட்டு போட்டு போயிட்டே ஒரு மாசமா நான் எல்லாத்தையும் 10 பேர் குடும்பம் நடத்தும் போது என்ன செய்ய முடியும்?
1: எடுத்தாங்க, சேமிப்பு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிருவீங்க.
3: சேமிப்பு மட்டும் இல்லப்பா, என்ன வந்தாலும் சரி தைரியமா பேசு பண்ணுவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லாதரா சரி, என் அம்மனால எல்லாமே முடிய. இந்த எங்க மாமாக கல்யாணத்துக்கு பலாரம் சொல்றதுக்கு ஆள் வரல, மாவெல்லாம் அரைச்சு அப்படி வச்சிருக்கான். அப்ப நான் அவங்க சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் சுட்டு அடிக்கிடுவோம் பாரு. நாளையில ஒரு அந்த முறுக்கு ஒரு பாடு அதிரசத்தை சுட்டு அடிக்கிற பாருங்க.

ஒரு பாட்டு கேட்டு இந்த மகிழ்ச்சியோட வீரத்தாலாட்டு படத்துல தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கஸ்தூரி ராஜாவுடைய பாடல் வரிகள்ல கங்கை அமரன் எஸ்பி சைலஜா பாடியிருக்காங்க. இளையராஜாவுடைய இசையில பாடல் கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183 ரூபாய் 50 காசு குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு

0: இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின் போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார்.

0: வாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 245,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3வது பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:50.
2: நேர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் 12:51 தொடர்கிறது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் உங்க மாமியார் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜெமிமா பேசலாமா? நம்ம அடுத்து
8: பேசலாம். தோழிகளும் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
8: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கிறோம். யாருமா, எங்க இருந்து?
9: பாளையங்கோட்டை குரோனிக்கு மாரியம்மாள்.
1: மாரியம்மாள் பாளையங்கோட்டையில இருந்து சொல்லுங்கம்மா.
9: எங்க மாமியார் நான் கத்துக்க சமையல் தாங்க.
1: சமையல் தான். ஓகே.
9: ஆமா, சமையல் எனக்கு தெரியாதுங்க.
1: சரி சரி.
9: கல்யாண புதுசுல அவங்கள தான் கத்துக்கிட்டேன்.
1: சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ இப்போ வந்து உங்க மாமியாரோட நீங்க நல்லா சமைக்கிறீங்களா இல்ல அவரு?
9: இல்ல இல்ல, எங்க மாமியார் நல்லா சமைப்பாங்க.
1: அவங்கள அடிக்க முடியல, பீட் பண்ண முடியல.
9: ஆமா.
1: சரி, ஆனா சமையல் எல்லாமே கத்து கொடுத்துருக்காங்க.
8: நன்றி.
1: அடுத்து நம்ம நிகழ்ச்சியில பேச போற தோழி யாரு? வணக்கம்.
10: ஹலோ மேடம். வணக்கம். சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன் மேடம்.
8: சிவகாமி அம்மா சொல்லும் போதே சந்தோஷத்தோட வந்திருக்கீங்க. சந்தோஷமா நலமா இருக்கிறோமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
10: பெரிய வரப்பிரசாதம் எங்க மாமியார் எனக்கு கிடைச்சதே.
1: வரப்பிரசாதமா? ஆஹாடா, சொல்லுங்க சொல்லுங்க.
10: இப்படி ஒரு மாமியார், அவங்களுக்கு ஏத்த ஒரு மருமகள்.
1: சரி.
10: அவங்க கிட்ட கத்துக்கிட்டது ரொம்ப அன்பு. அவங்களுக்கு 95 ஆகுது. இன்ன வர ஒரு ஒரு சின்னதா யார்ட்டையும் கூட பகச்சுக்கிட மாட்டாங்க. ரொம்ப வந்து வெகுளி புத்தி, அவ்வளவு ஒரு தங்கமான குணம். அவங்க கிட்ட கத்துக்கிட்டது அதுன்னு சொல்லலாம். அவங்கள மாதிரியே இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு பேச்சு வாங்காம என்ன வீட்டுல வச்சாலும் சரி, தெரு ஃபுல்லா குடுத்துருவாங்க.
1: தெரு ஃபுல்லா குடுக்கணுமா?
10: நன்றி.
1: அப்பா, நிறைய தோழிகள் நிறைய விஷயங்கள்
8: சொன்னாங்க.
1: மாமியாரனாலே மருமகள் வந்து சண்டை போடுறது காலங்களா மாறி இப்ப நிறைய விஷயங்கள் அங்க கத்துருக்கோம்பா அப்படின்னு இவ்வளவு மகிழ்ச்சியை ஷேர் பண்றாங்க. அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்
8: அப்படிங்கறதுதான்.
1: ஓகே, அதனால மாமியார் கிட்ட நிறைய விஷயங்கள், அன்பு, பொறுமை, அமைதியான குணம், சண்டைக்கு போகாத குணம், சமையல்,
8: இதெல்லாம் கத்துக்கிறது முக்கியம் இல்ல. நம்ம வந்து மருமகளா நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்ம மருமகள் வந்து என் மாமியார்
1: தங்கங்க வரப்பிரசாதங்கன்னு சொல்ற மாதிரி நடந்துக்கணும். அதுலதான் விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நிறைய விஷயம் என்னென்ன கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்கோங்க. அதை உங்க அடுத்த தலைமுறைக்கும் வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா தோழிகளுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில எல்லாம் கேட்டீங்களே, என்கிட்ட கேட்டீங்களா?
8: ஆமா மேரா, நீங்க வந்து கேட்கலாம். பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேட்கல, உற்சாகமா இருந்தீங்களா? அதனால கடைசியா மேராவுடைய முடிவுக்கு ஒரே ஒரு முடிச்சிடும் சொல்லிட்டு தான்.
1: நானும் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது சமையல் தான். அவங்க வந்து நான் வந்து மோசமா சமைச்சேன், எனக்கு சமைக்கவே தெரியாது.
8: நடந்துக்கிற
1: விஷயங்கள்லாம் வந்து

0: கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நானும் ஷேர் பண்ணிவிட்டு நிகழ்ச்சியை நிறைய செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை வளர மகிழ்ச்சியை வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்குது. கும்மி பாட்டு திரைப்படத்தில் இருந்த பாடல் வருது, நேர்களை கேட்கலாம். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கீங்க பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் பற்றி.

அறிந்து கொள்ளலாம். என்பிஎஸ் வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. என்பிஎஸ் வாத்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 இன்

0: பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has said Digital India initiative has redefined governance, empowered citizens and accelerated all-round development, marking the 11 years of the initiative.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் 1:10. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க.

ஏ, இது நலம் தானா நிகழ்ச்சி? நீங்கள் இன்றைய நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும், கீரைகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமானது, ரொம்ப நல்லது. தினமும் ஒரு கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. நோய்கள் வந்த பிறகு நிறைய விலை கொடுத்து மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றத காட்டிலையும் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய கீரை வகைகளை வாங்கி சாப்பிட்டோம்னா நிறைய நோய்கள்லேருந்து நாம் நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கலாம். நமக்கு தெரியாத அரிய வகை கீரைகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் மருத்துவ பயன் கொண்ட சுக்கான் கீரை. இந்த சுக்கான் கீரை நல்லா பசுமையாக, மென்மையாக, சுவையாக, ஆரோக்கிய நன்மைகள் நிரம்பியதாக இருக்குது. கிராமப்புறங்களில் பெரும்பாலும் வீட்டு தோட்டங்கள்லேயும் அந்த வேலி ஓரங்கள்லேயும் வயல் ஓரங்கள்லேயும் தானாகவே வளர்ந்துருக்கக்கூடிய கீரை தான் இந்த சுக்கான் கீரை. இந்த சுக்கான் கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, தயாமின், ரிபோஃப்ளோவின், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது தவிர ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லி நிறைய நுண்ணூட்ட சத்துக்களும் வந்து இந்த கீரையில் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரையில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாடல் வந்துகிட்டே இருக்குது. பித்தனையின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். கேட்கலாம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நேரம் பிற்பகல் 1:18. இந்த சுக்கான் கீரை வந்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல தீர்வாக இருக்குங்க. நல்லா பசியை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் வந்து இந்த கீரை வந்து நல்ல மருந்தாக இருக்குது. இந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச சுக்கான் கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குடல் புண், வாய்த்தொல்லை, நீர்க்கடுப்பு, வாந்தி, வயிறு தொடர்பான எல்லா நோய்களுக்கும் இந்த சுக்கான் கீரை நல்ல மருந்தாக இருக்கும். இந்த சுக்கான் கீரையை ஒரு சட்னி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. எப்படி அந்த சட்னி செய்யணும், இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு நான் சொல்ல போகிறேன். இதய கனி படத்தில் இருந்தால் பாடல் வந்துகிட்டே இருக்குது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்கலாம்.

இதே கனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 1:25. ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ரத்த அழுத்தத்தை சரி செய்யுங்க. இந்த கீரை இதயத்தை பலப்படுத்தும். விட்டமின் ஏசி, கால்சியம், இரும்புச்சத்து இதெல்லாம் அதிகம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி இந்த கீரையை கொடுக்கலாம். ஏதோ சட்னின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இப்போ சொல்லிடுறேன். அந்த சுக்கான் கீரையை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு உளுந்தம்பருப்பை வறுத்து அதில் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாமே சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு சட்னியை அரைச்சி காலை உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் வந்து ரொம்ப சுத்தப்படுங்க. ரத்தம் சுத்தமாகணும் அப்படின்னா இந்த சுக்கான் கீரையை சட்னி வச்சு சாப்பிடலாம். இந்த கீரையை பயன்படுத்தினா பித்தம் குறையும். அதுக்கு ஒரு ஒரு ரெசிபி இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன். இப்போல்லாம் ஒரு பாட்டுக்கு பிறகு கேட்க போகிறோம் பாடல். வாலியின் பாடல் வரிகளில் சிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலாம் பாடியிருக்காங்க. சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு, காவல்காரன் படத்திற்காக.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை நேரம் சரியாக பிற்பகல் 1:31 கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரையை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். இந்த சுக்கான் கீரை இருக்கு இல்லையா, இதை நல்லா அலசிட்டு நல்லா மிளகுத்தூள் சேர்த்து சூப் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தம் வந்து சூப்பராக குறையும், கல்லீரல் பலப்படும். மஞ்சள் காமலைக்கு இது நல்ல ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கும். இந்த கீரையில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த சுக்கான் கீரையை நம்ம உணவில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அது பொரியலாக இருக்கலாம், கூட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட வந்து பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. சுக்கான் கீரையை வந்துட்டு ஏதாவது ஒரு பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சரிச்சல் சரியாகும். இந்த சுக்கான் கீரை இருக்குல்ல, அந்த கீரை மட்டும் இல்லைங்க, அந்த கீரையோட அந்த செடியோட வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை நிழலில் நல்லா உலர்த்திட்டு பொடி செஞ்சு தினமும் காலையில் பல் துலக்கலாம் வாங்க. அதை வச்சு பல் விளக்கணும் அப்படின்னா பற்கள் பலமாக இருக்கிறதோட பல் ஈறுகள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்குமா. இன்று வந்து பேசலாம் 1:32. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு சிவகாமியின் செல்வன். இந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். புலமை பித்தனின் பாடல் வரிகளில் TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடல் பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதன் இசையில் பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: நேரமாயாச்சு 1:38 நலம் தானா நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நிறைய வந்து மருத்துவ பயன்கள் இருக்குது. இதில் ரத்தத்தை சுத்தப்படுத்துது, மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது, பசியை தூண்டுது, ரத்த அழுத்தத்தை சரி செய்யுது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கீரையோட ஒரு சிறப்பான விஷயம்தான். சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அடிக்கடி உணவில் வந்து இந்த சுக்கான் கீரையை சேர்த்துக்கலாம். இவ்வளோ சிறப்புகள் மிக்க இந்த சுக்கான் கீரையை உணவில் சேர்த்துட்டு எப்போவுமே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நலம் தர நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டுருக்கு வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் கொத்தமங்கலம் சுப்பு அவங்களுடைய பாடல் வரிகளில். பி லீலா ஜிகி பாடியிருக்காங்க. சி ராமச்சந்திரா அவங்களுடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நீர்கள் பாடல் கேட்கலாம்.
1: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது

0: பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும், தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
2: நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த

0: போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
1: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரில் நேரம் பிற்பகல் 1:55. நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: கல்லடைப்பு அப்படிங்கிறது இப்போ நமக்கு காமனாக சிறுநீரகத்தில் வர்றதுக்கு பேர் சிறுநீரக கல்லடைப்புன்னு பேர். ஆனால் இந்த கல்

0: வந்து எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகுது, மூளையில் ஃபார்ம் ஆகுது. அதில் மூளையில் வந்ததுன்னா அது கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பித்தப்பையில் வருது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கல் அப்படின்னு கோலி லித்தியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது போக வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டில் வருது, அது வந்து ப்ராஸ்டேட் கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது போக இப்படி எல்லா இடங்கள்லையுமே வருது, லிவரில் வரலாம், அது லிவர் கால்சிஃபிகேஷன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு முக்கியமாக மூணு இடத்துல வர்றது தான் நம்ம கல்லுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஒன்று சிறுநீரகக்கல், எல்லாரும் கல் கல்னா சிறுநீரகத்தில் வரக்கூடிய கல்லை தான் சொல்கிறோம். அடுத்தது ப்ராஸ்டேட் கிளாண்டில் வரக்கூடிய கல். இதில் வந்து பித்தப்பை கல் வந்து அதிகமாக பெண்களுக்கு வரும். பொதுவாக கரு உற்ற தாய்மார்களுக்கு, அதுக்கு அடுத்தது டெலிவரிக்கு ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பித்தப்பை கல் இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஆயுட்காலம் வரைக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். இந்த பித்தப்பை கல் ஒன்றும் பெருசாக பாதிப்பு உண்டு பண்ணாது. ஆனால் அந்த கல் சற்று பெருசாகி உட்புற சுவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பிளாடரோடைய உட்புற சுவர்களை அது பாதிச்சு, அதுக்கு பிறகு அதில் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா அது மஞ்சக்காமலை உண்டு பண்ணலாம். அதுக்கடுத்தது அந்த பைல் டக்ட்ன்னு சொல்லக்கூடிய அதோடைய பாதையை அடைச்சிட்டுன்னா அது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு பேர், அது அடைப்பு மஞ்சக்காமலைன்னு பேர். இதனால் உயிருக்கே ஆபத்து. அந்த மஞ்சக்காமலையை நம்ம ஆர்டினரி வைரல் ஹெப்பாட்டிஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை வரும். அதனால் பித்தப்பை கல் வந்துட்டுன்னா பொதுவாக பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ராஸ்டேட் கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு விந்து பையில் வரக்கூடிய இது. அது ஆண்களுக்கு தான் அந்த விந்து பை இருக்குது, அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் இது ஏற்படும். அந்த விந்து சரியாக வெளிப்படாத தன்மையிலையும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து செக்ரிஷன் நிறைய வந்து உள்ளேயே தங்கிக்கிறதுனால சில பேருக்கு சிறுநீரக கல் அந்த இடத்துல போய் அடைச்சிக்கிறதுனால, அது ரிவர்ஸ் ஆகி அந்த இடத்துல போய் அடைச்சிக்கிறதுனால இந்த விந்து பைக்கல் வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியது சிறுநீரகக்கல். சிறுநீரகம் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா கழிவுகளை வெளியேற்றும். அடுத்தது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்ணும். அதாவது நமக்கு சோடியம் பொட்டாசியம் போன்றவற்றையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்புல பிபி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு அற்புதமான உறுப்பு வந்து சிறுநீரகம். கல் ஏற்படுவதை நாம் சிறுநீரகக்கல், ரீனல் கால்குலஸ் என்று அழைக்கிறோம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து திரையரவி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கீங்க நேர்களே.

0: கோச்சகமான இனிய மதிய வணக்கம். நேரில் நினைச்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. 2:16 ஆயாச்சு, திரையறிவு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. திரையறிவு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் திரை சம்மந்தப்பட்ட ஆடியோவோ இல்லை கேள்விகளோ கொடுத்து கேட்டுருக்கோம். நேர்களும் ரொம்ப அட்டகாசமாக நீங்களும் கலந்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தால். எதுக்கு இதை சொல்லணும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி திரையறி நிகழ்ச்சியில் கொடுக்கக்கூடிய எந்த ஆடியோ கேட்டாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழங்க வந்தேன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்களும் கூட கைத்தட்டல் வாங்கிடுவீங்க சரியான பதில் சொல்லி. ஸோ இன்றைக்கி திரையறி நிகழ்ச்சி எதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாசனையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப மனமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஆமாங்க, நான் சொல்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. திரைப்படங்களில் வந்தால் மல்லிகை அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய பாடல்களை தான் நான் கொடுக்க போகிறேன். அது என்ன திரைப்படம் வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அவ்வளவுதானங்க, மல்லிகை பூ பற்றி எல்லா பாடலும் எனக்கு தெரிய அசால்ட்டாக கண்டுபிடிச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குனு ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அப்படின்னா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர் ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் வீரவாண்டி புடிச்சிட்டு முருகன் பேசுறேன். நல்லா இருக்கலாமா?
0: முருகன் சார் நலமா இருக்கிறேன்.
1: நான் நல்லா இருக்கேன் மேடம். நேஜர் சூப்பரா இருக்கு மேடம். மன்னவர் குக்கு தாயம் எல்லாம் சூப்பரா இருக்கு மேடம்.
0: நன்றி சார், நன்றி. உங்க ஆடியோ எடுத்து வச்சாச்சு, கண்டுபிடிச்சிடுறீங்களா?
1: சரி.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இது நினைக்கிறேன்.
0: என்ன சார், தெளிவா இல்ல உங்களுடைய இணைப்பு?
1: இல்லங்க,
0: பதில சொல்லிடுறீங்களா?
1: என்ன
0: படம் அப்படின்னா, காத்தடிச்சு மழை பெஞ்சா கண்டிப்பா ஒரு மனம் வரும். காத்தடிச்சு மழை பெய்யும் பாத்தீங்களா, அந்த மழை பெய்யும் போது நம்மளுடைய மூக்குக்கு ஒரு ஒரு வாசனை வரும். என்னங்க இப்படி கேட்டீங்க? மண் வாசனையே தான் உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா க்ளூ கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிங்க, நன்றி. அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? விஜயம்மா, உங்களுக்கான ஆடியோ கொடுத்துடலாமா?

0: விஜயாமா
1: ஹலோ
0: கண்டுபிடிச்சிங்களா? க்ளூ கொடுக்கணுமா? இது வந்து சிம்பு அவர்கள் நடித்த பாடல். இப்போ ரீசண்டாக வந்த கொஞ்சம் புது மூவி தான். இன்றைக்கி பார்த்த மாதிரி இன்றைக்கி தெரிய நிகழ்ச்சியில் மல்லிகைப்பூ சம்மந்தப்பட்ட பாடல்கள் தான் கொடுத்து கேட்டுட்ருக்குறோம். இந்த பாடலையுமே அந்த வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். என்ன திரைப்படம்? ஆ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? 3, 2, 1. பார்த்தீங்களா, உங்களுக்கு டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லணும். பரவாயில்லம்மா, ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. ஸோ உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அந்த பாடல் தான் அடுத்து கேட்கவிருக்கிறோம். ஸோ என்ன திரைப்படம், கால் பண்ணி அந்த பதிலை சொல்லிவிடுங்க. நிகழ்ச்சியில் பாடலும் வந்துகிட்டே இருக்குது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
8: மல்லிகைப்பூ சம்பந்தப்பட்ட திரைப்பட பாடல்களை கொடுத்துதான் என்ன திரைப்படம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பாடலுக்கு முன்னதாக கேள்வி விட்டுருந்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பிளே பண்ண. இப்ப நம்ம கேட்ட சிச்சை இந்த பாடல் என்ன திரைப்படம்னு நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்
9: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
8: யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
9: என்ன
8: திரைப்படம்?

0: சரியா?
1: ம்,
0: நான் கால் பண்ணிட்டு இருந்தேன்.
1: ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வெந்து தணிந்தது காலை திரைப்படத்தோட பாடல் தான். உங்களுக்கு வேறு ஆடியோ எடுத்து வச்சுருக்கேன், கண்டுபிடிக்க பார்க்குறீங்களா?
0: ஆ, சரிங்க.

0: வாங்கி சார் பதில் கண்டுபிடிச்சிங்களா? என்ன திரைப்படம் இது? படம் பேர் வந்து ஒரு பூவோடதான். அந்த பூல நிறைய மருத்துவ குணம் இருக்கு. நம்ம சும்மா அந்த நெடுஞ்சாலையில போறப்பயே அந்த பூவை பார்க்க முடியும். செம்பருத்தி நெடுஞ்சாலையிலயா சார் இருக்கும்? இல்லைங்களே. மஞ்சள் கலர் பூ.
1: ஓகே,
0: கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 3, 2, 1. உங்களுக்கான நேரமும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சோ ஆவாரம் பூ திரைப்படத்துல உள்ள பாடல் தான், அந்த பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க? ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, யாரு இங்க இருந்து? பத்மாமா, நலமா இருக்கிறேன். உங்களுக்கு ஆடியோ கொடுத்துடலாமா? கண்டுபிடிக்க பாருங்க. மல்லிகை சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு இருந்து நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அடுத்ததா பாடலும் வந்துட்டே இருக்கு. மல்லிகைன்னு சொல்லிட்டோம், மல்லிகை சம்பந்தமா தான் பாடல் கேட்க போறோம். எஸ், அதே அரசு திரைப்படத்தை தான். விஜய், யேசுதாஸ், சுஜாதா மோகன் அவர்கள் பாடின பாடல். மணி சர்மாவோட இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டே இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: மல்லிகை சம்பந்தப்பட்ட திரைப்பட பாடல்களை தான் கொடுத்து கேட்டுட்ருக்குறோம் இன்னைக்கு திரையறி நிகழ்ச்சியில். நேரம் 2:35 நிமிடம் ஆகிட்டுருக்குது. நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. திரையறி நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூட பேச போகிற நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ஜெனிமா, எப்படி இருக்கீங்க?
6: சூப்பராக இருக்கிறமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: சாந்தி.
6: சாந்திமா எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்.
6: உங்கள் ஆடியோ கொடுத்துடலாமா? கண்டுபிடிச்சிருவீங்களா?
7: கண்டுபிடிக்க.
6: தேங்க்யூமா, நன்றி நன்றி. உங்க ஆடியோ வந்துட்டு இருக்க, கண்டுபிடிச்சிருங்க.

0: சாந்திமா கண்டுபிடிச்சிருப்பீங்களே.
1: மல்லிகை என் மன்னன் மயன்
0: அதே பாட்டுதான். என்ன திரைப்படம்?
1: டாக்டர்

0: இல்லையேமா.
1: அப்படி அப்ப வேற தெரியல போறா.
0: படம் பேர் தெரியலையா? க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: சொல்லுங்க பாப்போம், கண்டுபிடிக்கணும்னு பாப்போம்.
0: பொதுவா கல்யாணம் ஆன பெண்களை இப்படிதான் வாழ்த்துவாங்க.
1: எப்படிமா
0: கல்யாணம் ஆன பெண்களை இப்படிதான் வாழ்த்துவாங்க? பரவாயில்லம்மா, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி, ஆனா பாடலை கண்டுபிடிச்சிங்க. தேங்க்யூ. தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற திரைப்படத்தில் உள்ள பாடல் தான் அது. நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம். நலமா இருக்கிறேன் மகாலட்சுமி அம்மா, உங்களுக்கான ஆடியோ கொடுத்துடலாமா? கண்டுபிடிக்க பாருங்க. நீங்க ஃபுல்லா மல்லிகை சம்பந்தப்பட்ட பாடல் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கான மல்லிகை சம்பந்தப்பட்ட பாடல் இதோ.
2: நினைத்தேன் வந்தாய் மல்லிகையே, மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லே
0: சொல்லு. பதில சொல்லிட்டீங்களே, வெரி குட், சூப்பர்மா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, தேங்க்யூ.
0: அது படம் பேர் தெரியுது இல்லையோ, பாடலை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோங்க. நான் இடையில கொடுத்தாலும் சரி, மியூசிக் கொடுத்தாலும் சரி, நீங்கள் மல்லிகைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நேயர்களும். பதையே பாடல நம்மளும் கேட்டு வந்துடலாமா? பாடல் வந்துட்டுருக்கு. ஸோ நினைத்தே வந்தாய் திரைப்படத்தில் இருந்தால் தேவாவுடைய இசையில் கே சித்ரா அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இணைந்து பாடின பாடல், பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 43 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. திரையரங்கு நிகழ்ச்சி நான் கேட்டுருக்கீங்க. மளிகை சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் கண்டுபிடிக்க பாருங்க.

0: கண்டுபிடிச்சிங்களாம்மா? தினமாம்மா. வேற க்ளூவா? ரேகா டீச்சர், சத்யராஜ், ரேகா.
1: இது கடலா இருக்கா? இதைகள்
0: இந்த பாடல் என்ன பாடல்?
1: பாடல் வந்து கொடியிலே
0: மல்லிகை பூ. சூப்பர்ங்க, அவ்வளவுதாங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். ஏன் இவ்வளவு யோசனை? யார், எங்கிருந்து? உடையாம்புலியில இருந்து.
1: இன்பமுகிலா.
0: இன்பமுகிலா. உடையாமலையில இருந்து பத்மா பேசினாங்க. சரிங்க, உங்க ஆடியோ கொடுக்குறோம், கண்டுபிடிக்க பாருங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களாமா?
1: நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு தான். என்ன பாட்டா இருக்கும்? என்ன திரைப்படம்? ரோஜா, கார்த்திக், அஜித் அவங்க நடிச்சிருப்பாங்க. வரமாட்டேங்குதே. ஐயோ, பரவாயில்ல, ரொம்ப முயற்சி பண்ணிங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ அடுத்த நேராக சொல்கிறாங்களான்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: ஆ, யார், எங்கேருந்துமா?
2: கேடிசி நகர்ல இருந்து.
0: கேடிசி நகர்ல இருந்து
2: லக்ஷ்மி.
0: லக்ஷ்மி அம்மா, இப்ப ப்ளே பண்ண ஆடியோ கேட்டிங்களா?
2: மல்லிகை பூவே மல்லிகை பூ.
0: ஆ, என்ன திரைப்படம்
2: பார்த்தாயா?
0: என்ன திரைப்படம் கண்டுபிடிச்சிங்களா?

பரவாயில்ல, ரொம்ப அழகா பாடலை சொல்லிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் உள்ள பாடல் தான் அது. நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு, அந்த திரைப்படத்தில் இருந்து தான். பி உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் இந்த பாடல், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இந்த மாதிரி மல்லிகை சம்மந்தப்பட்ட பாடல்கள் நீங்களும் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா உடனே உங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணி நிகழ்ச்சியை கலந்துக்கோங்க. 0462251132 அப்படின்னா 0462251133 அப்படிங்க எங்களுக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
7: ரெண்டு மணி 53 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. திரையறிவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கீங்க. இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில நம்ம வந்து மல்லிகைப்பூ சம்பந்தப்பட்ட பாடல்களை தான் கொடுத்து கேட்டுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்கு அடுத்த நேயர். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் இங்க இருந்து? சுப்பிரமணியன் சார். உங்களுக்கான ஆடியோ கொடுத்துடலாமா?

0: பரவாயில்லையே, நீங்க பாட வச்சு டியூனை பிடிச்சுவீங்க நினைச்சேன். என்ன திரைப்படம்? அவ்வளவு சூப்பர் சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா? ஆடியோவா கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யாரு, எங்க இருந்து? நலமா இருக்கேன் சார். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க?
1: வீரபாண்டிய புலிக்குளம்.
0: வீரபாண்டிய புலிக்குளம். உங்களுடைய பேரு?
1: மகிமைதாஸ்.
0: மகிமைதாஸ்.
1: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே சார், உங்க நான் ஆடியோ கொடுத்துடலாமா?
1: ஆ கொடுங்க.
0: அந்த பாட்டு இல்லைங்களே இது.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அதே அதே மியூசிக் தான.
0: ஆனா அந்த பாடல் இல்ல. ஒரு
1: கார்த்திக் நடிச்ச படம் மேடம்,
0: என்னங்க சார்?
1: கார்த்திக் நடிச்ச படம் தானது?
0: இல்லையே.
1: இல்லையோ? இன்னொரு இடம் கொடுங்க.
0: என்ன திருப்பி திருப்பி கேட்டுங்க. கடைசி ஒரு தடவை ப்ளே பண்ணுறோம், நீ கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நேரம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வந்து முடிய போகிற நேரம் ஆயிடுச்சு.

0: பாடி வச்சு.
1: சோ மல்லிகை சம்பந்தப்பட்ட பல நேரம் சொல்லிட்டோம்.
2: ஆமா மேடம், வாங்கி வர மாட்டேங்குது மேடம்.
1: வர மாட்டேங்குதுங்களா பாருங்க. இது ஒரு நபரோட பேர் தான் அந்த படமும் கூட. ஒருத்தவங்களோட பேர் தான் படத்தோட தலைப்பாவும் இருக்கும். பரவாயில்ல சார், நிறைவான நேரம் வந்து ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. சக்திவேல் திரைப்படத்தில் உள்ள பாடல் தான் அது. நன்றி நன்றி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. முயற்சி எடுத்த காலத்துகள் சோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்மளும் வந்துட்டும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட முயற்சி செஞ்ச எல்லா நேருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லலாம். ரொம்ப அழகா வந்து க்ளூ கொடுத்ததை கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப அழகா பங்கேற்றுக்கிட்டாங்க எல்லாருக்குமே. பெரிய கிளாப்ஸா கொடுத்துட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. சக்திவேல் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். அருண்மொழி சொன்னலத்தாவுடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசையில பாடலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பள்ளி உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 3-2 தளமா உங்க போன் எடுத்து 9443360494 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுடைய பேரு ஊரு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. நிறைவான பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான சிகிச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து 3-2 குக்கு நெருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக BJP தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பற்றி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டாண்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். நேர்களின் நேரம் பிற்பகல் 3:03. நேர்கள் நம்ம நிலைப்பன்மலை 102.6 அட்டகாசமா கேட்டு ரசிக்க போறீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9443363794 அப்படிங்கிற எண்களுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், மறக்காம உங்க பேரையும் ஊரையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நமக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா, இந்த பாட்டை கேட்டிருக்காங்க சாம்பவர் வடகரையிலேருந்து செல்லத்தாய் மகா பிரீத்தி மாரி இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. பண்ணையாரும் பத்மினியும் இந்த படத்துலேருந்து உனக்காக பிறந்தேனே அதை பாட்டு தான் கேட்டிருக்காங்க. கேட்கலாமா?

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் 3:10 ஆயாச்சு. கொக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் மூலமா நேர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாட்டு யாருக்காக வரப்போகுது? நமக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சங்கரன் கோவில் இருந்து அமுதா பாடல் கேட்டிருக்காங்க. ஆனந்தம் படத்துல இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். சமையான பாட்டு வந்துட்டே இருக்கு. 3:10 எல்லா நேர்களுக்காகவும் முனிகிருஷ்ணன், ஹரிணி குரல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 3:15 ஆயிட்டு இருக்கு. கொக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் மூலமா நமக்கு கொக்கோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காக வரப்போகுது அப்படின்னா, சுரண்டையில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உமாதேவி பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் வந்துட்டே இருக்கு சுரண்டையிலிருந்து பாடல். இதோ 3:15 வாங்கி சூடவா படத்திலிருந்து, சார சர சர சார காத்து வீசும் போது

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நேர்கள் கொக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 3:21 ஆயிட்டு இருக்கு. நம்ம கொக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு யாருக்காக வரப்போகுது? நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. பாளையங்கோட்டையில இருந்து செம்புலன் ஆதிக்கவி பாடல் கேட்டிருக்காங்க. சின்ன கவுண்டர் படத்துல இருந்த பாட்டு கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு தெரியுமா?

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேரலி நேரம் ஆயிடுச்சு, 3:27. நமக்கு கொஞ்சம் வளர்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் கேட்க போறோம். ஆழ்வார்குறிச்சியில இருந்து பரமசிவானந்தம் பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, தனிக்காட்டு ராஜா படத்துல இருந்து ராசாவே உன்னனா அப்படிங்கிற பாடல் தான் கேட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில நிறைவான பாடலாம் கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஸ்வரபுரம், மகேஸ்வரி, பேட்டை, மாரி, ஆரியங்கவர், இந்திரா, காந்தி நகர், வசந்தி சுப்பிரமணியன், கோவை, ராஜேஷ், அபி, சுரண்டை, அன்வர், திப்பனம்பட்டி, தேவ, சகாயம், தருவையிலிருந்து சபரி, அதிசயபுரத்துலேருந்து ஏஞ்சல், நீலமேகபுரத்துலேருந்து முரளிராஜ், கீழப்பாவிலேருந்து பேச்சியம்மாள், அப்புறம் வந்து ராஜபாளையத்திலிருந்து சங்கரலிங்கம், நிறைய பேர் வந்து பாடி கேட்டிருக்கிறீங்க. டவுன்லேருந்து சித்ரா, ராஜசேகர், குத்தாலிங்கம், தென்காசியிலிருந்து இப்படி நிறைய பேர் பாடல் கேட்டிருக்கீங்க. நேரம் போதல் அப்படிங்கிறதுனால இந்த நிறைவு பாடலோட குக்கு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சி இதுவரை வழங்கினேன் நான் உங்கள் மீரா.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றதை குக்கு நிகழ்ச்சி நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்கள் இதுவரை தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேர்களை நேரம் பிற்பகல் 3:59. நேர்களின் நினைவிருக்க, இப்போது ஆகாஷ்வாணியின் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8 044-249-8645-8 மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். தாயம் புரட்டி விளையாட நீங்கள் ரெடி அப்படின்னா பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக BJP தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய எல்லை 1197 கிலோ ஹெச் மற்றும் பன்மலை 102.6 மெகா ஹெச்சின் ஒளிபரப்போடு இணைஞ்சிருக்கிற அன்பர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள். நேரம் மாலை 4:03 நேர்கள் அட்டகாசமாக கேட்டு ரசிக்க போறீங்க பொதிகை தும்பி. வழக்கம் போல பொதிகை தும்பி நிகழ்ச்சி தாயத்தோடு வந்தாச்சு. தாயத்து இல்லைங்க, தாயம் தாயம் உருட்டி தான் விளையாட போறோம். நம்ம நிகழ்ச்சியில் தாயம் உருட்டி விளையாடுறதுக்கு நம்ம நிகழ்ச்சியை என்னோட சேர்ந்து இணைந்து விளங்குறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க. யாரு?
2: எல் சுப்பிரமணியன். அறிவுபூர்வமா
1: கேட்பாங்க. முருட்டி விளையாடுறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். யார் வரப்போறாங்க? முதல் நேயர் பேசலாமா?
2: ஆமா கண்டிப்பாமா.
3: ஹலோ
2: வணக்கம்.
3: எல்லாரும்
1: நலம். நீங்க யார் பேசுறீங்க?
3: இடதானிலிருந்து மாறி.
1: மாறி
2: சொல்லுங்க. உங்களுக்கு சகோதரிக்கும் போட்டி சரியா?
3: சரி
2: ஆமா. நான் உருட்ட போறோம்.
1: நிறைய அந்த தமிழ் சினிமா பாட்டெல்லாம் கேப்பீங்களா?
3: கண்ணின் மணி கூட வரலாமோ?
1: கண்மணியே
2: காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ
1: நீங்களும் டாஸ்க் கொடுக்கும்போது எங்களுக்கு யாமம் இப்படிதான் வரவே மாட்டேங்குது. ஆனா சூப்பரா நீங்க மாறிமா, நன்றி.

0: அதை நீங்க சொல்லுறியா அது வந்து வரமாட்டேங்க, கடைசியில திண்டாட வேண்டியதா இருக்கு.
1: நன்றி நன்றி, ரொம்ப கலகலப்பா நிகழ்ச்சி, நன்றிமா.
2: ராமச்சந்திரன்
1: இல்ல இல்ல போய் சொல்றாங்க
2: திருநெல்வேலி
3: முதல்ல அதை சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து எங்க பேரை கேட்கணும், சரியா?
2: ஏன்னா
3: முதல்ல நீங்க யாரும் தெரிஞ்சா தானே நாங்க பேச முடியும்.
1: சுப்பிரமணியன்
3: சரி, நீங்க போடுங்கம்மா.
1: சுப்பிரமணியன்
3: போடுங்க.
1: உண்மைதான்
3: இப்போ நான் கேட்க போறேன் சார் உங்கள்கிட்ட கேள்வி, சரியா? அதாவது கண்கள் அப்படிங்கிற சொல்லுல ஆரம்பிக்க வேண்டிய பாட்டு ஒரு அஞ்சு பாட்டு.
1: அஞ்சு பாட்டு, ஓகே.
2: அப்படியா?
3: ம்,
2: ஆரம்பிக்கிற பாட்டு தான் வேணுமா?
3: ஆமா, அப்படிதான் வேணும்.
2: கண்களில்
3: என்னது
2: கண்கள்,
3: என்னது கண்கள்,
1: அவரவர் பாட்டு பாடுறாரு.
2: கண்கள்
1: கண்கள்
2: கண்கள்
1: ஒரு பாட்டு அடுத்து
3: வெட்ட வழியாக, அப்புறம்
1: பாட்டு கேட்டுமா, சூப்பரான ஒரு பாடல் தான் வருது. நீர்களே கில்லி படத்துல இருந்த பாடல் கேட்க போறோம். வித்யாசாகரோட இசையில பா விஜய் பாடல் எழுதி இருக்கிறாங்க, பாடல் கேட்கலாம். இதோ பாட்டு கே கே அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்.

0: நேரம் 4:15 நிமிடமாயாச்சு. பொதுகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியில தாயம் முரட்டி விளையாடிட்டு இருக்கிறோம். விளையாடலாமா? அடுத்த நேயர் யாரு விளையாட போறாங்க? வணக்கம். யாரு? பாப்பான்குளத்துல இருந்து முத்து சார். ஓகே, தாயம் சார். ஓகே, உங்களுக்கான தாயம் என்ன உள்ளது அப்படின்னா, இரண்டு விழுந்திருக்குது. ஆமா, நீங்க தான் எனக்கு டாஸ்க் கொடுக்கணும். புரியல புரியல, நீங்க பேசுறது தெளிவா இல்லைங்களே. முதுசா நீ எதை பேசுறீங்க, ஆனா எங்களுக்கு தெளிவா கேட்கல, ஆடிபிளா இல்ல.
1: ஜூலை மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு வந்து தேசிய அளவில் ஒரு சிறப்பான நாள் ஒன்று கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம நேயர்கள்ட்ட கேட்போம். யாருக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். யாராவது வராங்களா?
0: வராங்க, பேசிடலாமே. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்மா.
2: வணக்கம். எங்க ஐயா சுப்பிரமணிய ஐயா இருக்கும். எங்க அம்மா மேலம்மா பேசு கடைங்களுக்கு பீமா.
0: பீமாவுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு.
2: உங்களுக்கான
0: தாயம் என்ன வந்திருக்கு, வரப்போகுது, வந்திருக்கு, வந்திருக்கு,
1: நீங்க தான் கேக்கணும். சகோதரி பதில் சொல்லுவாங்க.
2: அதாவது நம்ம வீடு கட்டுதோமா, வீடு கட்டும் போது அது ஜன்னல் ரூம் எதுவுமே இருக்காது. அது என்ன ரூம்?
0: எது ஜன்னல் இல்லாம
2: ஜன்னல் எதுவுமே இருக்காது, வாசப்படி இருக்காது.
0: வாசப்படி இருக்காதா?
2: ஆமா, அது என்ன ரூம் சொல்லுதா?
0: இது என்ன? ஆனா வீட்டுல இருக்கிற ரூம் தானா?
2: அது ஒரு கடிதம் மாதிரி
0: யோசிக்கணும்.

0: வீடா?
1: என்ன
2: வீடா இருக்கும்? வீடு ஜன்னல் இல்லாத வீடு,
0: வாசலும் கிடையாது.
2: எங்கனாலும் இருக்கு. தீப்பெட்டி இல்ல, பதில் இல்ல. தீப்பெட்டி அப்படிங்கறது பதில் இல்ல.
1: இல்ல இல்ல இல்ல
2: இல்ல, எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு.
0: மஷ்ரூம் நீங்க சொல்லும்னா நான்
1: சொல்லிட்டேன்.
0: பேசுறீங்க
3: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தபட்டியில இருந்து பேசுறேன் சார். சார், நீங்க சொன்னது இன்னைக்கு என்ன தினம்னா டாக்டர் தினம்.
0: அடேங்கப்பா கலக்கிட்டீங்க, போங்க. அருமை அருமை. உங்க பேருமா?
3: என் பேர் மாரியம்மாள் சார், தூத்துக்குடி மாவட்டம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி சார். நான் எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர் தினம்னு.
0: சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப.
3: எனக்கு புக்ஸ் எல்லாம் படிக்க தெரியாது, எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது.
0: ஓ சரிம்மா சரிம்மா. அதாவதுமா இன்னைக்கு இந்த தேசிய மருத்துவர்கள் டாக்டர்களுடைய தினம். இது எதுக்காக நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் வருஷ வருஷம் ஜூலை 1st அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பி.சி. ராய் அப்படிங்கிறவங்களோட நினைவாக இந்த ஜூலை 1 வந்து டாக்டர்கள் தினமாக நாம் வந்து கொண்டாடுகிறோம். இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர். ஆமாம், இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர். ஏழை மக்களுக்கும் மருத்துவ வசதி கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய மருத்துவமனைகளை நிறுவியவர். இதில் ஒரு பெரிய ஆமாம்மா, இதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம்னு கூட சொல்லலாம். என்னென்னா, இவர் பிறந்ததும் ஜூலை மாதம் 1st இன்னைக்கு தான். இவர் மறைந்ததும் ஜூலை மாதம் 1st இன்னைக்கு தான். ஆமாம், ரெண்டுமே இன்னைக்கு தான். அப்படிப்பட்ட பி.சி. ராயோட நினைவு நாள் இன்றைக்கு வந்து இந்திய நாட்டினுடைய மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது.
2: செய்தி
0: நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொன்னேன். சரியா?
2: ஓகே மாரியம்மா, நம்ம விளையாடலாமா?
0: பாட்டு கேப்பீங்க
3: என்ன பாட்டுனாலும் படிங்க சார், கண்டுபிடிப்பேன்.
0: அப்படியா?
3: உடல் உள்ள வரி பற்றி நான் 9 வரி
0: கண்டுபிடிக்கேன். அப்ப நான் கண்டிப்பா கேட்கணுமே அந்த பாட்டை. கேட்டட்டுமா?
3: கேளுங்க, ஈஸியா கேளுங்க.
0: நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வழி கொஞ்சம் கை மீது பரிசன்ன தந்தார்.
3: நான் மலரோடு இங்கு நின்றேன், மகாராணி உனை காண ஓடோடி
0: வந்தேன். ரொம்ப கரெக்டா படிச்சிட்டீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. மதிப்பெண் உங்களுக்கு தான்.
2: கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நன்றிம்மா.
3: தேங்க்யூ மேடம்.
2: நன்றி நன்றி. இனிமையான குரல்ல அழகா
0: நீங்க
2: நேர்கள் சமயம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பாடல் நம்ம கேட்டுட்டு வந்தோம். மேட்டுக்குடி படத்துல தான் பாட்டு வந்துட்டு இருக்க. பழனி பாரதியோட பாடல் வரிகள்ல கிருஷ்ணச்சந்திர ஸ்வரனர் தான் பாடியிருக்காங்க. சிற்பியின் இசையில தான் பாட்டு வருது.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 4:26 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தாயை முரட்டி தான் விளையாடிட்டு இருக்கிறோம். அண்ணே
2: என்னம்மா

0: அவன் கண்டிப்பா விளையாடணும்ல, அதுதானே வந்திருக்கும்.
1: அதாவது
0: முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
1: சொல்லுங்க
0: நீங்க சொல்றது, அதுக்கப்புறமா சொல்லுங்க.
1: சரி நீங்க சொல்லுங்க.
0: அதாவது முத சுற்றுல நம்ம ரெண்டு பேருக்குமே மதிப்பெண் கிடைச்சு.
1: ஆமா,
0: ரெண்டாவது சுற்று பாத்தீங்களா,
1: ரெண்டு பேருமே நேர்கள் வாங்கியிருக்காங்க.
0: அதனால
1: இந்த சுற்று,
0: அந்த வாழ்க்கை வந்து எப்ப வந்து நம்மளை வந்து ஏற்றி விடும், எப்ப வந்து கீழே இறக்கி விடும் அப்படின்றது நமக்கே தெரியாம இருக்கிறது தான்.
1: ஆமா,
0: வாழ்க்கையினே வாழ்க்கையோட சுவாரஸ்யமே.
1: ஆமா ஆமா,
0: என்ன
1: ஆமா, ஏற்றம் இறக்கம்,
0: அந்த சஸ்பென்ஸோட இருந்தா தானமா நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும், இல்லைன்னா போர் அடிச்சிரும். இல்லையா?
0: அதேதான் அதேதான்.
1: ஓகே,
0: ஏதோ சொல்ல வந்தீங்களா?
1: ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்தேன்.
0: ஏன் கிட்டியா?
1: ஆமா,
0: தாராளமா கேளு.
1: ஒரு பையன் ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல,
0: சரி, ஆமா,
1: அதை விழுங்கிட்டானாமா. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. எப்படி?
0: ஓஹோ, பத்தி ஸ்டாண்ட விழுங்கிட்டானோ, ஆனாலும் ஒன்றும் ஆகலை.
1: ஒன்றும் ஆகலை.
0: சரி, கேள்வியை கேட்டுட்டு நேர்கள்ட்ட பதிலை வாங்கிட்டு
1: வாங்கிடுமா,
0: அப்புறமா நான் வந்து கேள்விக்கு பதில் சொல்றேன்.
1: ஓகே ஓகே, பேசலாம். அடுத்த நேர் யாருங்க? இது வணக்கம்.
2: எனக்கு
1: போட்டி
2: அப்படியா? சரி,
1: உருட்டலாம் தாய். உங்களுக்கு என்ன விழுகிறது? ஆஹா, நீங்க நான் நீங்க தான் எனக்கு டாஸ்க் கொடுக்கணும்.
2: அப்படியா?
0: டபுள் டபுள்.
2: சரி, அதாவதுமா ஒரு சின்ன ஒரு புதிர் போட்டுதா, சொல்லுக்குள் போட்டுருவா,
1: சொல்லுக்குள் சொல். சரி,
2: பாட்டு பிடிக்கவா?
1: இல்லை, பாட்டு பாட்டு பாட்டு
2: பாட்டா?
1: இரவே போய்விடு, இடையில வருமே. இரவா பகலா,
2: நிலவும்
1: பழைய பாட்டு,
0: இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை கனவுகள் மலரட்டுமே.
2: மலரட்டுமே,
0: ஆமா,
1: ரெண்டு தான் கண்டுபிடிச்சது.
0: இரவுக்கு ஆயிரம் கண்கள்
2: நிலவுமா? நிலவும் இரவும்.
0: சரி, ஏதோ
2: ஒண்ணு நான் சொல்லுவேன் பாருங்க.
0: ஆமா,
2: இரவும் வரும் பகலும் வரும் உலகம்
1: ஒன்றுதான்.
2: இரவுக்கு ஆயிரம் கண்கள்,
1: பழைய பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கீங்க.
2: இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன?
1: இந்த பாட்டு மறந்துருச்சு.
2: பாட்டு இரவு பாடகன் ஒருவன் வந்தான்.
1: இது எல்லாமே பழைய பாடல்கள் இல்லையா?
2: இரவும் பகலும் எனக்கு உண்மையில் சந்தேகம்.
0: கண்ணோட்டம் கண்ணோட்டம் கண்ணோட்டம்
2: கண்ணோட்டம் காய் கரெக்ட். நான் தப்பா படிச்சு
0: வேணுங்க,
2: பாக்காது படிக்காத பாட்டு
1: செக் பண்றீங்க.
0: இது எப்ப எழுதிச்சது? 3:50 எழுதியாச்சு அந்த பாட்டை பூரா.
2: 3:50
1: எழுதிச்சேன் கிடைச்சதுதான். 3:50
2: நீங்க வரானு கல்ல கேட்டுக்க மாட்டேன்.
0: அப்படியா?
2: அதுக்கு வேற எழுதி இருக்கு.
0: அப்படியா? சரி, அடுத்த வாரம் பாப்போம். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு
1: பாப்போம். சார், ஒரு மார்க் வாங்கிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: நல்லா நல்லா நல்லா நல்லா பழைய பாட்டு சிறப்பு சார். மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி.
0: மகிழ்ச்சி
3: பாபு,
0: ரெடியா இருக்கீங்க? போட்டி
1: உங்களுக்கு இரண்டு,
0: நீங்க தான் சார் கேட்கணும்.
3: எடுக்கப்பட்டேன்
0: சரி,
3: இன்று வரை

0: இருக்கிறதாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறேன்.
1: சரி,
0: அது சுரங்கத்திலிருந்து முழுமையாக இன்னும் விடுவிக்கப்படவில்லை.
1: என்னது சுரங்கத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை? தண்ணீரா?
0: இல்ல சார்.
1: எண்ணெயா? வாழ்க்கையா? ஒண்ணும் தெரியலையே. அது ஒரு வகையான ஒரு மதிப்புமிக்க விஷயம் தானே. என்னத்தையா ஒண்ணு சொல்லணும்ல சார். சொல்லுங்க பாபு சார், அடிச்சு நோருக்குங்க, விடைய சொல்லுங்க.
0: முழுமையாக
1: விடுவிக்கப்படவில்லை. இது ரொம்ப வந்து ஆழமான பதில் சார். இது நமக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி சார்.
2: நன்றி பாபு சார். நன்றி.
1: நல்ல செய்தி, நல்ல செய்தி.
2: நன்றி. அது பென்சில் வந்து அது மூடி இருக்குது இல்லையா, அதனால சுரங்கமா அதை நம்ம வந்து யூஸ் பண்றோமா, ஆனா முற்றிலும் விடுவிக்கப்பட இல்லையா.
1: நல்லா இருந்துச்சு. நல்லா,
2: நல்லா
1: இருந்துச்சு.
2: இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இந்த சுற்று அப்படிங்கறது திருப்பி நேர்களுக்கு தான் போயிருக்குது. நேர்கள் தான் மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்ம அந்த ஒரு பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். பூவே உனக்காக இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். பழனி பாரதியுடைய பாடல் வரிகள் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் சி ராஜ்குமாரோட இசையில டி எல் மகாராஜன், அனுகிருஷ்ணன், சுஜாதா எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 4:37 ஆயிடுச்சு. புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அட்டகாசமான பாடல்களோட நேர்கள் சமையா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அண்ணா,
1: ஏதோ இந்த ஒரு பையன் ஏதோ ஊதுவத்தியை முழுங்கிட்டான்.
0: ஆமா,
1: அது அவன் என்ன சொன்னீங்க?
0: அதாவது ஒரு பையன் ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை வந்து விழுங்கிட்டான்.
1: ஓ, ஊதுவத்தி ஸ்டாண்ட.
0: ஆமா, அது அவனுக்கு ஒண்ணுமே ஆகலண்ணே.
1: ஒண்ணுமே ஆகல.
0: எப்படி?
1: ஊதுவத்தி ஸ்டாண்டே முழுங்கிட்டான்.
0: ஆமா,
1: ஆனாலும் ஒண்ணும் ஆகல. தெரியலையம்மா.
0: தெரியல, வந்து ஒண்ணும் ஆயிருக்காது. எப்படி ஆகும்? ஏன்னா அவன் முழுங்கினது வாழைப்பழத்தை.
1: பாப்போம், கேப்போம். ஹலோ,
2: நமஸ்காரம்.
1: வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்,
2: ஆனந்தமா இருங்க.
1: ஆ, சரிங்க சார்.
0: ஆனந்தமா இருக்கோம். யார் பேசுறீங்க சார்?
2: நான் நெல்கட்டும் ராமபாண்டியன்.
0: நெல்கட்டும் செவல்ல இருந்து
1: ராமர் பாண்டியன்.
2: ராமர் பாண்டியன்.
0: ஓகே ஓகே ஓகே. விளையாடலாமா சார்?
2: ஆ, சரி, போடுங்க.
0: தாயை முருட்டிடலாம். உங்களுக்கு என்ன வருகிறது என்று பார்த்து விடு. உங்களுக்கு தாயை வந்து என்ன விழுந்திருக்குன்னா, நீங்க தான்
2: அருளுக்கு
0: துணையா?
2: தாய்.
0: தாய். அருளுக்கு தாய்.
2: அருளுக்கு தாய் யாரு? எல்லாத்துக்கும் ஒரு தாய் வேணும்.
0: ஆமா, அருளுக்கு தாய் யாரு?
2: வள்ளுவருக்கு கேளுங்க. அருள்வருக்கு போய் கேளுங்க.
0: அருளுக்கு தாய் வந்து என்னவா இருக்கும் அண்ணே?
1: எனக்கு தெரியலம்மா.
0: என்னவா இருக்கும் அண்ணே? ஏதாவது க்ளூ கொடுங்க சார்.
1: குரல்ல சொன்னா தான் அதுக்கு விடை.
0: சொல்லிருங்க பதில், நீங்களே சொல்லிருங்க. நேரம் முடி போகுது.
2: அருளென்னும் அன்பு குழவி.
0: ஓ, அன்பு
2: குழவி. பெரிய தாயால் வரும். சரியா?
0: சூப்பர் சூப்பர். திருக்குறள் இருந்து ஒரு கேள்வியோட வந்து ஒரு மார்க் அடிச்சுட்டு போயிட்டீங்க.
2: அதாவது
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: அந்த திருக்குறளை ஒரு தடவை நல்ல தெளிவா சொல்லுங்க.
2: அருளென்னும் அன்பின் குழவி.
1: அருள் என்னும் அன்பின் குழவி. அன்போட பிள்ளை அருள். சரி,
0: அருமை அருமை அருமை. சூப்பர் சார், நன்றி.
2: அன்பின் குழவி செவிலித்தாயால் வரும். அந்த பொருள் என்பது செவிலித்தாய், வளர்ப்பு தாய்.
1: சரி சரி, ஓகே ஓகே. சிறப்பு சிறப்பு.
2: அன்புடையவளா இருந்தாலும் பொருள் தான் யார் நீங்க
1: கொடுக்கணும். சரிதானே,
0: சரிதான்.
2: அன்பு வெளிப்படுத்த.
1: ஆஹா, அருமை அருமை அருமை. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி
0: சார். நன்றி நன்றி. அருமையான கேள்வியோட வந்து
1: ஆனாலும் கூட கொஞ்சம் தெளிவு இல்லாம அந்த லைன் இருந்ததுனால.
0: ஆமா ஆமா,
1: நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாயிடுச்சு.
0: ஓகே, பேசலாமா?
1: ஆமா, கேட்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா.
0: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் சார். வணக்கம்.
3: ஆமா,
1: வணக்கம் சார். வணக்கம். என்ன, ரெடியா இருக்கியா? நல்லா இருக்கம் ஐயா, நல்லா இருக்கும்.
0: கோட்டிப்பன் சார்,
1: போடுங்க தாயத்தை. போடுங்க
3: போடுங்க.
0: உருட்டுங்க உருட்டுங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்குது.
1: நான் தான் கேட்கணும்.
3: சரி கேளுங்க ஐயா, கேளுங்க.
1: ஆடி தவசு. ஆடி தவசு.
3: ஆமா, சங்கரன் கோயில்.
1: ஆமா, என்னைக்கு வருது?

0: நேத்தைக்கு
1: வந்து 30 இல்லையா, முந்தா நாள் 29 ஒரு சிறப்பான நாள், ஒரு நல்ல இப்போ ஆடி தபசு அம்பாள் கோமதி அம்பாளுக்கு விழா மாதிரி. இந்த முந்தா நாள் திங்கக்கிழமை, இன்னைக்கு புதன், நேற்றைக்கு செவ்வாய், முந்தா நாள் சரியா,
0: இந்த
1: திங்கக்கிழமை ஒரு சிறப்பான விழா ஒன்று நடந்துச்சு. ஆமாம்,
2: என்ன விழா அப்படிங்கிறத கேள்வி என்னென்ன?
1: ஆமாம்,
2: ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
1: ஞாயிற்றுக்கிழமை
0: காரைக்காலம் மாங்கனி திருவிழா நடக்கும்.
1: சாபா.

0: இதுதான் கேள்வி என்னென்ன?
1: ஆமா
0: ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
2: திருநெல்வேலி தேர் ஞாயிற்றுக்கிழமை
1: ஆ ஞாயிற்றுக்கிழமை ஓடுச்சு. நான் ஒரு க்ளூ தட்டுமா?
2: சொல்லுங்க.
1: தபசு யாருக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம்? அம்பாளுக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு ஒரு பெண் அடியாருக்காக கொண்டாடப்பட்ட விழா அப்படி கூட சொல்லிடலாம்.
2: காரைக்காலமையாருக்கு மாங்கனி திருவிழா நடக்கும்.
1: சாபாஷ். நடக்கும் இல்ல, நடந்தது. சரியா?
0: சூப்பர் சூப்பர்.
1: முந்தா நாள் நடந்துச்சு. சரியா?
0: இந்த சுற்றுமே வந்து நேர்கள் தான் ஆயிட்டு. நம்ம போய் ஒரு பாட்டை வந்து கேட்டுட்டு வந்துடலாம். ஜெயம் படத்துல இருந்தா பாடல் வந்துருக்கு. நான் முத்துக்குமாரோடைய பாடல் வரிகள்ல திப்பு கங்கா பாடியிருக்காங்க. ஆர்பி பட்டாணி கூட இசையில தான் பாடல் வருது, கேட்கலாம்.
3: ஏண்டா அழுகுற?
4: அவளை காணுமேடா.
3: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
4: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: பார்க்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழை.

0: நேரலி நேரமாயாச்சு 4:48. ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடி இருக்கிறோம் தாயம் உருட்டி. இது பொதுகை துமை நிகழ்ச்சி. நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க. உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும், இந்த தலைப்பில் உங்களுக்கு ஏதாவது உடல் உழைப்பு பற்றிய சந்தேகங்கள் அல்லது உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ் கால் பண்ணி நீங்களும் டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு ஆலோசனை பெறலாம்.
1: விளையாடாம இருக்க முடியாது இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா விளையாடே தீரணும். விளையாடலாம். யார் வராங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க? இந்த
2: நலமா
0: இருக்கும்.
1: நல்லா இருக்கும். தயாரா இருக்கீங்க? சகோதரிக்கும் உங்களுக்கு தான் போட்டி.
2: சரி,
1: உற்றிருமா?
0: என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா என்ன
1: செய்யணும்?
0: பிடிக்காத ஒரு விஷயம்
1: அப்படி. இன்னும் நல்ல ஈஸி ஆயிட்ட.
0: இது யாருக்குமே பிடிக்காது.
1: ஆஹா, ரொம்ப எளிமை. வந்துட்டு 10, 9, 8, 7
0: அதாவது நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா
1: இறக்காம இருக்கணும்,
0: சாகாம இருக்கணும். என்ன ஒரு மொக்கைய கேக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: எப்படியும் கேள்வி இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா.
0: ஸோ ஒரு ஜாலிக்கு ஒரு ஃபன்னுக்காக நிகழ்ச்சியில் சூப்பர் அருமையாக முயற்சி பண்ணீங்க. நன்றி சார். ஒரு மார்க் எனக்கு.
1: மகிழ்ச்சி.
0: நன்றி. ஆனாலும் ஒரு மார்க் வாங்குறதுக்காக எல்லாம் கேட்டிருக்க கூடாது இல்லைன்னா.
1: ஆமாம், இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஜோக்காக தானே இருந்துச்சு.
0: ஆமாம், ஒரு ஃபன்னுக்காக. ஓகே, பேசலாம். அடுத்த நீங்கள் யார் இங்கே இருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். ஆமாம், வணக்கம். ரெடியாக இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். டீ எல்லாம் சாப்பிட்டாச்சா?
3: சரி. அப்ப வந்த உடனே ஏப்பா எவ்வளவு காணும் பறக்கு அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு அந்த குருவி சொல்லி இருக்கு. அந்த உடனே அந்த குருவி இந்த வேடனை பார்த்து சொல்லிட்டுதான், நான் ஒண்ணு ரொம்ப எல்லாம் பறக்கல, நான் எவ்வளவு காணும் பறக்கணும் அதே மாதிரி 100 மடங்கும், அதுல இருந்து பாதி அந்த பாதிக்கும் பாதி ஒன்னையும் சேர்த்தா தாண்டா 100 அப்படின்னு. அப்ப இல்ல பறந்தது எத்தனை குருவி?
0: பாதிலையும் பாதி ஒன்னு சேர்த்தா 100 பாதிலையும்.

0: பாதி ஒன்னேஞ்சதா 100.
1: ஐம்பது ஐம்பதாமா?
2: இல்ல இல்ல இல்ல
1: இல்ல, எனக்கு
2: வந்து வரது ஒத்தையில வரும்.
1: ஒத்தையில 99?
2: இல்ல இல்ல
1: இல்ல, எனக்கு தெரியும்.
2: ரெண்டு மடங்கு குருவியை கனெக்ட் பண்ணி அதுல பறக்குதுல பாதி, திரும்ப பாதிலையும் பாதி.
1: சரி, எனக்கு சரியா, எனக்கு ஆமா பிடிபடலம்மா, அது எனக்கு சரியா ஆமா வாங்க முடியல.
2: எங்க அப்பா எந்த கணக்கு சொன்னா எனக்கும் கணக்கு தெரியல அப்படி சொல்லும் போது.
1: ஓ அப்படியா? விடை சொல்லுங்கம்மா, விடை சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்போம். நேரோட சேர்ந்து
2: 76 76 76 78 82 82 88 80 90
1: நன்றி.
0: நேரம் ஆயாச்சு, 4:54 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பொதுகித்துமை நிகழ்ச்சியில தாய் முருட்டி விளையாடுறதுக்கு நிறைய நேர்கள் வந்திருந்தாங்க. 11 நேர்கள் வந்திருக்காங்க. இந்த 11 நேர்கள்ல யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாமா.
0: நம்ம கடையநல்லூர்ல இருந்து பீமாமா வின் பண்ணிருக்காங்க, தூத்துக்குடியில இருந்து மாரியம்மாள், அப்புறம் குற்றாலத்துல இருந்து அம்பலவானன் சார் வின் பண்ணிருக்காங்க, முல்லக்காடு பாபு சார், நெல்கட்டும் சேவல்ல இருந்து ராமர் பாண்டியன் சார், சங்கரன் கோவில் இருந்து கோட்டியப்பன், அப்புறமா வைக்காலிப்பட்டியில இருந்து ரேணுகாதேவி,
1: 7 பேர்
0: வந்து ஆமா வின் பண்ணிருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் மார்க்
1: வாங்கியிருக்கோம்.
0: நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நான் உங்கள் மீரா மற்றும்
1: எல் சுப்பிரமணியம்.
0: நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்க போறோம். சந்திரமுகி திரைப்படத்திற்காக கபிலனுடைய பாடல் வரிகள்ல சின்ன பொண்ணு கார்த்திக், கே கே சுஜாதா, மோகன் எல்லாம் பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில தான் பாடல் கேட்க போறோம். நேயர்களே, பாடலை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சலாக, அதனை தொடர்ந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்புல ஆலோசனை வழங்க இருக்காங்க டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். நேர்களை போய் கேட்கலாம் பாட்டு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ருபரேலியா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 5:03. நேர்கள் 6 மணி வரை கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் ஆலோசனை வழங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க டாக்டர் ஆர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். நேர்களே, உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் ஏதாவது சந்தேகம் இருக்குது, நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்களும் கேட்கலாம். இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எங்கள் நிலையத்திற்கு வந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து மனித ஆரோக்கியத்திற்கு ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு மருத்துவர்கள் தினம் இல்லையா, அந்த வாழ்த்துக்களோடு நம்ம நிகழ்ச்சி தொடங்கலாம். உடல் உழைப்பு ஏன் அவசியம் மனிதர்களுக்கு?
1: மேம், நம்ம பூமியில் இருக்கிற அந்த புவி பிவிசை அதுதான் மெயின். அதுக்காக அந்த புவி பிவிசை, அந்த புவி பிவிசையோட தாக்கத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த உடற்கூறு அமைப்புகள், அந்த அனாட்டமி, அந்த தசைகளோட வேலைகள், மூட்டோட அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த புவி பிவிசையை சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. மற்ற கிரகங்கள்ல எப்படின்னு தெரியல, புவி பிவிசையோட தாக்கம்லாம் அதிகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இதில் பூமியில் வந்து புவி பிவிசையோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், கடைசி நம்ம பூமியில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும். அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம மூமெண்ட் பண்ணி தான் ஆகணும், உடல் உழைப்பு இருந்து தான் ஆகணும். அது அந்த மூமெண்ட் இல்லாத பட்சத்தில் நோய்கள் வரதான் செய்யும். ஏன்னா எல்லா உறுப்புகளும் இந்த உடல் உழைப்பை நம்பி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இருதயம் நல்லா இயங்கணும்னா நம்ம கை கால் தசைகள் எல்லாமே நல்லா அதுக்கு வேலை கொடுத்தா தான் இருதயம் நல்லா இயங்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு பேர் நாங்கள் எங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே மருத்துவத்தில் வரும் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு படிப்போம். இதெல்லாமே ஒருங்கிணைந்த வேலைப்பாடுகள் அப்படிதான் நடந்துட்டுருக்கு நம்ம உடலில். அதனால் உடல் உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன். நம்ம கடைசி நாள் வரைக்கும் முடிஞ்ச அளவு, ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு படுத்திருந்தாலும் கூட நோயில் மூச்சு பயிற்சியாவது பண்ணணும்.
0: உடல் உழைப்பு அந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாட்டி கூட நீங்கள் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சிங்கிற விஷயத்தை நம்ம செய்ய முடியும், அதையாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி.
1: கண்டிப்பாக.
0: அப்போ மனித குலத்திற்கு வந்து நமக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. இப்போது இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து நோய்கள், இப்போ நீங்கள் வந்து இயற்கையாகவே நம்ம புவி சார்ந்த விஷயங்களை சொன்னீங்க, நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த நோய்கள் வராமல் இருக்கும் உடல் உழைப்பு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு?
1: எக்ஸசைஸ் தான் எல்லா டிசீஸ்க்கும் இம்யூனிட்டி மேம். எந்த எல்லா நோய்களுக்கும் எதிர்ப்பாற்றல உருவாக்கக்கூடிய தன்மை வந்து உடற்பயிற்சிக்கு
0: இருக்குது.
1: இப்போலாம் உடற்பயிற்சி ரொம்பவே வளர்ந்துருச்சு ஆக்சுவலாக. முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு, ஒரு 20-30 வருடங்கள் முன்னாடி ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட், அதாவது முந்தி அது எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் அதை பரிந்துரைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிலாம் அது எல்லாத்துக்கும் பொதுவாக ரொம்ப கஷ்டமான பயிற்சிகள் அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப முன்னேறிடுச்சு, ரொம்ப நுணுக்கமாகிடுச்சு. ஸோ இதை சார்ந்து படித்தவங்க, இந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி சார்ந்த படிப்பு படித்தவங்க அவங்களால மட்டும் ஒருத்தவங்களுடைய உடல் நல்லா பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது மூட்டில் பிரச்சனை இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலை தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும். அவங்க இவ்வளோ தான் பண்ணணும், இப்போ எப்படி மருந்துகள் எப்படி கொடுக்குறாங்களோ அதை மாதிரி எக்ஸசைஸ் வந்து உடற்பயிற்சி இவ்வளோதான், இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் நீங்கள் முடிக்கணும், இவ்வளோ நேரம் தான் பண்ணணும்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு மாதம் கழித்து அது இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அப்புறம் மறுபடியும் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்த வயசுலையுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். இது நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. ரொம்ப உடல் வலி வலு இல்லாமல் வருவாங்க, நோய்களோடு வருவாங்க, பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா, ரொம்ப ரிமார்க்கபிளாக இருக்கு.
0: ஓகே டாக்டர், நம்ம இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, நம்ம பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு அனைத்து டாக்டருக்கும் வாழ்த்து.

0: சார், நீங்களே எங்களுக்கு கடவுள் மாதிரி.
1: தேங்க்ஸ் மேம், நன்றி மேம்.
2: கேள்வி கேளுங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
0: சார், அதாவது வந்து சார், தொண்டையிலிருந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வரைக்கும் அப்படியே எரிஞ்சா அது டயர்டாக இருக்குன்னு அர்த்தமா?
1: இந்து சம்பந்தமாக இப்போ நான் என்னோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டது, எக்ஸசைஸ்
2: சம்மந்தப்பட்டது. உடல் உழைப்பு எக்ஸசைஸ் பற்றி அந்த மாதிரி டாப்பிக்லாம் சார் பேசிட்டு இருக்கிறாங்க. உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில், உடல் உழைப்பு நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே கேட்கலாம். எக்ஸசைஸ் சம்மந்தமாக அந்த மாதிரி. ஓகே, அவங்க பொதுவான கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. ஓகே நேர்களே, உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். நமக்கு ஆலோசனை கொடுத்துட்ருக்குறாங்க டாக்டர் ஆர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசிடலாம் சார்.
1: ஓகே,
2: வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா, மன்னை பொன்னாக்கூர்லேருந்து காரைக்குடி கிருஷ்ணன் பேசுகிறேம்மா.
2: கிருஷ்ணன் சார், உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம் நீங்கள்.
3: ஆ, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டருக்கு இன்னைக்கு மருத்துவத்தை நான் வாழ்த்து சொல்லிடுறேம்மா.
1: நன்றி சார்.
3: உடல் உழைப்பு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் பாத்துருக்கேன், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மியாக்கல, வயக்காட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலை செய்யும் பாத்தீங்கன்னா அவங்க நோய் எதுவுமே இல்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எந்திரமங்க வாய்ப்பு.
1: அது பல வருடங்கள் அப்படி தான் சார் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைலில் மாறிடுச்சு. ஸோ அதனால ஒருத்தவங்களோட வேலைகள்லாம் ஸ்பெஷலைஸ் ஆகிடுச்சு சார். ஒருத்தவங்க கேபின்குள்ளேயே இருப்பாங்க, ஒருத்தவங்க கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க டீச்சராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வயக்காட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் ரொம்பவே தெம்பாக இருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டுற முதியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இதில் இருக்காங்க. 70 வயசு 80 வயசில் கூட சைக்கிள் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார்.
3: அடுத்து நான் அதான் சொல்ல வந்தேன், சைக்கிளை பத்தி நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்கிங் போக கூட பைக்ல போய்கிட்டு இருக்காங்க.
2: கிருஷ்ணன் சார், நகைச்சுவை இங்கேயும் வந்துருச்சு.
3: அது கூடவே பிறந்த என்னன்னா, உடல் உழைப்பு மாதிரி நகைச்சுவையும் ஒரு மனுஷனுக்கு தேவை. அப்படின்னு சார் டாக்டர்
1: கேட்டுதான் சார்.
3: ஐயா, அதான் என்னன்னா, உடல் உழைப்பு இருந்தாலும் கூட வீட்டுல சின்ன சின்ன நகைச்சுவை சொல்லும்போது பாத்தீங்கன்னா
1: வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் தடுக்க முடியும் இதெல்லாம். இது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும்னா பேசிக்காக நம்ம அந்த மூட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கான சில பயிற்சிகள் இருக்குது. ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் இருக்குது. எப்படி ஸ்போர்ட்ஸ் மேன், இப்போ மிந்திலாம் வந்து ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு திட்டமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு உடற்பயிற்சிகள் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு, எல்லாரும் இவ்வளோ தான் பண்ணணும். ஏன்னா நிறைய பயிற்சிகள் பண்ணும்போது இந்த மாதிரி மூட்டு தேய்மானங்களோ இல்லடி ஸ்ப்ரெயின் இதெல்லாம் வருது, சுளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் அதே ஐடியா தான் இங்கேயும் நம்ம வந்து அதே மாடலை இங்கேயும் நம்ம அப்ளை ஜென்ரல் பொதுமக்களுக்கும் அதை அப்ளை பண்ணலாம். இந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு தான் ரொம்ப நம்ம வந்து அது ஈஸி, அது ரொம்ப எளிமையான பயிற்சிகள் மூலமாக அதை செய்ய முடியும் நம்ம.
3: அதே மாதிரி என்னென்னா, நான் ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் வேலை பார்க்கேன்.
1: சரி சார்.
3: ஆனால் கூட என்னன்னா, ஒரு நாளைக்கு 300 திருப்பு உட்காந்து எந்திக்கக்கூடிய சூழ்நிலை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் செய்யவும் முதல்ல ஒரு 100 பொருள் செய்தா அதை அடுத்த கட்டத்துக்கு ஒரு 100 திருப்பு எந்திச்சா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு யோகா மாதிரி ஒரு நாளைக்கு 300 திருப்பு நம்ம எந்திரிச்சு நம்ம வேலை செய்தோம். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு வந்து யாருக்குமே நோய் வரலையா அப்படின்னா அதே வந்து ஒரு
1: கரெக்ட். அதுதான் சார். இந்த மாதிரி இது கூட என்ன, உடல் உழைப்பில் இது ஒரு பேசிக் கேட்டகரி. நீங்கள் வந்து அது செய்கிற தொழிலையே இவ்வளோ ஏன்னா வசதிகள் இவ்வளோ வந்து உங்களுக்கு மருத்துவ ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த நீங்கள் பண்ணுற தொழில் மூலமாகவே உங்களுக்கு நோய்கள் தடுக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி சில தொழில்கள் இருக்குது. நீங்கள் உட்காந்து எந்திக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒரு 40-45 வயசுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தரையில் உட்காந்து எந்திக்க முடியல. அவங்களால அப்படியே எந்திக்க சொன்னாலும் ரொம்ப தப்பு தப்பாக எந்திப்பாங்க, கையை வந்து

0: தொடையில் போய் தொடையில் வச்சுப்பாங்க, முதுகில் வச்சுப்பாங்க, இல்லைன்னா இதை பக்கத்தில் இருக்க சோஃபாவில் வச்சு எந்திப்பாங்க. அவங்களால எந்திக்க முடியாது எல்லாம், ஏன்னா அந்த இந்த நவீனமயமானதுனால எல்லாம் பெட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ பெட்டிலேருந்து சும்மா அப்படியே ஒரு ஒரு ஒரு இடம் உருண்டு அப்படி சும்மா உட்காந்தா டக்குன்னு எந்திரிச்சிக்கலாம். அதனால் அவங்களுக்கு தெரியல அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த உடல் அது கூட தரையிலேருந்து எந்திக்கிற அந்த அது மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அது பெரிய பாதிப்பு கொடுக்கும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு சில வருடங்களில், 5 வருஷம் 10 வருஷம் அதுவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம உடம்புல பிரச்சனை வரதான் செய்யும் சார்.
1: இன்னும் ஒன்றே ஒன்று கேட்டுக்கோங்க சார், இது என்னன்னா உங்க மூலமா வந்து நீங்க மருத்துவர் மூலமா வந்து மக்கள் சொன்ன முன்னெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் விட்டு போயாச்சுன்னா கீழே சம்மணம் போட்டு காத்து நம்ம உஷாரா எஞ்சிக்குவோம். இன்னைக்கு எல்லா ஃபங்க்ஷன் விட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் உட்காந்துருக்கா அதே தெரியுது. எனக்கு ஒரு நான் எங்க போனாலும் சரி டேபிள் போட்டாலும் சரி கீழே உட்காந்து சாப்பிடும் நம்ம ஒரு மாதிரி பார்க்காங்க.
0: கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, வந்து உண்மை தான் சார். இப்போ எல்லாம் சேருக்கு போயிட்டோம், இந்த சமணம் போட்டு தான் உட்காரும். அந்த இலை அது முடியல, நிறைய பேருக்கு முடியல. இப்போ நான் நீங்கள் சொல்ல ஒரு 40-45 வயசுலேயே ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒரு படியேற முடியல, அவங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு. ஆனாலும் விழிப்புணர்வு இன்னும் நல்லா வலுவாக ஆகணும். ஏன்னா ஒரு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த உடம்பு வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது, என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் திரும்ப வந்து சின்ன வயசுலேயே நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த உடல் இந்த மூட்டுகள் அசைவுகள்லாம் எப்போ கம்மியாகுதோ அப்போவே ஒன்று ஒன்றா மற்ற உறுப்புகளும் பழுதடைய ஆரம்பிச்சிடும், நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் இன்னொரு பிரச்சனைக்கு இன்னொரு மாத்திரை, இப்படியே உடம்பு வந்து அதுக்கு பேர் பாலிஃபார்மசின்னு சொல்லுவாங்க. நிறைய நோய்கள் நிறைய மருந்துகள் அதுக்கு பேர் பாலிஃபார்மசி. அது அப்போ நிறைய மருந்துகள் உள்ளே போகும்போது அதோட பக்க விளைவுகள் என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அது மூலமாக உடம்புல பாதிப்புகள் வரும். இதுக்கு இவ்வளோ தொல்லைகள் இவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் எக்ஸசைஸ் அது கொஞ்ச நேரம் 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ ஒரு சின்ன முக்கியமான பயிற்சிகள் மட்டும் பண்ணிட்டா அந்த வழியை தாங்கிக்கிட்டால் போதும், இதெல்லாம் நம்மளுக்கு வர இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது.
2: நன்றி கிருஷ்ணன் சார், நன்றி. நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் அடுத்த நீர் கூட இணைப்புல வந்துட்டாங்க, பேசலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேடம் குட்டாலத்திலிருந்து குமார் மேடம்.
2: குட்டாலத்திலிருந்து குமார் சார், பேசுங்க டாக்டர் கிட்ட.
3: டாக்டர் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: சார் வேற ஒண்ணு இல்ல சார், நம்ம நார்மலே உடல் உழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே.
0: சொல்லுங்க சார்.
3: இப்ப என்ன பாத்தீங்கன்னா 45 வயசு 46 வயசுல அந்த மாதிரி உழைக்க முடியல, வலியில் அதிகமாவுது. இது சாப்பாட்டு முறைகள் எதுவும் மாத்தணுமா சார்?
0: உங்க உடல் எடையெல்லாம் மாறி இருக்கா இப்ப? நீங்க உடல் உழைப்பு
3: எடையில நார்மலா தான் சார் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட எனக்கு 48 வயசு ஆகுது, எங்களுக்கு 60-54 கிலோ 55 கிலோ அந்த மாதிரி இருக்கு சார்.
0: 55 கிலோனா கொஞ்சம் கம்மி தான். உங்க உயரம் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? உங்க உயரம் எவ்வளவு?
3: உயரம் உங்களுக்கு 5.5 அடி 5 முக்கால் அடி
0: இருக்கும். 55 கிலோனா இப்போ ஒல்லியா இருக்கீங்க கொஞ்சம் இல்ல?
3: ஆமா சார.
0: அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வயசாகும் போது நம்மளுக்கு தசைகளோட அளவுலாம் கம்மியாகும். அது அந்த அளவு அந்த தசைகளோட அளவோ எலும்பு சத்தோ கம்மியாச்சு, கம்மியாகி வெயிட் கம்மியாச்சுன்னா அது நல்ல உடல் எடை கிடையாது. அப்போ நம்ம உடல் எடையை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் நம்மளுக்கு வீட்டிலே ஒரு வெயிட் மெஷின், வெயிட் பார்க்குற மெஷின் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் பார்க்குறதுக்கான சான்ஸே கிடைக்காது. எங்கேயா ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஏதாவது பிரச்சனை வரப்போ தான் நம்ம செக் பண்ணுறோம். ஆனால் வெயிட்டு குறையவே கூடாது. திடுதிப்புன்னு நம்ம வந்து வெயிட்டு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. குறைஞ்சாவே நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு இந்த உடல் பலவீனத்தினால கூட அதுக்கப்புறம் உடல் பலவீனம் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே உழைப்பை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ உடம்பு தாங்காது. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இன்ஜுரிஸ் வரும் சார்.
3: சோர்வாயிடுது, ரொம்ப டயனஸா இருக்கு. மற்ற மரமெல்லாம் பார்த்த விட ரொம்ப சோர்வாயிடுது.
0: அதுக்கு இதுக்கு முன்னாடி நல்லா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை இல்ல?
3: ஆமா, இதுக்கு மேல பிரச்சனை இல்லை சார். இப்போ வயசு கொஞ்சம் கொஞ்சமா இதாக ரொம்ப அதே வேலையதான், நார்மலா பார்க்க வேலையதான் பாக்குறேன். ஆனா ரொம்ப அது மாதிரி முடியல, ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தூக்கமும் அதிகமா இருக்கு.
0: இப்போ எல்லா தொழிலுக்குமே இப்போ எந்த தொழில் எடுத்தாலும் சரி அந்த தொழில் மூலமாக தான் பிரச்சனை வருது. இது அது இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் சும்மா அவங்க ஒரு ஏசி ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு வர்ற பிரச்சனை பார்த்தா அவங்க என்னமோ பெரிய அதிகமாக 24 மணி நேரம் வேலை செஞ்சவங்க மாதிரி அவ்வளோ முதுகு வலி அவ்வளோ கழுத்து வலியோடு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா தான் உட்காந்துருக்காங்க இத்தனைக்கும். ஸோ அவங்க வந்து அது செடன்டரி ஜாப்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி பிரெயின் மட்டும் தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். அவங்களுக்குமே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தொழில் சம்மந்தமாக அந்த தொழில் மூலமாக சில பிரச்சனைகள் வருது. அந்த தொழில் நம்மளுக்கு அது தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னா நம்ம அதை அதுக்கு நம்ம உடம்ப பாதுகாத்து தானே ஆகணும். ஸோ அந்த தொழில் தகுந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயிற்சிகள் பண்ண முடியும்.
3: பயிற்சி பண்ணலாம், மற்றபடி சாப்பாடு ஸ்பெஷலாக எதுவும்

0: இது பண்ணணும் சார்?
1: நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு சார். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம பயிற்சி பண்ணும்போது ரிசல்ட், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பார்ப்பீங்க? நல்லா வாக் பண்ணணும், நல்லா வேகமாக நடக்கணும், இதாக இல்லாட்டி வெயிட் நல்லா அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக எவ்வளோ வெயிட் தூக்க முடியுது ஒருத்தவங்களால், தோள்பட்டையில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, முதுகில் குனிஞ்சு எப்படி இந்த எந்திக்கும் போது எவ்வளோ எடையை தூக்குறாங்க, இந்த மாதிரிலாம் இப்போ இந்த ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் பண்ணுறோம். இப்போ நம்ம லேபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே லேபில் போய் பண்ணுறப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு சாம்பிள், நம்ம யூரின் சாம்பிள் இல்லை பிளட் சாம்பிள் கொடுக்குறோம், நம்ம உழைப்போல் எதுவுமே டெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. சும்மா ஒரு வண்டியை நிப்பாட்டி வச்சு வண்டி ஒரு வண்டியை எப்படி ஓடுது, நம்ம வண்டியை ஓட்டாமல் நம்ம செக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் அந்த டெஸ்ட்லாம். ஆனால் நம்ம வண்டி ஓடி பார்த்தோம்னா ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம உடலையும் அந்த மாதிரி நம்ம இது இருதய அந்த மாதிரி வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடற்பயிற்சி பண்ணதுக்கப்புறம், சில வாரங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த டைமில் தான் நம்ம நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஏதாவது அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன், வேறு ஏதாவது சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு ரிசல்ட் சரியாக வராது, குடிக்கிறவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது, சரியாக தூங்கலைன்னா ரிசல்ட்ஸ் வராது. ஸோ பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாவே அந்த மோட்டிவேஷன், அந்த உந்து சக்தி வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் எல்லாமே சரிப்படுத்திடுவாங்க. எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் பயிற்சி பண்ணி அப்படின்னு அந்த முடிவு எடுத்து வர்றவங்களுக்கு எல்லாருமே ஒன்று ஒன்றா கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே தெரியும் என்னடா இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நம்மளுக்கு ரிசல்ட் நம்ம நினச்ச ரிசல்ட் வரலையேன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஹேவியர், அவங்க இதெல்லாம் ஹேபிட்லாம், பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடும். ஸோ அந்த எக்ஸசைஸ்க்கு உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே செட்டரேட் ஆகிடும் சார்.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
1: ஆமாம் சார்,
0: சரிங்க சார்,
1: நன்றி சார்.
2: நன்றி குமார் சார், நன்றி நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு. அடுத்த நேர்கூட இனிப்பில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், வணக்கம்,
3: கழுத்து
1: வலி
3: முன்னாடி
1: இருக்கும் அப்போ இந்த மூட்டு தேய்மானங்களோ தசைகள் இருந்து இருகாமல் இருக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான பயிற்சிகள் இருக்குது. இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
3: ரொம்ப கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சா வலிக்காது, ரொம்ப நேரம்
1: உட்காந்தன்னைக்குதான்
3: மற்ற நேரம்லாம் சார் நல்லா தான் இருக்கும் உடம்பு.
1: இப்போ அந்த தொழில் செய்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா வேணும், கொஞ்ச நாச்சு பயிற்சி பண்ணணும். பயிற்சி நீங்கள் உடற்பயிற்சி பண்ணியிருக்கீங்களா?
3: தியானம் தான் பண்ணும் உடற்பயிற்சி, என்ன இந்த மாடியில் இருக்குனால ஏறி இறங்குறதே எனக்கு உடற்பயிற்சி தான்
1: சார். இது நீங்கள் பிரத்யேகமாக டைம் ஒதுக்கணும். இப்போ பயிற்சிங்கிறது மிந்தி இல்லாமல் ஒன்று ஒன்று, இப்போ எல்லாம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு போவாங்க, ஏதாவது பார்க் பார்க் போயிட்டு வாக்கிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அது ஒரு மாடல். ஆனால் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு தியானம் மாதிரி நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு ரூமில் எல்லா தசைகளுக்கும் எல்லா மூட்டுகளுக்கும் இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக, ரொம்ப தவறு இல்லாமல், பிழை இல்லாத எக்ஸசைசஸ் பண்ணணும். எப்படி குனியணும் அதுக்கெல்லாம் இப்போ சொல்லுங்கம்மா, இல்லை இல்லை பயிற்சிகள் பண்ணணும். நான் என்ன சொன்னேன்னா அது ஒரு ஆமாம் உடற்பயிற்சியே தியானம் மாதிரி, அதாவது ஒரு 15 நிமிஷம் 20

0: ஒரு 30 நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ், யார் பேச்சு கிச்சு, செல்ஃபோன் இதெல்லாம் எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போய் நம்ம எல்லா மூட்டுகளுக்கும் எல்லா தசைகளுக்கும் எல்லா விதமான முக்கியமான ரொம்ப எளிமையான பயிற்சிகள், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் பண்ணணும். இப்போ யோகா, சில யோகா பொசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. ரொம்ப எளிமையானதெல்லாம் இருக்குது, எல்லா தசைகளுக்கும் தேவையான பயிற்சிகள் ரொம்ப எளிமையானது. சும்மா நின்றுக்கிட்டே குதிகாலம் மெதுவாக தூக்கலாம், அது கூட போதும். அது கூட நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன
1: சார், சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன்.
0: ஆ
1: அந்த
0: மாதிரி இது எப்படியா நீங்கள் தகவல் நல்ல கரெக்டான இடத்துல தகவல் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் உடலுக்கு தேவையான, இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியாது, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சில மூட்டுகள்லாம் வந்து இறுகி போயிருக்கும், சில மூட்டுகள் வந்து சரியாக அசையாமல் ஒழுங்காக கரெக்டாக உட்கார முடியாது, சில பேருக்கு வந்து படி ஏறமோ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பத்தாவமாக ஒரு சாய்ச்சி இறங்கிட்டு இருப்பாங்க, நடக்கும்போது ஒரு பக்கம் டில் ஒரு பக்கம் சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க. இந்த மாதிரி பார்க்க சில ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சில டெஸ்ட்லாம் இருக்குது எக்ஸசைஸுக்குன்னே. அந்த எக்ஸசைஸோட அடிப்படையிலேயே வந்து ஒரு மனிதனோட உடல் வந்து எப்படிலாம் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம் நாங்கள். அந்த பாஸ்டர் எல்லாம் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ணும் போது அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்குற அந்த அந்த உடற்பயிற்சி முறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் நீ உங்களுக்கு அந்த தகவல் உடனே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் அப்படி தான் பார்க்க முடியும். அங்கே நீங்கள் வந்து கரெக்டான ஆள் யாரு நீங்களே என்ன, நிறைய பேர் இப்போது ஒரு 90% பார்த்திங்கன்னா அந்த உடற்பயிற்சி துறையிலே இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் கூட ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, அது கொஞ்சம் ஆபத்தானது. நீங்கள் கரெக்டான அவங்க வந்து உண்மையிலே நல்லா படிச்சிருக்காங்களா, தெளிவாக சொல்கிறாங்களா, நீங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்க. இப்போ ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க, இதுக்கு எந்த பிரச்சனை இருக்குது, இது சம்மந்தமாக எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கேளுங்க.
1: சரி சார்,
0: தேங்க்யூ மேம்.
2: நன்றி நன்றி ஜோதியம்மா, நன்றி நேர்களை கலந்துக்கிட்டதுக்கு. டாக்டர் அடுத்த நேர்கூட அனுப்பில் இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம் வணக்கம், மாலை வணக்கம்.
3: ஹலோ சார்,
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: எனக்கு ஒரு 50-57 ஆகுது சார்.
2: அம்மா உங்க பேர் ஊர் முதல்ல சொல்லிடுங்கம்மா.
3: வீரநல்லூர் இந்திரா.
2: வீரநல்லூர்லேருந்து இந்திரா, பேசுங்கம்மா, நீங்கள் பேசலாம்.
3: ஆனால் வலி வந்து ரொம்ப நாளாக இருக்கு, 5 வருஷமா வலி இருக்குது, மாத்திரை
2: போடுறேன்.
3: இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அந்த அந்த எக்ஸசைஸ் போனா தான் இதுக்கு தீர்வா?
0: கண்டிப்பா நீங்க பயிற்சி பண்ணாம இதெல்லாம் நீங்க ரொம்ப நாள் எடுத்துக்கணும், மருந்து வந்து ரொம்ப நாள் எடுக்காதீங்க. மருந்துக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கணுமே. இப்போ நீங்க நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா மருந்து சாப்பிட்டே இருப்பாங்க, கேட்குது, அது அதனாலதான் எனக்கு வலி கம்மியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மூட்டு தேய்மானம் அது அதுல இம்ப்ரூவ்மெண்டே இருக்காது. கையை கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் தான் வலி இருக்கும். அப்புறம் மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, கை அப்புறம் கேட்குது, வலி கம்மியாதுன்னு சொல்லிட்டு மருந்து கண்டினியூ பண்ணுவாங்க, கையை தூக்குறது இன்னும் கம்மியாயிரும். இந்த மாதிரி இப்படி ஆகக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மூட்டு எல்லாமே நல்லா அசையணும், அது வலி கம்மியாது அது மட்டுமே உங்களுக்கு இலக்கு கிடையாது. உங்களுக்கு முதுகில் குனிஞ்சு இருந்துச்சா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டு வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும்.
3: ஸோ வேலை மட்டும்தான் சார், கிளீனாக செஞ்சிருவேன்.
0: நிப்பாட்டிட்டீங்க? பார்த்தீங்களா? அப்போ சரி, வேற டாய்லெட் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் மாடலா இந்தியன் மாடல்
3: இருக்கு? சாதாவும் இருக்கு, ஆனால் சாதாவில் தான் போவேன், அதில் போக மாட்டேன்.
0: அப்போ ஃபுல்லாக குத்த வச்சு உட்காந்து நிற்கிறது, ஸ்குவாட் பண்ணுறீங்க, அது ரொம்ப நல்லது, அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு காலில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளை விட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான செயல்பாடுகள் இந்த மாதிரி ஃபுல்லாக குத்த வச்சு எந்திக்கிறது, படியேறது, வேகமாக நடக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது இல்லை,
3: வந்து வலி ரொம்ப இருக்கிறதுனால அவங்க நடக்க வேண்டாங்கிறாங்க, தாவே நடக்க வேண்டாம் நீங்க அப்படிங்க.
0: ஆமா, இப்போ உங்களுக்கு சொன்ன நிபுணர் யாருமா, உங்களுக்கு நடக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன
3: நிபுணர்? நாங்கள் ஒரு டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
0: இப்போ நம்ம இதுக்குன்னு ஒரு நிபுணர் இருப்பாங்க இல்லையா, அந்த மூட்டு வழியெல்லாம் சரிப்படுத்தி உங்களை நல்ல வேகம் நடக்க வைக்கிறதுக்கு நிபுணர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இதனால தான் உங்களுக்கு நடக்க முடியல, இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் சரி செய்யாமல் நடக்காதீங்கன்னு

0: சொல்லுவாங்க, முதல்ல அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சாஞ்சி சாஞ்சி நடக்கிறீங்க, என் தசைகளும் டைட்டாக இருக்குது, ரொம்ப நடந்தீங்கன்னா தப்பாக நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உடற்பயிற்சின்னா வேறு தெரியுது, வேறு எதுவும் செய்ய முடியாது அவங்களால. சரி, நடைப்பயிற்சியாக செய்வோன்னு போவாங்க, ஆனால் அவங்க நடையிலே கூட பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே தேய்மானம் ஆன மூட்டு மறுபடியும் இன்னும் கூட கொஞ்சம் தேய்மானம் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடையே இப்போ பெரிய பயிற்சி,
1: ஜவ்வு விலகி இருக்கு, அந்த பல்கு இதாக இருக்குங்கிறாங்க,
0: எல்லாமே சரிப்படுத்தலாமா? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோதான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் போய் ஸ்கேன் எடுப்பீங்க, அதில் இருந்து பிரச்சனைகள் சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க, அப்புறம் அப்புறம் அசைக்க மாட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கூடாது. அதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: முறையான ஒரு இதுக்கு போய் நம்ம எக்ஸசைஸ் கற்றுக்கணும்.
0: கண்டிப்பாம்மா, அது இப்போ சொன்னீங்கல்ல அதுதான், நீங்கள் கரெக்டான நீங்கள் தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணணும். ஏன்னா எவ்வளோ எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ உயிருக்கு போராடிட்டு இருந்த பேஷண்ட்லாம் கூட நடக்க வச்சு ஓடைய வச்சாச்சு, அப்படிலாம் இருக்குதுமா. இங்கே வந்து
1: ஒரு நேரங்களில் திடீர்னு குளிஞ்சு நிம்மரோடாமல் ஆக்கிடுது சார், அப்படியே ஒரு புடிப்பு மாதிரி புடிச்சு விழுது, புடிச்சு அப்படியே புண்ணா வலிக்குது.
0: இப்போ நீங்க தரையில படுப்பீங்களா பெட்ல படுப்பீங்களா? நிறைய பயிற்சிகள் பண்ணலாம், மல்லாக்கப்படுத்துற சில பயிற்சிகள், சைடுல படுத்துற சில பயிற்சிகள், குப்புறப்படுத்துட்டு பயிற்சிகள், அப்புறம் குழந்தை மாதிரி தவழ்ற பொசிஷன் வந்துட்டு சில பயிற்சிகள், அப்புறம் வந்து எந்திரிச்சு நிற்கிற அந்த பொசிஷன்ல இருந்து நெஞ்சு எந்திரிச்சு நின்றுட்டு சில பயிற்சிகள், இந்த மாதிரி ஆர்டரா அடிப்படையிலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். இதை விட தாண்டி நிறைய இருக்குது, இதை விட தாண்டி இப்ப நான் சொன்னதை தாண்டி
1: படுங்கோ, தண்ணியை கூட நீங்க குளிச்சு குளிக்க கூடாது, நிக்கதான் செய்யணும் அப்படின்னு அனுப்புறாங்க சார்.
0: ஆமாம், அதான் சொன்னேன்ல, அதுக்கு இப்போ இதெல்லாம் அதுக்கான இப்போ இந்த சம்மந்தமான நிபுணர் இருக்க பார்த்தீங்களா நீங்கள், அதுதான் இங்கே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான நிபுணர்கிட்ட போனீங்கன்னா அவங்க இதுக்கு சம்மந்தமாக, இது இயற்பியல் சார்ந்த மருத்துவம், இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வேதியியல் சார்ந்த மருத்துவம், மெடிசின் அதெல்லாம் வந்து இது வந்து இயற்பியல் சார்ந்த
1: மருத்துவம். இருக்காங்களா சார் நல்லா சொல்லி கொடுக்குற மாதிரி?
0: நிறைய இருக்காங்க,
1: இருக்காங்க,
0: நிறைய இருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் நல்லா விசாரிச்சுட்டு போங்க, நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட் பாருங்க, அவங்கள போய் டெஸ்ட் பண்ணுங்க, என் மூவ்மெண்ட்லாம்
1: கொடுத்துருவாங்களா சார் அவங்களே போதுமா?
0: ஆமாம், அவங்களே ஒரு ஒரு என கேட்டால் இப்போ உங்களை உங்கள் வயசு தாண்டவங்களுக்குலாம் ஒரு 10 பயிற்சி 15 பயிற்சி பண்ணால் போதும். மிந்திலாம் நாங்கள் படம்லாம் வரைஞ்சி அனுப்புவோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படம் வந்து படம் வரைஞ்சி அவங்க உடற்பயிற்சி மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட என்னென்ன பயிற்சி பண்ணுறீங்களோ அவங்க அவங்களோட கிளினிக்லேயே என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் ஃபோனில் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துக்கலாம், என்ன நீங்கள் மறக்க வேண்டாம், அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் போய். ஆனால் பயப்படவே கூடாது, நீங்கள் வந்து இந்த குனியக்கூடாது, கை தூக்கக்கூடாது, அதெல்லாம் அப்படி செஞ்சால் இதெல்லாம் வலி வந்து வலி நிவாரணம் வந்து நம்மளுக்கு
1: இடுப்பு தான் சார் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது சார்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் இடுப்பு வலின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு எப்படி குனிகிறாங்க, உதாரணம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்படி குனிகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ குனியும் போது கூன் உழுகுதா இல்லை முதுகு நேராக வச்சு பண்ணுறாங்களா, இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த எந்த என்ன பிரச்சனை கோளாறு இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா மெயினான தசைகள்லாம் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்காக பெல்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. பெல்ட் போடக்கூடாது, அந்த பெல்ட் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு வயிறை சுற்றி முதுகு கிட்ட போகிற மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக ஒரு தசை
1: இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கு சார்.
0: அந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த பெல்ட்டை நம்பிக்கூடாது, ஏன்னா நீங்கள் வீட்டு வேலைகள் நல்லா செய்ய வைக்கிறீங்க, அது அதனால என்ன ஆகுன்னா இந்த பெல்ட் பழக்கத்தில் இருக்கிற தசைகள்லாம் பலவீனம் தான் ஆகுமா?
1: ஆமாம், கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்ச நேரம் எடுத்துருவேன் சார், நானே எடுத்துருவேன் சார்.
0: ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க, இந்த மாதிரி இனிமேல் வந்து இனிமேல் வரப்போகிற காலங்களில் என்ன மாதிரி பயிற்சிகள் எளிமையான உங்கள் வயசுக்கு ஏற்ற பயிற்சிகள் பண்ணி சரிப்படுத்தலாம்
1: சார். நிப்பாட்டணும், நான் 5 வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கேன்.
0: அது ரொம்ப முக்கியமான இலக்குமா, மாதிரி நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் அதை பயிற்சி பண்ணுங்க, உடனே ரிசல்ட் வரணும் எதிர்பார்க்காதீங்க, அதை பழக்கப்படுத்துங்க 1 மாதம் 2 மாதம் 3 மாதம், அப்புறமா எல்லாமே பாருங்க உங்க வயசுல உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லது அது, ரொம்ப ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து டாக்டரை விட நம்மளுக்கு நம்ம உடம்பு பத்தி நல்லா தெரியணுமா, அதுக்கு உடற்பயிற்சி பயங்கர ரொம்ப ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம உடல் இயக்கத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உடற்பயிற்சி ரெகுலரா பண்ணீங்கன்னா டாக்டரை விட நம்மளுக்கு அப்படி இருந்தா தான் நம்ம உடல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்.
2: ஓகே, நன்றி நன்றி இந்திராமா, நன்றி நன்றி,
0: தேங்க் யூ
2: டாக்டர். நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: நம்ம நிலை இப்போ ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது. எப்படி? தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு

0: தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களை நேரம் மாலை 5:33. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் ஆலோசனை வழங்கிட்டுருக்கிறாங்க டாக்டர் ஆர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். டாக்டர் பேசுறதுக்கு அடுத்த நேர் இணைப்பில் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
3: ஓகே.
2: வணக்கம்.
4: அவங்களுக்கும் இந்த பயிற்சி தேவையா இல்ல சில முக்கியமான வேலைகள் பண்றவங்களுக்கு உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு இந்த பயிற்சி தேவையா?
3: ரெண்டு பேருக்கும் இருக்கு, ரெண்டு பேருக்கும் தேவை சார். இப்போ உடல் உழைப்பு நிறைய பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காலப்போக்கில் ரொம்ப என்ன தேய்மானங்கள்லாம் வரலாம், சீக்கிரமாக வரலாம், ஆனால் நல்லா இருப்பாங்க. நம்ம நிறைய இப்போ நம்ம கிராமங்கள்லாம் பார்க்குறோம், 70 வயசு 75 வயசு ஆட்கள் கூட உடல் எடையெல்லாம் கரெக்டாக இருக்குது, அவங்க வேகமாக நடக்கிறாங்க, ஓடுறாங்க. சில வயசானவங்களாம் பார்த்தா பஸ்ஸை பிடிக்கிறது கூட ஓடுறாங்க. ஸோ அவங்களால பஸ்ஸில் ஏற முடியுது, ரொம்ப வேகமாக நடக்க முடியுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரியல் வாழ்க்கையில் ப்ரூஃப். அதெல்லாம்
4: இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன், எனக்கு பயிற்சி செய்ய வந்து நேரம்.
3: அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா
4: காலையில டியூட்டிக்கு 10 மணி 10:30 வராது, இரவு 10 ஆயிருது, காலையில எந்திரிச்சு நம்ம வேலைகளை முடிக்கத்தான் நேரம் தெரியாது, தனியா பயிற்சிக்குன்னு நேரம் ஒதுக்க முடியல.
3: இப்போ உடல்
4: ஒரு சூழ்நிலையில எளிதான பயிற்சிகள் எதுவும் இருக்காது?
3: கண்டிப்பா இருக்கு சார். இப்போ நீங்க உங்களுக்கு உடல் இப்போ எக்ஸசைஸ்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்க சார்? தேவையான பெஸ்ட் எக்ஸசைஸ் நம்மளுக்கு தேவையானதை அப்படி நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும் நம்மளுக்கான இந்த மாதிரி நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா சில டைம் என்ன ஆகுனா உடல் உழைப்பு நிறைய இருக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது, அப்போ எக்ஸசைஸும் அதிகமாக பண்ணி கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வராத அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதனால நீங்க அந்த உங்க வயசு என்ன சார்? இப்போ
4: 57.
3: இனி இப்போ கொஞ்சமா ரொம்ப முக்கியமான இப்போ உதாரணத்துக்கு பேலன்ஸ் பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி, சாதாரணமாக மணிக்கட்டுக்கு கழுத்துக்கு முதுகில் குனிஞ்சந்திக்கிறது, தரையில் படுத்து எந்திக்கிறது, குத்தவை சந்திக்கிறது, சும்மா படியில் ஏறி இறங்குறது, ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரண பயிற்சி. நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு பயிற்சியெல்லாம் இருக்குது, ஜிம்மில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம போக தேவையில்லை. ஆனால் நம்ம வீட்டில் வந்து டம்பிள்ஸ் இந்த கடையில் கடைக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பக்கம் டம்பிள்
4: குறைஞ்ச எடைகள்ல இருக்கு,
3: குறைஞ்ச எடைகள்ல. இப்போ உங்கள் ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ வெயிட் கூட போதும், அதை வச்சுக்கிட்டே ஒரு 10-15 எக்ஸசைஸ் நம்ம முக்கியமான பயிற்சி எல்லா தசைகளுக்கும் வலுப்படுத்துகிற மாதிரி பண்ண முடியும். அதை வச்சுட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஏன்னா முதுமை அடையும் போது இப்படியே உடம்பு இருக்காது, நம்ம உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ரொம்ப கூட கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அந்த கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கு இந்த பாடி வெயிட் மூலம் கண்ட்ரோல் இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்ற மூமெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த மூமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போ சில பேத்துக்கு உட்காந்து குத்த வச்சு எந்திக்க முடியல, படியில் ஏற முடியல, இப்படிலாம் வர்றப்ப தான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா அவங்க போய் செக் பண்ணி பார்க்குறப்போ, லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அது கூட இருக்குது, இது குறைஞ்சிருக்கு, அது இதுன்னு எல்லாமே வந்துடுது. அப்புறம் அவங்களும் ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க, இவ்வளோ பிரச்சனை எனக்கு உடம்பு வந்துருச்சு, இனிமேல் இதெல்லாம் தீராத நோய் அப்படின்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மருந்து மாத்திரை இனிமேல் பயிற்சியெலாம் பண்ணக்கூடாது அப்படியே அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாகவே தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க அதுலேருந்து வெளியிலே வர மாட்டாங்க, அப்படியே அவங்க காலங்கள் போயிடும்.
4: அதனால அந்த பயிற்சி நம்ம எடுக்கணும். இப்போ நான் சாதாரணமாக இப்போ நாளை காலையில் நடக்க ஆரம்பித்தோம்னா உடனே ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்ன டாக்டர் எதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு.
3: நம்ம
4: இப்படி ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க,
3: இங்கே உள்ள
4: மன வளர்ச்சியாலும் ஏற்படுது
3: அப்படிலாம். நீங்கள் அதான் மோட்டிவேஷன் நம்ம உந்து சக்தி பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இந்த மோட்டிவ் எங்கேயும் யாரும் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது, நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த் என்னவோ அதுக்கான கமிட்மெண்ட்டு அது நம்ம யாரும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும், அது நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போ அவங்க வரப்போ யாரும் வரப்போ.
4: நன்றி சார், நன்றி.
2: டாக்டர் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நிறைய நேயர்கள் வந்து அவங்க டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க சார்?
5: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் தாமஸ் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
2: ஓகே, பேசலாம் டாக்டர்.

0: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
0: அதான் சார், நான் இந்த உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன கேட்டா 90 விழுக்காடுக்கு மேல உள்ளவங்களுக்கு உடற்பயிற்சிக்கு நேரம் இருக்கோ அல்லது விழிப்புணர்வு இல்லையா, அது எப்படி சார் கொண்டு வர்றது? அப்புறம் இன்னொன்னு, இந்த கால் எலும்பு எல்லாம் தேயுதுன்னு சொல்றீங்களா, யார எந்த மாதிரி வேலை செய்யறவங்க யாருக்குதான் அப்படி தேய்மானம் வரும்?
1: உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கும் தேய்மானம் வரும், உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கும் தேய்மானம் வரும், அது தேய்மானம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டும் வேற வேற வேற கேட்டகரி சார். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கவங்களுக்கு என்னென்னா, அவங்கள போக போக கொஞ்சமாக அவங்களுக்கு அவங்கள அறியாமையே சில தசைகள் வீக் ஆகிடுது, சில தசைகள் டைட் ஆகிடுது, அப்போ வந்து அவங்களோட மூமெண்ட்லாம் பாதிக்கப்படும். அந்த மூமெண்ட் தப்பாக பண்ணுறப்பெல்லாம் பார்க்கறதுக்காக சாதாரணமாக எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் அது அவங்க சும்மா குடிஞ்சு ஒரு சேர்லேருந்து எந்திக்கிறது கூட தப்பாக பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சேர்லேருந்து எந்திக்கிறப்போ கை ரெண்டு சைடில் நம்மளுக்கு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, அதை பிடிச்சி எந்திக்கணும், ஆனால் அவங்க தொடையில் கை வச்சு எந்திப்பாங்க. அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது மூலமாக அவங்களுக்கு உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு தேய்மானங்கள் நிறையா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரொம்ப அதீதமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது தொழிலே வந்து ரொம்ப அதீதமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் இது ரெஸ்ட் இல்லாதனால, ஸோ அவங்களுக்கு பயிற்சி நிறையா இருக்குது, உடல் உழைப்பு நிறையா இருக்குது, ஆனால் ரெஸ்ட்டு சரியாக இல்லாதனால அவங்களுக்கு திரும்ப டேமேஜ் ஆகும். இதெல்லாம் யாருக்கு ஆகும்னா மெயினாக ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ஆகும், அதே மாதிரி இவங்களுக்கும் ஆகும், ரொம்ப உடல் உழைப்பு ஜாஸ்தியாக பண்ணுறவங்களுக்கு. இப்போ நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்டிங்களா சார்,
0: இந்த உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க இந்த பஸ் ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப்புக்கு முன்னாலே இறங்கி நடந்து போறது அல்லது கடைசிய வரத்துல அந்த மாதிரி ரெண்டு ஸ்டாப்புக்கு முன்னாலே அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு நடந்து நடக்க முடியாதவங்க அப்படிலாம் பண்ணி கூட இந்த இதை மெயின்டைன் பண்ணலாமா?
1: கண்டிப்பா பண்ணலாம் சார். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆக்டிவிட்டி நம்ம பண்றோமோ நல்லது. அதே மாதிரி
0: உடற்பயிற்சி மட்டும் தானே சார் கரெக்ட் ஆகுது, மத்த எதுவுமே தான் இல்லையா நீங்க சொல்றது? அந்த உடற்பயிற்சியில
1: உடற்பயிற்சி நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணலாம் சார், ஏராளமான பயிற்சி, நூற்றுக்கணக்கான பயிற்சி இருக்குது. நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும். அதில் ரொம்ப எனக்கு தேவை, நம்ம விழிப்புணர்வு அதிகமாக இல்லாத சமூகனால எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு 15-20 எக்ஸசைஸ் கற்றுக் கொடுத்தா கூட அது கூட அவங்க அதை பண்ணிட்டாவே போதும். நான் அப்படி தான் சில பேஷண்ட்ஸ் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்குலாம் 15-20 எக்ஸசைஸ் தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நிறைய பயிற்சி அதெல்லாம், ஏன்னா நம்ம நடக்கிறது கூட இப்போது நல்ல வேகமாக நடக்கணும், சும்மா பயிற்சி பண்ணணும்னு இல்லாமல் பிரிஸ்க் வாக் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம ட்ராக்ல போய் நடக்கணும் வச்சுக்கோங்களா, பண்ணா ஸ்டேடியம் இந்த மாதிரி இடத்துல இப்போ நடக்கிறோம்னா ஒரு 400 மீட்டர் அது நம்மளுக்கு துல்லியமாக தெரியும் எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு, அந்த 400 மீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரியணும். அப்போ நம்ம பயிற்சி பண்ண நம்மளுக்கு ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்பீடு அதிகரிச்சிடும்ல.
0: அங்க டவுன்ல இருக்கவங்க சொல்றீங்க, வீட்ல இருக்கவங்க ஏணிப்படியெல்லாம் ஏறி ஒரு 4-5 தடவை ஏணிப்படி ஏறிட்டோம் இறங்கிட்டோம், அது ஒரு ஒரு உடற்பயிற்சியா கன்சிடர் பண்ண முடியுமா?
1: ஏணிப்படி எப்படி கொஞ்சம் சேஃபான தெரியல சார்.
0: இல்ல சார், படி சாதாரண படி.
1: ஆ, படி படி படி கண்டிப்பா, அதாவது ஒரு படியை சூஸ் பண்ணி கூட நீங்க படி எல்லா படி ஏறணும் அவசியம் இல்லை. அந்த முதல் படியிலேயே நம்ம நிறைய பயிற்சிகள் பண்ண முடியும். உட்கார்ந்த நிலையில ஒரு காலத்துல சிங்கிள் லெக் தூக்கி பேலன்ஸ் பண்றது, நம்ம படியிலே ஒரு முதல் படியிலே நம்ம ஏகப்பட்ட பயிற்சிகள் பண்ண முடியும். நின்ன இடத்துல இப்போ இந்த யோகா மேட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சார், அந்த பாய் மாதிரி இருக்கு பாருங்கள், அதில் அந்த நம்ம படுத்துருக்கிற நம்ம உடல் அளவில் உள்ள ஸ்பேஸில் கூட நம்ம நிறைய ஏராளமான பயிற்சிகள் பண்ண முடியும்.
0: சரி சார், ஆனால் துவக்க காலத்துலலாம் ரன்னிங் இன் தி ஸ்பாட் அப்படிலாம் அல்லது ஆம் கையை சுழற்றுறது ரோலிங் தி ஆர்ம்ஸ் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அப்படி தான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம், நன்றி சார்.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: நன்றி தாமஸ் சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் கேள்வி கேட்கறதுக்காக அடுத்த நேயர் இணைப்பில் வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் அர்ஜுன் ஐயா அவர்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: குற்றாலம் அம்பலவாணன்.
2: அம்பலவாணன் சார், கேளுங்க உங்க டவுட் சார்.
3: நன்றி. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சார், உடல் உழைப்புங்கும் போது நான் வந்து குற்றாலத்தை கடை வச்சிருக்கேன், இப்போ நின்றுகிட்டே வியாபாரம் பண்ண உட்காருது, எப்பமாதான் டைம் கிடைக்கும். ஆனா காலையில 5:30 வாக்கிங் போயிடுறேன், 5:30 to 6:50 கரெக்டா வீட்டு வேற 6:50 ஆயிரும். அது வந்து ஒரு வாக்கிங் ஒரு 5 கிலோமீட்டர் இது டெய்லி கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு சுகர் உண்டு சார், 260 இருக்கு, மெட்ஃபார்மின் சாப்பிட்டு இருக்கேன், அது பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரம் சாப்பிடுறேன். இப்போதைக்கு எனக்கு மருந்து அதுதான்.
1: இப்போ இந்த நீங்க ரொம்ப நிக்கிறனால குதிகால் வலி எல்லாம் இருக்குதா சார்?
3: வலி ஆளா இல்ல சார்.
1: சரி, உங்க வயசு?
3: வலி ஜாஸ்தி இல்ல. ஆமா,
1: உங்க வயசு?
3: வயசு 68.
1: சரி, இப்ப நீங்க இப்போ நம்ம வந்து அந்த லேப் டெஸ்ட்ல காமிக்கிற அந்த 260, 300, 400 இதெல்லாம் பாத்தீங்களா, அந்த அலகுகள் பாத்தீங்களா, அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலரி சத்தா மாற்றி பார்க்கணும். இதை வந்து அதிகமா நம்ம பண்றது இல்ல. பெரும்பாலான இடத்துல 99% இடங்களில் வந்து அந்த என்ன அந்த ரீடிங் இருக்கோ அந்த 400 சொல்லுது, அதை பார்த்து நம்ம பயந்துடுறோம், 250 சொல்லுது, அதை பார்த்து பயந்துடுறோம். அது ஒன்று

0: இல்லை, அது நமக்கு சுகர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை. நம்ம இப்போ நம்ம
1: இல்ல
0: சாப்பிட்ற எல்லா உணவுலையுமே கார்போஹைட்ரேட் இருக்கு, அதுதான் நம்மளுக்கு குளுக்கோஸ்.
1: கண்டிப்பா சார்,
0: உள்ள குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு, அது இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும். இப்போ கொழுப்பு
1: கண்டிப்பா
0: சத்து
1: கண்டிப்பா
0: எல்லா புரத சத்து எல்லாமே நம்ம உணவுலேருந்து வருது. அது
1: ஆமா
0: அந்த தசைகள் வந்து நம்ம வேலை செய்யும் போது அதை எடுத்துக்கும், அதை அந்த அந்த அந்த
1: எடுத்துக்கோ.
0: சுகரை எடுத்துக்கும். நம்மளுக்கு தாந்தோன்றியாக நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுகர் லெவல் வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகாது. ஏதோ பிரச்சனை இருக்கும், ஏதோ நம்ம உடல் உழைப்பில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு நீங்கள் நல்லா ஒரு ஒரு மாதம் 2 மாதம் நல்லா உடற்பயிற்சிகள்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் போய் செக்

0: சுகர் லெவல் வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகாது. ஏதோ பிரச்சனை இருக்கும், ஏதோ நம்ம உடல் உழைப்பில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். இல்லைனா இன்னொரு நீங்கள் நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா உடற்பயிற்சிக்கெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணி பாருங்கள், மேபி சுகர் கண்ட்ரோலில் இருக்கலாம். அப்போ அதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ இந்த 260 சொன்னீங்க இல்லையா,
1: உடற்பயிற்சி பண்ண சொல்கிறீங்க.
0: ஆமாம், இன்னும் நல்லா பண்ணலாம். இப்போ நீங்கள் வாக்கிங் மட்டும் பண்ணாமல் கூட சில பயிற்சிகள் நின்ற இடத்துலயே கூட இந்த குத்த வச்சு சிந்திக்கிறது, கைகளுக்கு சில பயிற்சிகள், படுத்த நிலையில சில பயிற்சிகள், குப்புறா படுத்த நிலையில சில பயிற்சிகள், ரொம்ப எளிமையான பயிற்சிகள்லாம் இருக்கு, கஷ்டமாவே இருக்காது. அது முதல்ல ஸ்டார்டிங்ல தான் ஒரு வாரம் கொஞ்சம் அப்படி இப்படி தசைகள்லாம் கொஞ்சம் அப்படி வலி வரும், அப்புறம் உடம்பு அடாப்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க இப்போ நீங்க சுகர் நீங்க இந்த வேல்யூ சொன்னீங்கல்ல, இந்த 260, அதெல்லாம் வந்து நீங்க கலரி சத்தா மாற்றி பார்த்தா அது ஒரு 50 கலரி அவ்வளோதான் இருக்கும். அந்த 50 கலரி சத்தை நம்ம நீங்க சொல்ற நடந்தீங்க ஒரு மணி நடக்கிறீங்களா, அதுலயே கரைஞ்சிரும், பயவிட தேவையில்லை. ஏன்னா அந்த கலரிஸ் தான் நம்ம, கலரி இல்லாமல் நம்ம உடம்பு இயங்காதே. அப்போ நம்ம அந்த உடலில் உள்ள எல்லா நீங்க சாப்பிட்ற எல்லா சாப்பாடுலையும் மருத்துவ பண்புகள் இருக்குது. என்ன நீங்க அரிசி எடுத்தாலும் கொத்தமல்லி எடுத்தாலும் எந்த எதை எடுத்தாலும் சரி, அதுல நம்மளுக்கு எனர்ஜியும் இருக்குது, மெடிசின் இருக்குது, அது நம்மளுக்கு எதுவுமே. அப்போ உணவுல இப்போ நீங்க உடல் எடை கரெக்டா இருக்குதா அதை செக் பண்ணிக்கணும், மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா. இப்ப அந்த அளவுக்கு நம்ம மருத்துவம் வளரல, அதனாலதான் பிரச்சனை.
1: எவ்வளவு
0: சார்?
1: 73
0: கூட பரவாயில்ல சார், 73 கரெக்டா தான்
1: இருக்கு.
0: கொஞ்சம் பயிற்சிகளை நீங்க வந்து நடைப்பயிற்சி மட்டும் பண்றீங்களே, கொஞ்ச நாள் என்ன ஆகுனா அதுவே தேய்மானங்களை கொண்டு வரக்கூடாது. அதனால நல்லா நடக்கிறதுக்கும் நீங்க சில பயிற்சிகள் பண்ணிக்கணும். மூட்டுகளை எப்படி மடக்குது வைக்கிறது, இந்த நீ ஜாயிண்ட், இடுப்பு எலும்பு, கணுக்கால் மூட்டு, முதுகெலும்பு, எல்லாத்தையுமே நல்லா வளைச்சு நல்லா, அதுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து பிரச்சனைகள் தரக்கூட வராத சில பயிற்சிகளாக தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணணும். சில பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ரொம்ப கஷ்டமான பயிற்சிகளை இப்போ வீடியோ நிறைய போட்டு விடுறாங்க, அதெல்லாம் பண்ணால் உதாரணத்துக்கு படுத்த நிலையிலே ரெண்டு காலை தூக்குறது நேராக, அதெல்லாம் ரொம்ப தவறான பயிற்சிகள். ஸோ அதனால அந்த அதுக்கான நிபுணர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதை நம்மளுக்கு கரெக்டான பயிற்சி, இதுதான் அவங்களுக்கு சேஃப் அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்க முடியும். அதனால நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தாலும் கூட ரொம்ப கவனமாக யார் அவங்க நல்லா படிச்சிருக்காங்களான்னு பார்த்து அவங்களுடைய வீடியோஸ் மட்டும் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க.
2: நன்றி அமலவனன் சார், நிகழ்ச்சி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இனி போகிற அடுத்த நேயர் யார், என்ன சந்தேகங்கள் கேட்க போகிறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் சார. வணக்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
3: ஒரு நாளைக்கு சைக்கிள் ஒரு நாளைக்கு பைக்ல போவேன், 4 கிலோமீட்டர் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுவோம் வீட்டுக்கு. உடல் மேல் கால் உளைச்சலா இருக்கு, உடல் சோர்வா இருக்கு,
0: எல்லாமே பயங்கர உழைப்பு தான் அது. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல உடல் தாங்காதே. இயற்கையாவே உடல் உழைப்பு சார்ந்த தொழிலா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். அது எப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, சும்மா சாதாரணமா நம்ம மூட்டை ஃபுல்லா அசைக்கிறதுக்கான சின்ன சின்ன எளிமையான தசைகளை வந்து நல்லா இழுத்து பிடிச்சு அதை டைட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரே நீங்கள் அந்த தொழில் இப்போ வந்து ஒரு தொழிலில் இப்போ அடிக்கடி பண்ண ஒரே மாதிரி மூவ்மெண்ட் பண்ண அந்த உடம்பு வந்து ஒரு இதுக்கு சில தசைகள் வந்து டைட்டாக வாய்ப்பு இருக்குது, தேய்மானங்களாக மூட்டுகள் தேய்மானங்களாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இன்னும் நல்லா இருக்கிற காலங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த உபாதைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம தொழில் தகுந்த மாதிரி நம்ம சில பயிற்சிகள் பண்ணிக்கணும். உங்களுக்குலாம் ரொம்ப எளிமையான பயிற்சிகள் தான், உங்களுக்குலாம் பெருசாக தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே நல்ல வெயில் அது இல்லை மழை எல்லாம் எல்லாமே தாங்கி அவ்வளோ ஃபிட்டாக இருக்குது உடம்பு ஏற்கனவே. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சிகளே போதும் உங்களுக்குலாம்.
3: சரி சார்,
2: நன்றி சார். நன்றி நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம் அடுத்த நேர் யார், இங்கிருந்து வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: வணக்கம்.
2: சுப்பையாபுரத்துலேருந்து ராசாத்தி.
4: ராசாத்தி
2: கேளுங்க, பேசுங்கம்மா, பேசுங்க.
0: சொல்லுங்க மேடம்.
4: சார் வணக்கம்.
0: வணக்கம்.
4: என் பையன் வண்டி

0: வந்துட்டாரு. அது கீழே வந்து அந்த இடிச்சு அந்த நரம்புல ஏதோ அப்படின்னு
1: உங்க இணைப்பு தெளிவாக ராசத்தியமா கொஞ்சம் தெளிவான நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. பையன் கீழே விழுந்துட்டாங்களா? புரியல புரியல, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெளிவா விளங்குங்க.
0: அந்த சவுல சவு விளையிருக்கு.
2: இந்த இந்த மூட்லமா ஜவ் விளையிருக்கு.
0: கை போட்டு கை போட்டோம்
1: கையில ஷோல்டர்ல.
2: ஓகே. நீங்க பண்ற மருத்துவர் வந்து ஏதாவது பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்லாட்டி ரெஸ்ட்லயே வச்சிருக்கணும் கையை வந்து வசைக்க கூட சொல்லிருக்காங்களா?
1: அவங்க இணைப்பு தெளிவா நீங்க பதில் சொல்லிட்டு.
2: ஆமாம், பயிற்சி பண்ணணுமா? அவங்க வந்து தோள்பட்டை ரெஸ்ட்ல இருக்கக்கூடாது. அவங்க அதுவும் இப்போ நான் சொல்லிட்டே இருக்க மாதிரி தான், அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த அந்த தொழில் தான் அவங்க செஞ்சாகணும் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம கையை சும்மா ரெஸ்ட்லேயே வச்சுருக்க முடியாது. அவங்க எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மூட்டோட செயல்பாடுகளை கொண்டு வரவங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ரொம்ப தாமதம் பண்ணுறது வந்து மூட்டுக்குள்ளே தசைகள், மூட்டுக்குள்ளே இருக்க அந்த நம்மளுக்கு வந்து அந்த லூப்ரிகண்ட்டுன்னு சொல்லுவாங்க, உள்ளே வந்து நம்ம மூட்டு உராய தேய்மானங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த சைனோவில் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பசை மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளே வந்து மூட்டு அசைக்கவே முடியாது, ரொம்ப இறுகிடும். அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த இந்த இந்த தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் செய்ய முடியாமல் கூட போயிடலாம். அதனால் ரொம்ப சீக்கிரத்தில் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி மருத்துவர்களை பார்த்து அந்த மூட்டோட செயல்பாடை மீட்டெடுக்க பாருங்கள்.
1: ஓகே டாக்டர், நன்றி. பேசலாம் நம்ம அடுத்த நீர்கிட்ட. வணக்கம். வணக்கம். ஓகே, பேசலாம். அடுத்த நேர் யார் பேச போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் தியாகராஜன்ல இருந்து செல்வகுமார் பேசுறேன்.
1: செல்வகுமார் சார், தியாகராஜன்ல இருந்து பேசுங்க சார். கேளு.
3: ஆமா சார். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சார், சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஓட்டுறது ஒரு எக்ஸசைஸ் தான சார்.
2: கண்டிப்பா சார், சூப்பரா எக்ஸசைஸ்.
3: நான் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போறேன்.
2: ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் சார்.
3: சரி சார். இப்போ அந்த உடம்பு வலி எதுவுமே இல்லை சார். நான் படுக்கும்போது வலி இருக்கு சார்.
2: அப்போ அதுக்கு இப்போ நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா கூட உடம்புல வலி வரும் சார். அந்த மாதிரி தான் நம்ம உடல் அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு நாள் இன்னைக்கு சண்டே தானே ரெஸ்ட்டில் இருப்போம் சொல்லி ரெஸ்ட்டில் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகும்னு நினைப்போம். ஆனால் உடம்பு வந்து சாயந்தரம் வந்து நம்மளுக்கு ஒரு சோம்பல் அந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு உடம்பு அசைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி
3: காலையில் 5 மணிக்கே முழிப்பு கட்டிடுது.
2: ஸோ அதெல்லாம் உங்களை நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க?
3: நான் வக்கீல்ட்ட இப்போ உதவியாளர்.
2: ஸோ அது நீங்கள் உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் எத்தனை மணி படுப்பீங்க?
3: படுக்க மணி 10:30 படுப்பேன் சார்.
2: சரி, ஓகே. அது உங்களுக்கு பழகிடுச்சு உடம்புக்கு, அது வந்து அந்த 6 மணி நேரம் தூக்கம் போதும், 5 மணி நேரம் தூக்கம் போதும்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போ நீங்கள் அந்த சைக்கிள்லாம் ஓட்டுறீங்க, அதான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது அதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சைக்கிளிங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா மிந்திலாம் வேறு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் அவங்க எந்த மாதிரி இந்த அசதி வரக்கூடாது, விளையாடும் போது இன்ஜுரிஸ் வரக்கூடாது அப்படின்னு அவங்க அவ்வளோ கவனமாக ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்மளும் அதை பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இலக்கு வந்து வாலிபாலில் பெரிய ஆளாகணும், ஃபுட்பாலில் பெரிய ஆளாகணும், கிரிக்கெட்டில் பெரிய ஆளும். நம்மளுக்கு நோய் வரக்கூடாது, நீண்ட ஆயுள் வேணும், வேறு மருத்துவ செலவுகள் வரக்கூடாது, நம்ம தொழிலில் வந்து டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு வச்சுக்கணும். அப்படி தான் நம்ம இலக்கு வச்சுக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம அது பயிற்சியை துல்லியமாக பண்ணணும் சார். இப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்துருச்சு. நம்ம ஊரில் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறோம், நம்ம 20 வருஷம் பின்னாடி இருக்கிறோம். ஆனால் வந்து நிபுணர்கள் கரெக்டான நிபுணர்கள்ட்ட போனீங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற ரொம்ப அட்வான்ஸ்டு இப்போ அறிவியல் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி உங்கள் இங்கே இவ்வளோ தான் பண்ணணும் பயிற்சி, இதுக்கு மேலே அதிகமாக பண்ணாதீங்க, இதோட கம்மியாக பண்ணாதீங்கன்னு அந்த உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க முடியும் சார். அந்த அளவுக்கு வளர்ந்து
3: இது வரைக்கும் போனால் இல்லை சார், இது வரைக்கும் ஆஸ்பத்திரி போனால் இல்லை சார்.
2: ரொம்ப ரொம்ப நல்லது சார். அதை நான் இப்போ நான் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் டாக்டரோட நம்மளுக்கு நிறைய நம்ம உடம்பை பற்றி தெரியணும். அதுக்கு இந்த உடல் உழைப்பு, நம்ம பயிற்சிகள் பண்ணிக்கிறது அதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க டாக்டர்கிட்ட போய் நம்ம எனக்கு என்ன பிரச்சனைனு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம கரெக்டாக நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 5 மணிக்கு
3: எந்திரிக்கிறேன் சார். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சார்.
1: நன்றி.

0: நன்றி
1: நன்றி
0: சார்,
1: நன்றி
0: ஆ
1: சார்,
0: சார்
1: நன்றி
0: நன்றி
1: சார்,
0: நன்றி
1: நன்றி.
0: டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். நான் நிறைய கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், எதுவுமே கேட்க முடியல. இப்போ நம்ம நிகழ்ச்சியும் நேரமாக ஆயிடுச்சு, அப்படிங்கிறதுனால நம்ம நிறைவு பகுதி கூட வந்தாச்சு. நிறைவு அந்த உடல் உழைப்பு, மனித ஆரோக்கியத்தில் உடல் உழைப்பு எந்த விதத்தில் பங்காற்றுது அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து நேர்கள் கேட்கறது மூலமாக நல்ல ஒரு விளக்கம் நிறைய கொடுத்தீங்க. நிறைவாக நேர்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இப்போ நான் என்னோடய 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருந்தேன்னா, உடல் உழைப்பு இல்லாதனால தான் நோய்கள் வருது. அதாவது எக்ஸசைஸ் பண்ணாதனால நோய்கள் வருது, அதுக்கு தீர்வாக எக்ஸசைஸ் எடுக்கிறது இல்லை. அப்படி தான் மக்களோட மனநிலை நிறைய பொதுவாக இருக்குது. ஸோ இப்போ உடல் பயிற்சி செய்யாதனா உடல் உழைப்பு இல்லாமல் பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு உடற்பயிற்சி தான் தீர்வு. அப்பையும் உடற்பயிற்சி செய்யலைனா என்ன ஆகும்? இப்படி நிறைய நான் இங்கே வந்து பார்த்து ரொம்ப வியப்பானது. நான் ஒரு 20 வருஷம் இங்கே திருநெல்வேலியில் இல்லை, இங்கே வந்து சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். அதாவது ஒரு ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு சாதாரண முதுகுவலி, ஒரு ஏதோ சின்னதாக அடிபட்டிருக்கும், அப்படியே படுத்தே இருக்கிறாங்க. அதாவது 6 மாதம், 1 வருஷம், வேறு எந்த, அதாவது வீட்டில் உள்ளவங்க தான் நம்மளை வந்து கவனிப்பாங்கள்ல அப்படின்னு அந்த மாதிரி அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் சில பேர் அவங்க உடம்பு ரெடி பண்ணி ஒரு ஒரு மாதத்தில் ரொம்ப தாமதம் பண்ணாமல் டக்குன்னு எழுந்திரிச்சு பெட்டில் வந்து படுத்தே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனை நோய் வருதுன்னா எவ்வளோ சீக்கிரம் ஒரு பக்கம் திரும்பி எந்திக்கணும், திரும்பி எந்திரிச்சு உட்காந்துடணும், அந்த அந்த அந்த சக்தியை முதல்ல கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சேரில் உட்காந்து எந்திக்கிறது, இதெல்லாம் ஒரு பேசிக். இதெல்லாம் கூட பண்ணாமல் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் முதுகுல அந்த பெட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, படுக்கை பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த பெட் சோர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் திருநெல்வேலியில். அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த அப்போ தான் எக்ஸசைஸ் நல்லா நம்மளுக்கு உடம்புல வேலை செய்யும். அந்த டைமில் நம்மளுக்கு அந்த நிபுணர்களை கரெக்டாக பிடிச்சி அவங்கள சூப்பர்விஷனில் நம்ம வந்து உடம்பை ரெடி பண்ணிடணும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சில பேர் வந்து எக்ஸசைஸ் சரியாக பண்ணாமல் ஆரம்ப கட்டத்திலே பண்ணாமல் இந்த முதுகில் புண்ணு வருது, இந்த படுக்கை புண்ணு வருது, இந்த மாதிரி கேஸஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ரொம்பவே வியப்பாக இருக்குது. அவங்க வீட்டில் உள்ளவங்களை எப்படி கவனிப்பாங்க அவங்கள? நீ படுத்த படுக்கையே இருந்துட்டு படுத்த படுக்கையிலேயே அவ்வளோ பிரச்சனைகள், உடல் கழிவுகள்லாம் வந்து அவங்க தான் கேர் எடுக்கணும். இப்போது கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அட்டண்டர்ஸ் கேர் டேக்கர்ஸை ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அவங்க தொழில் செஞ்சாகணும் இல்லை, வீட்டு வீட்டு வெளியில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்காங்கன்னா அவங்க கவனிச்சுட்டு இருக்க முடியாது வீட்டில் உள்ளவங்கள. ஸோ எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலைகள் இருக்கும். அதனால் இவ்வளோ நம்மளுக்கு இந்த இந்த இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு நம்மளும் ஒரு காரணம். இந்த மாதிரி நம்ம கவனம் உடலை நம்ம மெயின்டைன் பண்ணாதான் அது காரணம். அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரணுமோ வெளியே வரணும் இல்லையா. ஸோ அதை சீக்கிரம் பண்ணணும். அதை டைம் ஆக ஆக என்ன ஆகிடுதுன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க, அந்த குடும்பமும் சஃபர் ஆகுது. இதுக்கு எல்லாமே தீர்வு ப்ரிவென்ஷன் தான் மேம். ப்ரிவென்ஷனில் எக்ஸசைஸ் தான் ஃபவுண்டேஷன். இந்த உடற்பயிற்சி செய்து நம்ம உடம்பை நான் மெயின்டைன் பண்ணணும் வந்தாச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குடிக்கிறவங்க குடிக்கிறது நிப்பாட்டுவாங்க, சிகரெட் குடிக்கிறவங்க சிகரெட் நிப்பாட்டு ட்ரை பண்ணுவாங்க, அதிகமாக சாப்பிட்றவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க அதை அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. உடற்பயிற்சி தான் எல்லாத்து டிசிப்ளின் அப்படியே அக்ராஸ் எல்லாமே எல்லா இடத்துக்கும் நம்மளை வந்து கொண்டு வரணும்.
0: ஓகே, இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு நிலையத்திற்கு வந்து நேயர்களுக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு உடல் உழைப்பு மனித ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப சிறப்பாக ஆலோசனை வழங்கினீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
1: நன்றி மேம்.
0: நன்றி. நேர்களே, இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இதுவரைக்கும் ஆலோசனை வழங்கினாங்க டாக்டர் ஆர். வினோத் ராஜ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி நிறைவாக நாம் ஒரு பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சி குறிப்புகள்:

நிறமாலை 6 மணி. இனிய மாலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிகரன், 7:25 நம்மைச்சுற்று, 7:30 பிஃபா 2026 உலகக்கோப்பையின் தினசரி நிகழ்வுகள், 7:32 உழவர் உலகம் அங்கக வேளாண்மை உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் டி ராஜ்குமார் அவர்கள், 8:05 குக்கு நேர்வு பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் இன்று இலக்கியச்சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. குறுந்தகை கூறும் உயிர் நினைத்த செம்புல நீர் எனும் தலைப்பில், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேருடைய விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தான மலர்வை கேட்க உரை வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள், 6:15 வணக்கப்புகழ் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பெறும் நிகழ்ச்சிகள் தொழில் தொடங்குவோம் வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:25 வணக்கம் ரெடி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்குவோர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள், காலை 8:02 வழக்கென்று வந்தால் மேல நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரை இசை, 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரமாண்டிபுரம் சி சக்திவல் அவர்கள், 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா, 10:02 மனம் விரும்புதே நேருப்பு பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, முற்பகலில் 11:02 நெல்லை மாவட்டம் 11:02 மணித்திருநாள் நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணை மற்றும் அருவி குறித்த தகவல்கள், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே, உங்கள் வீட்டிற்கு திடீரென வந்த விருந்தினர்களை சமாளித்த தருணம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 நலம் தானா பச்சை பயிரும் உடல் நலமும், 1:55 நலம் தானா சிறுநீரக கல்லடைப்பு குறித்த

0: ஆலோசனைகள் வழங்குவோர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:00 புதுகை தும்பை, 5:02 படமும் பாடலும். 2009 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தற்போதைய நிலவரம், 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர்ப்பு பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 இலக்கியச்சாரல், நாளை இலக்கியச்சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும். 10:00 சுகமான ராகங்கள். 10:30 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டியின் நேரடி வர்ணனையை நேரலிலும் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் அண்ட் செயலியிலும் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The government today approved the construction of a 6-lane road tunnel for National Highway 148AE in Delhi, connecting Dwarka Expressway with Nelson Mandela Marg, Vasant Kunj. Briefing media in the national capital today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the government has also approved the construction of the 117.7-kilometre Kanpur-Kabrai section of National Highway 34 in Uttar Pradesh.
2: आज कैबिनेट में दो बड़े फैसले लिए गए हैं.
3: टुडे द कैबिनेट अप्रूव्ड टू मेजर डिसीजंस बोथ रिलेटेड टू हाईवे इंफ्रास्ट्रक्चर. द फर्स्ट एड्रेसेस अ लॉन्ग पेंडिंग डिमांड इन दिल्ली फॉर इंप्रूव्ड कनेक्टिविटी बिटवीन द नेशनल हाईवे कॉरिडोर एंड वसंत कुंज. सेवरल एफर्ट्स हैड बीन मेड ओवर द इयर्स एंड टुडे दोज प्रपोजल्स हैव फाइनली बीन अप्रूव्ड. द प्रोजेक्ट इन्वॉल्व्स द कंस्ट्रक्शन ऑफ 6-lane द्वारका टनल एट एन एस्टिमेटेड कॉस्ट ऑफ 6,970 करोड़ रुपीज. The second decision is related to Uttar Pradesh. The cabinet has approved the construction of 4-lane access controlled highway between Kanpur and Kabrai, forming part of the corridor connecting Kanpur with Bhopal. Project has an estimated cost of 7145 crore rupees. In addition, significant improvements have also been planned for the subsequent sections of the corridor.
2: Section ka bhi usme bahut sara improvement hai.
1: Union Home Minister Amit Shah has asked the High-Level Committee on Demographic Changes to submit its recommendations at the earliest. Mr. Shah gave the direction during a meeting with the committee in New Delhi. The committee informed the Home Minister that they will visit various states and union territories to obtain first-hand information on demographic changes and interact with the various administrations. The panel informed Mr. Shah that a detailed questionnaire has been prepared to seek relevant information from states and union territories in advance, making its field visits more meaningful and interactive. Chairperson of the Joint Parliamentary Committee on One Nation, One Election, P.P. Chaudhary, today stressed the need for holding simultaneous elections to the Lok Sabha and state legislative assemblies. Addressing a press conference in New Delhi, he said, conducting elections together would strengthen governance, reduce disruptions caused by frequent polls and benefit the economy. India and Pakistan today exchanged lists of civil prisoners and fishermen in each other's custody through diplomatic channels in New Delhi and Islamabad. The External Affairs Ministry said in a statement that India has shared lists of 386 civil prisoners and 53 fishermen in its custody who are Pakistani or believed to be Pakistani. Pakistan has shared lists of 52 civil prisoners and 198 fishermen in its custody who are Indian or believed to be Indian. India has consistently called for early release and repatriation of civil prisoners, fishermen, along with their boats and missing Indian defense personnel from Pakistan's custody. The first batch of pilgrims for the Sri Amarnath Ji

அன்புள்ளங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. அன்பு செலுத்தும் இதயம் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை, அதில் இறையருள் எப்போதும் நிறைந்திருக்கும்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியினை. பிறரின் கண்ணீரை துடைக்கும் கை புனிதமானது, அது இறைவனின் கருணையை உலகிற்கு உணர்த்துகிறது.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. மன்னிப்பு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உயர்ந்த ஆன்மாவின் வலிமையின் வெளிப்பாடு.

0: இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம்

0: சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்களப் பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55

5 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷினி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. அன்பை விதைத்தால் நட்பை அறுவடை செய்யலாம், கருணையை விதைத்தால் இறையருளை அறுவடை செய்யலாம்,

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: பிறரின் மகிழ்ச்சியில் மகிழும் மனம் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான மனம். இணைந்திருக்கிறோம் நிலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்திமாலை நிகழ்ச்சியினை. கருணை காட்டும் ஒவ்வொரு தருணமும் மனிதனுள் இருக்கும் தெய்வத்தன்மை வெளிப்படுகிறது.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. அன்பு பேசும் மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லை, அதை எல்லா இதயங்களும் புரிந்து கொள்கின்றன.

இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்து இனிதே நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி. நேர்களை நீ கேட்கலாம் திரையிசை.

டிஎல் மகாராஜன், பரத்வாஜ், மால்குடி சுபா இவங்க குரலில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜோட இசையில். திரை இசையில் அடுத்த பாடல் கேட்க இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம். ஹரிஹரன்.
2: கோவை வாவூசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தேதியன்று தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குனர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குனர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 மாதங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜூன் 12 தேதி சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குனர் கே. ரமேஷ் மற்றும் துணை இயக்குனர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறைகள் மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300-க்கும் மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BAS கேர் ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் ஜூன் 15 தேதியன்று யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100-க்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரிய

0: குளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியில் இருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார்.

0: மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி

0: அண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நேயர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. இன்னைக்கு நம்மை சுற்றில நீங்க கேட்க போறது இன்றைய தினத்தோட சிறப்பு பத்தி. இன்று July 1 சர்வதேச பழங்கள் தினம். நம்ம இந்திய திருநாட்டில் இது சில பகுதிகளில் விவசாய தினமாகவும் கொண்டாடப்படுது. பழங்கள் இயற்கை நமக்கு அளித்த மிகச்சிறந்த கொடை. நிறம், சுவை, மனம் அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம ஈர்க்கக்கூடிய பழங்கள் அது உடல் நலத்திற்கும் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. இந்த அருமையை மக்களுக்கு உணர்த்தவும் பழங்களை அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பழங்கள் தினம் கொண்டாடப்படுது. பழங்கள் தினத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து விழிப்புணர்வு. பழங்களில் விட்டமின் ஏ, சி, அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. தினமும் 2 முதல் 3 வகை பழங்களை சாப்பிட்றது அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இதை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு தான் இந்த July 1 சர்வதேச பழங்கள் தினமாக கொண்டாடப்படுது. விவசாயிகளுக்கு இதன் மூலமாக ஒரு ஆதரவும் கிடைக்குது. பருவகால பழங்களை வாங்குறதன் மூலமாக உள்ளூர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் மேம்படுது. பழங்கள் தினம் உள்ளூர் சந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, உலகில் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்களில் கிட்டத்தட்ட 45% பழங்கள் வீணாகுது. சரியான சேமிப்பு முறைகள், பதப்படுத்தல் குறித்த விழிப்புணர்வு இந்த நாளில் ஏற்படுத்துறதுக்காகவும் சர்வதேச பழங்கள் தினம் கொண்டாடப்படுது. பழங்களை அடிப்படையில் 5 வகையாக பிரிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சிட்ரஸ் பழங்கள், அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, விட்டமின் சி இந்த பழங்களில் அதிகம். சளி காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஃபெர்ரி வகை ஸ்ட்ராபெரி பழங்கள், நாவல், ப்ளூபெரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், இதயத்திற்கும் ரொம்ப நல்லது. மெலன் வகைகள், அதாவது தர்பூசணி, முலாம்பழங்கள் இதில் நீர்ச்சத்து 90%. இது கோடையில் உடலை குளிர்விக்கிறதுக்காகவும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சூடை மிதமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெப்பமண்டல பழங்கள், அதாவது மாம்பழம், வாழை, பலா, கொய்யா, இதில் வந்து விட்டமின் ஏ, நார்ச்சத்து இதெல்லாம் இருக்குது. இது செரிமானத்துக்கு உதவுது. உலர்பழங்களை பொறுத்த வரைக்கும் பேரீச்சை, திராட்சை, அத்திப்பழம் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இரத்த சோகையை குறைக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. தமிழ்நாடு பழங்கள் உற்பத்தியில் முன்னணி மாநிலம். சேலம் மாம்பழம், பன்ருட்சி பலாப்பழம், ஒட்டன்சத்திரம் தக்காளி மற்றும் கொய்யா, சிறுமலை வாழை, கொடைக்கானல் பேரிக்காய் ஆகியவை புவிசார் குறியீடு பெற்றவை. கோயம்புத்தூரில் கிடைக்கக்கூடிய சீதாப்பழம் மற்றும் சப்போட்டா கோடை காலத்தினுடைய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பழங்களை உண்டு வளர்ந்த நமக்கு பழங்கள் தினம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. பள்ளிகளில் பழங்கள் தினம் இன்றைக்கி பல பள்ளிகளில் கொண்டாடப்பட்டிருக்கு. மாணவர்கள் பழங்களை கொண்டு வந்து பகிர்ந்து சாப்பிட்ருக்காங்க. பழ சாலட் செய்தல், பழங்களினுடைய வேடமிட்டு பேசுதல், ஓவிய போட்டி போன்ற நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே பழங்களை விரும்பி உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் ஜங்க் ஃபுட், அந்த ஃபுட்டோட பழக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல தொடக்கமாக இந்த சர்வதேச பழங்கள் தினம் இருக்குது. இந்த பழங்கள் தினம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தினம் ஒரு வாழைப்பழமாவது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். பாக்கெட் ஜூஸுக்கு பதிலாக ஒரு முழு பழத்தை சாப்பிட்லாம், நார்ச்சத்து முழுமையாக கிடைக்கும். வீட்டில் சிறிய தொட்டியில் கொய்யா, மாதுளை, எலுமிச்சை இந்த பழங்கள், இந்த

செடிகளை வளர்க்கலாம். பழங்களை நறுக்கி குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் குழந்தைகள் எளிதாக எடுத்து சாப்பிடுவார்கள். பழங்கள் தினம் அப்படிங்கிறது ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கிய வாழ்வியல் முறை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயற்ற வாழ்விற்கு பழங்கள் சிறந்த அடித்தளம். இந்த பழங்கள் தினத்தில் நாம் அனைவரும் தினமும் பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வோம் என உறுதியேற்போம். வண்ணமயமான பழங்களை உண்டு வளமான வாழ்க்கை வாழ்வோம்.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உரையினை கேட்கலாம். வழங்குபவர் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் டி ராஜ்குமார் அவர்கள்.
1: இயற்கை வேளாண்முறை என்பது இந்தியாவில் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் முறையாகும். உணவு மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கூற்றுப்படி, இயற்கை வேளாண்மை என்பது இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுழற்சி, உயிரியல் செயல்பாடுகள் மற்றும் அங்கக கழிவுகள் ஆகியவற்றை கொண்டு சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை காக்கும் பயிர் வளர்ப்பு முறையாகும். இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையிலான உழவியல், உயிரியல், இயந்திர முறைகளை பின்பற்றுதல் இதன் தனித்தன்மையாகும். அமெரிக்க அங்ககன் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விளக்கப்படி, இயற்கை வேளாண்மை என்பது செயற்கை ஊக்கிகள், உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்ற இரசாயனங்களின் பயன்பாட்டை கூடுமானவரை தவிர்த்து பயிர் சுழற்சி, இயற்கை மற்றும் அங்கக உரம் ஆகியவற்றை பயன்படுத்தி பயிர் பாதுகாப்பு மற்றும் நல்ல மண் வளம் அடைவதாகும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களே அங்கக கழிவுகளை நன்றாக மக்கச் செய்து அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்களை மண்ணிற்கு அளிக்கிறது. அதை பயிர்கள் கிரகித்துக் கொள்கின்றன. நுண்ணுயிர்கள் மெதுவாகவும் சீராகவும் ஊட்டச்சத்துக்களை வெளியிடுகின்றன. இதனால்

மாசற்ற சுற்றுச்சூழலில் நல்ல மகசூலினை பெற முடிகிறது. மண்வளம் என்றால் என்ன, மண்வளத்திற்கும் இயற்கை உரங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வளங்குன்றா வேளாண்மைக்கும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கும் வளம் கொண்ட மண்ணின் பங்கு முதன்மையானது. வளமான மண் என்றால் அதில் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் போதிய அளவிலும் குறிப்பிட்ட விகிதத்திலும் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையிலும் இருக்கும். மேலும் அம்மண்ணில் பௌதீக, இரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் சமச்சீருடையதாக இருந்தால் அத்தகைய மண்தான் வளமான மண்ணாகும். அதிக இடுபொருட்கள் மூலம் வேளாண்மையில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்திருக்கிறோம். ஆனால் அதன் மூலம் ஏற்பட்ட பின்விளைவுகளை கொண்ட இரசாயன வேளாண் முறையை தவிர்த்து இயற்கை ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையை பின்பற்றுதலே வருங்கால சந்ததியினருக்கு நாம் செய்யும் மகத்தான சேவையாகும். பசுமை புரட்சிக்கு பிந்தைய காலகட்டத்தில், அதாவது 1960-70 காலகட்டத்திற்கு பிறகும் தற்போதும் பரவலாக பயிரிடப்படும் உயர் விளைச்சல் ரகங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் தேவைப்படுகின்றன. இதனால் ஏற்பட்ட அதிகப்படியான இரசாயன உரங்களின் உபயோகத்தால் பௌதீக மற்றும் வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு மண்ணின் வளம் சிதைந்து பயிர்களின் மகசூல் குறைந்து வருகிறது. 1 அல்லது 2 ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இரசாயன உரங்களால் ஒருபோதும் இயற்கை உரங்களின் தேவையை வேளாண்மையில் ஈடு செய்யவே முடியாது. ஏனென்றால் பயிர்களுக்கு தேவைப்படும் பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் என அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இயற்கை உரங்கள் பெற்றுள்ளன. மேலும் இரசாயன உரங்களிலிருந்து கிடைக்கும் சத்துக்கள் உடனடியாக வெளியாகி விடுவதால் அவை குறைந்த காலத்துக்கு மட்டுமே பலனளிப்பதோடு அதிக அளவில் விரயமும் ஆகிறது. இதற்கு மாறாக இயற்கை உரங்கள் மெதுவாக சிதைந்து தேவையான அளவில் ஊட்டச்சத்துக்களை நீண்ட நாட்களுக்கு அளிக்கின்றன. இயற்கை வேளாண்மையின் முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று மண்ணிற்கு ஊட்டமளி, பயிருக்கு ஊட்டமளிக்க தேவையில்லை என்பதாகும். அதாவது மண்ணிற்கு வளத்தை அளிப்பதைக் காட்டிலும் மண்ணின் நலத்தை காக்கக்கூடிய வகையில் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை காக்கும் வகையிலான உத்திகளை கையாள்வதே இயற்கை வேளாண்மையின் நோக்கமாகும். எனவே இயற்கை வேளாண்மையில் மண்ணின் நலனை பேணும் வகையில் இயற்கை உரங்களை அளிப்பது இன்றியமையாகுது. வளமிக்க மண்ணில் எல்லா சத்துக்களும் தேவையான அளவில் எளிதில் கிடைக்கும் நிலையில் இருக்கும். மண் கடினமானதாகவோ அல்லது மணற்பாங்கானதாகவோ இருக்காது. வடிகால் வசதியும் காற்றோட்டமும் உடையதாக இருக்கும். நீர் கொள்திறன் அல்லது நீர்பிடிப்பு திறன் அதிகமுடையதாய் இருக்கும். கலர், உவர் மற்றும் அமிலத்தன்மை இருக்காது. மண் துகள்கள் சேர்க்கை பண்புடையதாக, குறிப்பாக நுண்ணுரண்டைகள் அதிகம் உள்ளதாக இருக்கும். அதிக நேர்மின் அயனிகள் மாற்றும் திறன் பெற்று இருக்க வேண்டும். பயிர்களின் வேர் நன்றாக ஆழமாக பரவி வளர்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மண் வகைகளில் கரிமப் பொருட்களின் அளவும் தழைச்சத்தின் அளவும் மிகவும் குறைவாக உள்ளன. மண்வள மேம்பாட்டில் இவை இரண்டும் 2 கண்கள். எனவே மண் வளத்தை மேம்படுத்துவதற்கு நமது மண் வகைகளில் கரிமப்பொருள், தழைச்சத்து ஆகியவைகளை அதிகரிக்க செய்ய வேண்டும். வளமான மண்ணில் கனிமம் 45% நீர் மற்றும் காற்று 50% இருக்கும். தமிழ்நாட்டு மண் வகைகளில் 1970 0.8% இருந்த கரிம அளவு தற்பொழுது 0.41% என்ற அளவாக குறைந்துவிட்டது.

ஒவ்வொரு பயிரும் நன்றாக செழித்து வளர தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்ட இயற்கை உரங்களை பயிர் உணவு கிடங்கு என்று கூறலாம். மண்வள மேம்பாடு, மண்ணின் உயிரியல் செயல்பாட்டை மேம்படுத்துதல், பயிர் வகைகள் கொண்டு தழைச்சத்து மேம்பாடு, பயிர் மீதங்கள் மற்றும் வேளாண் கழிவுகளின் மறுசுழற்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியன அங்கக வேளாண்மையின் சிறப்பியல்புகள் ஆகும். சிறந்த பயிர் வளர்ச்சிக்கு மண்ணின் கார அமில நிலை 6.5 முதல் 7.5 ஆக இருத்தல் வேண்டும். தொழு உரம், பசுந்தாள் உரம் ஆகிய அங்கக உரங்களை மண்ணில் இடும்பொழுது மண்ணின் கார அமில நிலை சீராக்கப்பட்டு பயிர் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மேலும் நேர்மின் அயனி பரிமாற்றத்திறன் அதிகரித்தால் மட்டுமே மண்ணில் ஊட்டங்கள் நிலைத்து நின்று பயிருக்கு கிடைக்கும். அங்கக உரங்களை பயன்படுத்துவதால் நேர்மின் அயனி பரிமாற்றும் திறன் வெகுவாக அதிகரிக்கிறது. இதனால் ஊட்டங்கள் விரயமாவது தடுக்கப்பட்டு மண்ணில் நிலைத்திருக்கின்றன. மண் வளத்தை காப்பதில் ஆர்கானிக் மேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய அங்கக பொருட்களின் பங்கு இன்றியமையாதது. அங்கக பொருட்கள் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படும் போது ஹியூமஸ் என்கிற நில மக்கு உண்டாகிறது. இந்த நில மக்கு மண்ணில் இருப்பதால்தான் மண் வளம் கூடுகிறது. அத்துடன் மண்ணில் ஏற்படுகின்ற அனைத்து நன்மை பயக்கும் பௌதீக, வேதியியல் மற்றும் உயிரியல் மாற்றங்கள் நிகழ்வதும் இந்த அங்கக பொருட்களும் நிலமக்கும் நிலத்தில் இருப்பதால்தான். எனவே இரசாயன உரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் இக்காலத்தில் இயற்கை உரங்களை அதிக அளவில் இட்டு நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் மண்ணின் அங்கக அளவை மேம்படுத்த இயலும். மேலும் செயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படும் இரசாயன உரங்களின் விலையும் விவசாயிகள் எளிதில் அவற்றை உபயோகப்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே வேளாண் கழிவுகளையும் இதர கழிவுகளையும் இரசாயன உரங்களுக்கு மாற்றாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். இதன் மூலம் பயிருக்கு இயற்கையாகவே உரங்களும் மண்ணில் அங்கக சத்தும் கிடைப்பது மட்டுமல்லாமல் அனைத்து வகை கழிவுகளும் சுற்றுச்சூழலுக்கு கேடற்ற சுகாதாரமான முறையில் அப்புறப்படுத்தப்படுகின்றன. இயற்கையாக அளிக்கப்படும் உரங்கள் பயிர்களுக்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து ஆகியவற்றையும் மாங்கனீசு, துத்தநாகம், தாமிரம் மற்றும் இரும்பு போன்ற நுண்ணூட்ட சத்துக்களையும் அளிக்கின்றன. மேலும் அவை மண்ணில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து கரிமப் பொருட்களை மக்கச் செய்வதிலும் காற்றிலுள்ள தழைச்சத்தை கிரகித்து வேர்முடிச்சுகளில் சேமிப்பதிலும் மண்ணிலுள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்வதிலும் மறைமுகமாக பெரும் பங்கு வகிக்கின்றன. அவ்வாறு அவற்றிலிருந்து கிடைக்கும் சத்துக்களை பெற அதிக அளவில் ஏராளமான எடையுள்ள கழிவுகளை இட வேண்டியிருப்பது விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. மேலும் மக்காத கழிவுகளை நேரடியாக நிலத்தில் இடுவது நிலத்தின் வளத்தை கெடுத்து விடுவதுடன் பயிரின் வளர்ச்சியில் எதிர்மறையான விளைவுகளை கொடுத்துவிடும். எனவே அவற்றை சரியான அளவில் மக்கச் செய்து பயிர்களுக்கு இட வேண்டும். இந்தியா ஒரு வேளாண்மை தொழில் சார்ந்த நாடாக இருப்பதால் இங்கு வேளாண் கழிவுகள் அதிக அளவில் கிடைக்கின்றன. சாண எரிவாயு கழிவு, மீன் வளர்க்கும் குளத்தின் கழிவு, சர்க்கரை ஆலை கழிவு, தென்னை நார்கழிவு மற்றும் பிற ஆலைகளிலிருந்து கிடைக்கும் கழிவுப் பொருட்களை அவற்றுக்கு பொருந்தும் முறைகளில் மக்கச் செய்து பின்னர் பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம். பயிரின் அறுவடைக்கு பின் வயலில் இருக்கும் வைக்கோல் போன்ற கழிவுகள், இலைகள்

பழைகள், புற்கள், களைகள் மற்றும் கால்நடைகளின் கழிவுகள் ஆகியவை பண்ணைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கழிவுகள் ஆகும். எடுத்துக்காட்டாக, ஒரு மாட்டிலிருந்து ஒரு ஆண்டில் 13 முதல் 15 வண்டி சாணமும் 1800 முதல் 2400 லிட்டர் சிறுநீரும் கிடைக்கிறது. இதிலிருந்து 42 முதல் 56 கிலோ வரையிலான தழைச்சத்தும், 10 முதல் 14 கிலோ மணிச்சத்தும், 35 முதல் 45 கிலோ சாம்பல் சத்தும், கணிசமான அளவில் நுண்ணூட்டங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இரசாயன உரங்களின் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையில் பெரும் இடைவெளி உண்டாகியுள்ள நிலையில் இவ்வாறு வேளாண் கழிவுகளை மக்கச் செய்து உரம் தயாரித்தல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இவற்றை நேரடியாக நிலத்தில் இடும்போது மண்ணிலுள்ள ஊட்டச்சத்துக்களில் சமச்சீரின்மை ஏற்பட்டு பற்றாக்குறையும், மண்ணின் பௌதிக குணங்கள் மாறுபட்டு நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகள் குறைவதற்கும் வழி ஏற்படும். மேலும் அவற்றின் அதிக கரிம தழைச்சத்து விகிதத்தின் காரணமாக ஊட்டச்சத்துக்கள் மண் துகள்களுக்கு இடையில் நிலைநிறுத்தப்பட்டு பயிர்களுக்கு கிடைக்காமல் இருக்கவும் வாய்ப்புண்டு. கழிவுகளை மக்கச் செய்யும் பழைய முறையில் சுமார் 6 மாதங்களுக்குப் பிறகே உரம்

முதல் 14 கிலோ மணிச்சத்தும் 35 முதல் 45 கிலோ சாம்பல் சத்தும் கணிசமான அளவில் நுண்ணூட்டங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இரசாயன உரங்களின் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையில் பெரும் இடைவெளி உண்டாகியுள்ள நிலையில் இவ்வாறு வேளாண் கழிவுகளை மக்கச் செய்து உரம் தயாரித்தல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இவற்றை நேரடியாக நிலத்தில் இடும்போது மண்ணிலுள்ள ஊட்டச்சத்துக்களில் சமச்சீரின்மை ஏற்பட்டு பற்றாக்குறையும் மண்ணின் பௌதிக குணங்கள் மாறுபட்டு நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகள் குறைவதற்கும் வழி ஏற்படும். மேலும் அவற்றின் அதிக கரிம தழைச்சத்து விகிதத்தின் காரணமாக ஊட்டச்சத்துக்கள் மண் துகள்களுக்கு இடையில் நிலைநிறுத்தப்பட்டு பயிர்களுக்கு கிடைக்காமல் இருக்கவும் வாய்ப்புண்டு. கழிவுகளை மக்கச் செய்யும் பழைய முறையில் சுமார் 6 மாதங்களுக்கு பிறகே உரம் கிடைக்கும். மேலும் அவ்விதம் கிடைக்கும் உரங்களில் மிக குறைந்த அளவே ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். எனவே விவசாயிகள் பெரும்பாலும் இத்தகைய கழிவுகளை வயலிலேயே எரித்து விடுகின்றனர். இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளும் அதிகளவில் பாதிப்படைகின்றன. எனவே இவற்றை நிவர்த்தி செய்ய வேளாண் கழிவுகளை மக்கச் செய்து பயன்படுத்துவதே சிறந்த வழி ஆகும். இனி பண்ணை கழிவு உரம் தயாரிப்பது எப்படி என்று பார்க்கலாம். இலைத்தலைகள், கால்நடைகளின் கழிவுகள் மற்றும் பயிர்களின் எஞ்சிய கழிவுகள் ஆகியவை பண்ணை கழிவுகளில் அடங்கும். பொதுவாக விவசாயிகள் தங்கள் வயலில் உரக்கிடங்குகளை குழியாக அமைத்து அதில் பண்ணை கழிவுகளை இட்டு மக்கச் செய்வது வழக்கம். ஆனால் இம்முறையில் நன்கு மக்கிய உரம் கிடைப்பதற்கு நீண்ட நாட்கள், அதாவது 1 முதல் 1.5 வருடம் வரை ஆகும். அதற்கு பதிலாக தற்போது குறுகிய காலத்தில் பண்ணை கழிவுகளை மக்கச் செய்யும் தொழில்நுட்பங்கள் உள்ளன. அதிகமாக காய்ந்துவிட்ட கடினமான தென்னை ஓலை போன்ற கழிவுகளை பண்ணை கழிவுகளை தூளாக்கும் இயந்திரத்தின் உதவியுடன் நன்கு தூளாக்கி மக்கச் செய்வதன் மூலம் விரைவில் மக்கச் செய்யலாம். தழைச்சத்து மற்றும் கரிமச்சத்து விகிதம் அதிகமுள்ள மற்றும் செல்லுலோஸ் லிக்னின் மிகுந்துள்ள பண்ணை கழிவுகளை எளிதில் மக்கச் செய்யும் நுண்ணுயிரிகளின் கலவையை தெளித்து மக்க வைக்கலாம். காய்ந்த இலைத்தலைகளை பச்சை இலைத்தலைகளோடு கலந்து வைப்பதன் மூலம் மக்கும் வேகத்தை அதிகரிக்கலாம். பண்ணை கழிவுகளை குழிகளில் சேமிக்காமல் ஏதாவது ஒரு நிழலான இடத்தில் நிலத்தின் மேற்பரப்பில் பாதியளவு காற்றோட்டம் இருக்கும்படியாக குவித்து வைப்பதால் மக்குதல் சீக்கிரம் நடைபெறும். நிலத்தின் மேற்பரப்பில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்ணை கழிவுகளை அடிக்கடி கலைத்து மறுபடி குவித்து வைப்பதாலும் தேவையான அளவு தண்ணீர் தெளித்து ஈரப்பதத்தை பாதுகாப்பதாலும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து பண்ணை கழிவுகள் நன்கு மக்கி எளிதில் உரமாகும். 1 டன் எடையுள்ள பண்ணை கழிவுகளை 100 கிலோ அளவுக்கு 10 சம பாகங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். நிழலான சற்று உயரமான இடத்தில் 5 x 2.5 மீட்டர் அளவுக்கு 10 கிலோ பண்ணை கழிவை பரப்ப வேண்டும். இதன் மீது ஒரு பாட்டில், அதாவது 200 கிராம் புளிரூட்டஸ் காளான் வித்தை தூவி 50 லிட்டர் தண்ணீரை தெளிக்க வேண்டும். இதன் மீது மேலும் 100 கிலோ பண்ணை கழிவை சீராக பரப்ப வேண்டும். இந்த அடுக்கின் மீது பேசிலஸ் என்னும் பாக்டீரியா கலவையை 50 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதே முறையில் பண்ணை கழிவு, காளான் வித்து, பண்ணை கழிவு, பாக்டீரிய கலவை என்று அடுக்கு அடுக்காக மீதமுள்ள பண்ணை கழிவுகளையும் இட வேண்டும். வாரம் ஒருமுறை தண்ணீர் தெளித்து நன்கு கலைத்து பின்னர் குவியலாக்க வேண்டும். சுமார் 6 வாரத்தில் பண்ணை கழிவுகள் நன்கு மக்கி உரமாக கிடைக்கும். இதில் 0.7% தழைச்சத்து, 0.3% மணிச்சத்து மற்றும் 0.6% சாம்பல் சத்து ஆகியவை அடங்கியுள்ளன. இதில் காளான் மற்றும் பாக்டீரிய கலவைக்கு பதிலாக சாண கரைசலையும் பயன்படுத்தலாம். அதாவது 1 டன் பண்ணை கழிவுக்கு 100 கிலோ சாணத்தை தேவையான அளவு தண்ணீரில் கரைத்து பயன்படுத்தியும் பண்ணை கழிவுகளை மக்கச் செய்யலாம்.

பண்ணை கழிவுகளை உரமாக பயன்படுத்தும் போது சில காரணிகளை மனதில் கொள்ள வேண்டும். பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லிகள் அல்லது கலைக்கொல்லிகள் தெளிக்கப்பட்ட பயிர்களின் பாகங்கள் மற்றும் கழிவுகள், துருநோய் மற்றும் நச்சுயிரியால் தாக்கப்பட்ட பயிர்கள், கடினமான முட்களை உடைய தாவர கழிவுகள், நீண்ட காலம் வளர்ந்து தீங்கு தரக்கூடிய களைகள் ஆகியவற்றை கண்டிப்பாக இதற்கு பயன்படுத்தக்கூடாது. வயலில் செழித்து வளர்ந்து பயிர்களின் வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கும் களைச்செடிகளையும் பயனுள்ள முறையில் உரமாக பயன்படுத்தி மக்கச் செய்யலாம். இவற்றை மக்கச் செய்வதற்கு ட்ரைகோடர்மா விரிடி மற்றும் பிளிரோட்டஸ் ஆகிய நுண்ணுயிர் கலவையை பயன்படுத்தி அடுக்கடுக்காக அமைத்து மக்கச் செய்யலாம். இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதில் ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிப்பது எப்படி என்பதையும் நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். தொழு உரத்தை ஏராளமான அளவில் இடவேண்டி இருப்பதாலும் அதில் குறைந்த அளவே தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் இருப்பதாலும் அதன் தரத்தையும் வளத்தையும் மேம்படுத்துதல் அவசியமாகிறது. குறிப்பாக மானாவாரி பயிர்களுக்கு ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் வளர்ச்சியை தாங்கவும் வேர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மணிச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் உள்ளது. முதலில் 750 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை சுத்தப்படுத்தி அதனுடன் பரிந்துரைக்கப்பட்ட அளவு மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து உரங்களை சேர்த்து நன்கு கலக்கி குவியில் ஆக்க வேண்டும். குவியிலை சுற்றிலும் செம்மண் அல்லது சேற்றை கொண்டு பூசி மூடிவிட வேண்டும். இவ்வாறு காற்று உட்புகாமல் 30 நாட்களுக்கு வைத்திருக்க வேண்டும். பின்னர் அடியோரமாக பரிந்துரைக்கப்பட்ட தழைச்சத்து உரத்தை இதனுடன் கலந்து விதைப்பதற்கு முன்பாக பயிர்களுக்கு இட வேண்டும். பொதுவாக பண்ணை கழிவுகள் அளவில் பருமனாகவும் குறைந்த சத்துக்களையும் கொண்டு இருக்கும். ஆகையால் பல்வேறு இடங்களில் இருந்து சேகரிக்கப்படும் பண்ணை கழிவுகளை கிளைரிசிடியா, அகத்தி போன்ற பசுந்தாள் இலைகள், மாட்டுச்சாணம் மற்றும் கோமியம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்கச் செய்து பிறகு செருவூட்டி பயன்படுத்தலாம். இதற்கு நுண்ணுயிரிகளான அசட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ராக் பாஸ்பேட் போன்றவற்றை 1 டன் மக்கிய உரத்துடன் கலந்து நிழலில் குவித்து 40% ஈரப்பதத்தில் 20 நாட்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும். இதனால் இதில் கலக்கப்பட்ட நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகபட்ச வளர்ச்சியை அடைவதோடு அனைத்து சத்துக்களும் பயிர் எடுத்துக்கொள்ள ஏதுவான வகையில் மாற்றப்படும். மேலும் இவற்றில் உள்ள நொதிகள் மற்றும் அமிலங்கள் பயிரின் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் உதவும். மேலும் செறிவுமிக்க புண்ணாக்கு வகைகளை மக்கிய தொழு உரம் மற்றும் நுண்ணுயிர் உரங்களுடன் சேர்த்து செறிவூட்டப்பட்ட உரங்களாக மாற்றி பயன்படுத்தும் போது இரும்பு, மாங்கனீசு மற்றும் துத்தநாகம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைப்பதோடு கரிமப் பொருளின் அளவும் சீராக நிர்வகிக்கப்பட்டு இவற்றின் குறைபாடுகளால் பயிருக்கு ஏற்படும் பாதிப்புகளும் தகர்க்கப்படும். இவை தவிர பசுந்தாள் உரங்கள் தழைச்சத்தினை நிலைப்படுத்துதல் மற்றும் ஊட்டச்சத்து ஒருங்கிணைப்புக்கு உதவுகின்றன. மேலும் மண் கட்டமைப்பை மேம்படுத்தி மண்ணரிப்பை தடுப்பதோடு இதர அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் பயிருக்கு அளிக்கின்றன. பசுந்தாள் உரங்களான சணப்பை, தக்கப்பூண்டு, கொள்ளு, நரிப்பயிறு போன்ற பயிர் வகை பயிர்களை பயிரிட்டு போதுமான வளர்ச்சி அடைந்தவுடன் பூ பூக்கும் தருவாயில் மடக்கி உழுவதால் அடுத்து வரும் பயிருக்கு தேவையான தழைச்சத்தினை அளிக்க முடியும். மேலும் இந்த பசுந்தாள் உரங்கள் மக்கும் போது வெளியிடும் அங்கக அமிலங்கள் மற்றும் நொதிகள் கரையா நிலையில் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கும். ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் மண்வள மேம்பாட்டிற்கு பயிர் சுழற்சி

0: பயிர்கள் மற்றும் ஊடு பயிர்கள் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. பயிர் சுழற்சி என்பது ஒரு விவசாய நிலத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு விதமான பயிர்களை ஒரே நிலத்தில் தொடர்ந்து பயிரிடுவது ஆகும். உதாரணமாக, தானியங்கள் பயிரிட்ட பிறகு பயிர் வகை பயிர்களை பயிரிடுவதால் காற்றில் உள்ள தழைச்சத்தினை மண்ணில் நிலைநிறுத்தி அடுத்து வரும் பயிருக்கு கிடைக்கச் செய்யலாம். இதேபோன்று முதன்மை பயிருக்கு இடையே வெவ்வேறு வகையான பல்முக பயிர்களை ஊடுபயிராக பயிரிடும் பொழுது இவை வெவ்வேறு வேறு ஆழங்களை கொண்டிருப்பதால் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சிக்கும் அவற்றை திறம்பட பயிர் எடுத்துக்கொள்ளவும் ஒன்றிற்கொன்று உதவி புரிகின்றன. அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாததாகும். இவை விலை குறைவானவை, அதே சமயம் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சிக்கு பெரும் ஆதாரமாக விளங்குகின்றன. பொதுவாக வளிமண்டல தழைச்சத்தை கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள் மண்ணில் கிடையா நிலையில் உள்ள மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை கரைத்து பயிருக்கு அளிக்கும் பாக்டீரியாக்கள் பயிரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நுண்ணுயிர்கள் என உயிர் உரங்கள் பல வழிகளில் வகைப்படுத்தப்படுகிறது. இவற்றை விதை நேர்த்தியாக அல்லது நடவு வயலில் மக்கிய தொழு உரத்துடன் கலந்து இடுவதன் மூலம் பயன்பெறலாம். பழங்காலம் முதலே உழவர்கள் தங்கள் மண் வளத்தை பாதுகாத்திட அங்கக உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர். பயிர் அறுவடைக்கு பின்னர் பண்ணையிலிருந்து பெறப்படும் உரத்தை பயன்படுத்தும் வழக்கத்தை அவர்கள் கடைபிடித்து வந்ததால் மண் வளம் மற்றும் அங்கக கரிமம் குறையாமல் இருந்து வந்தது. இதனால் மண்ணின் இரசாயன, பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுத்தப்பட்டது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதற்காக இரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் மண்ணின் வளம் குறைய தொடங்கியது. அங்கக வேளாண்மை இப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வாக அமைகின்றது. இரசாயன உரங்களுக்கு பதிலாக அங்கக உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் மண் வளமும் மண் நலமும் பாதுகாக்கப்படுகிறது. எனவே வேளாண் பெருமக்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண் வளம் பெருக்கி மண் நலம் காத்து மகசூல் பெற்றிட வேண்டுகிறேன். நன்றி.
1: இதுவரை அங்கக வேளாண்மை உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் டி. ராஜ்குமார் அவர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டி

0: பெண்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்
2: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் காற்றலைகளில் தவழ காத்திருக்கிறது. குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தியோ குரல் பதிவோ அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9443360794 9443360794. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியில் முதல் பாடல் இடையார் தவணை ஹரிணிக்காக வர காத்திருக்குது. சற்று முன் கிடைத்த தகவல் படி என்ற பாடல் சிந்தாமல் சிதறாமல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:12 ஆயிற்று. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பிலும் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்டுருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாளையங்கோட்டையிலிருந்து பி எம் ராமச்சந்திரன் இவர் விரும்பிக்கிட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காவிய தலைவன். பாடலை பாடியிருக்காங்க கே ஜே ஏ சுதா, ஸ்வர்ணலதா. பாடல் இதோ காற்றலைகளில்.

அப்படின்னு சொல்றீங்க. இத கேளுங்க.

தட்டி தகுதி விதா தட்டி தகுதி விதா தட்டி தகுதி விதா தகுதி விதா.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் குக்கு நேருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோடு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படிங்கிறான், வெங்கடேஸ்வரர் மகேஸ்வரி. எங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த பாடலையும் கொடுத்துருவோம். எஜமான் திரைப்படத்தில் இருந்து.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 192.92 MHz-லும் பண்பலை 106.6 MHz-லும். குக்கு நேருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நேரம் 8:23 ஆயிட்டிருக்கு. நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி aegnchn1@gmail.com. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிஞ்சு காத்திருக்காங்க யார் அப்படின்னா, முக்குடல் மயிலப்புரம் தனலட்சுமி பாலன், வீரவநல்லூர் ஜெயராணி கருணாநிதி, சோலிசேரி காளியம்மாள் முருகேசன். இவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில் வருது, பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நிரம்பெட்டு மணி 28 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுட்ருக்கிறீங்க குக்கூன் நிகழ்ச்சி. குக்கூன் நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்ப வேண்டிய எண்கள் 9443360794 இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: திருப்பட்டிலிருந்து செல்வபூரணி, திருமூர்த்தி படத்துல இருந்து செங்குருவி செங்குருவி பாட்டு தாங்க. நன்றி, தேங்க்யூ.
0: அவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல.

இசையின் இன்ப ஊற்று இது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் நேர்கள் கேட்டுருக்கிறீங்க. குக்கு நேருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நேரம் 8:35 ஆயிட்டுருக்கு. இந்த நிமிடத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறது சொல்லிடலாமா? சாயர்புரத்திலிருந்து கண்ணன் ஆதிலக்ஷ்மி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி இவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில், நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து.

ஒரு அருமையான அண்ணன் தங்கை பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடிச்சிங்க. நேரம் 8:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இன் ஒலிபரப்பில் இது குக்கு நேர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிஞ்சு காத்திருக்காங்க யார் அப்படின்னா, பிரம்மதேசத்தில் இருந்து துர்கா. அவங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா? முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இதோ காற்றலைகளில் பாடல்.

முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் இளையராஜா கே சித்ரா குரல்களில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. பாடலுக்கு வரிகள் தந்திருந்தார் வைரமுத்து அவர்கள். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியானியர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காவூர்லேருந்து முருகன் அவர் விரும்பி கேட்டக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்னத்தாயி. பாடல் இதோ காற்றலைகளில் கே ஜே யேசுதாஸ், சுவர்ணலதா குரல்களில்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102 புள்ளி 6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். இது குக்கு நேர்வு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆலங்குளத்திலிருந்து சத்யா சுகுமார், பாடல் ஏதோ காற்றலைகள்ல.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய குக்கு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9.

0: ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
1: வணக்கம்
0: சார். இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலதான் முதுகுவலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னால் போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியோ நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமோ இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அல்லது நம்ம டூ வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷன் இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
0: அதாவது நம்ம ஜென்ரலாகவே ஆயுர்வேதா, சித்தா இது எல்லாத்துலேயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
1: நிச்சயமா. நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, எந்த மாதிரியான இடத்துலருந்து நீங்கள் வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவாக இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்கள் சாப்பிட்றோம் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன

0: சாப்பிட்றது அப்படின்னால் ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்பில் அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னால் நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னால் ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவில் இது வாதமா பித்தமா கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயிர் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் உடம்பு வந்து கஃப பிரகிருதியாக இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமா பித்தமா கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னால் அவங்க உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும்? வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம் வலி வரும். இது நார்மல் தான். என்ன பண்ணணும்? வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமாக பித்தமாக கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறை வச்சுக்க முடியும். அதே போல் மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி மூணு நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னால் கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருந்துச்சுன்னால் அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது நமக்கு தெரியணும். நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது? நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரியறதா இருந்துச்சு அப்படின்னால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர், அடிக்கடி கோபம் வருது. பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த வாரம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம். அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் சேம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இது தாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது. இல்லைங்க, நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது

0: ஒரு நோய்க்கு அலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
1: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்கை ஃபாஸ்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா? உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளாக இருக்கிறது, உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்தை சித்த மருத்துவரை எடுத்து சொல்கிற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னால் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எனக்கு தெரியும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது? எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருந்துகிட்ட காமிங்க, பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுனால் அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும், அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமா இந்த இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்து நீங்க எடுத்துக்கலாம்.
0: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லன்னா வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வேற எதுவாக இருந்தாலுமே. இப்போ ஆன்லைனு வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம், அதில் எது எதெல்லாம் ஃபேக்காக இருக்கும், எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது?
1: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னால் அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை, நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்கள் உடம்புக்கு சூட்டாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் உபயோகப்படுத்தலாம்.
0: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினாக எது பண்ணுறதா இருந்தாலும் கடைசி காலத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. நேரம் 9:30. நெஞ்சில் நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பில் நிறைந்த

இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? குறுந்தொகை கூறும் உயிர் நனைத்த செம்புல நீர் என்னும் தலைப்பில் சில கவிதைகள் படிக்கப்படுகின்றன, சில கவிதைகள் பாடப்படுகின்றன, ஆனால் சில கவிதைகள் மட்டுமே வாழ்கின்றன, வாழப்படுகின்றன. அத்தகைய வாழும் கவிதைகளில் ஒன்றுதான் சங்க இலக்கியத்தின் முத்தான குறுந்தொகை. 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் இளமையாக திகழும் காதலின் இதய துடிப்பை வெறும் சில அடிகளிலேயே வடித்து காட்டிய அற்புத இலக்கியம் குறுந்தொகை. இந்த குறுந்தொகையில் காலத்தை வென்ற உலக இலக்கியத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு பாடல் உண்டு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், ஞானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று. எவ்வளவு எளிய சொற்கள், ஆனால் எவ்வளவு ஆழமான உணர்வு. நீயும் நானும் முன்பே அறிமுகமானவர்கள் அல்ல, நம் பெற்றோர்களும் உறவினர்கள் அல்ல, ஆனால் மழை சிவந்த மண்ணில் விழுந்து அதனோடு கலந்து விடுவது போல நம் இதயங்கள் ஒன்றாகிவிட்டன. இதுதான் இந்த பாடலின் மைய கருத்து. இங்கே காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது இயற்கை நிகழ்வைப் போல இயல்பான ஒன்று. மழை மண்ணிடம் அனுமதி கேட்டு விழுவதில்லை, அன்பும் இதயத்திடம் அனுமதி கேட்டு வருவதில்லை, அது நிகழ்கிறது. அதனால்தான் சங்க கவிஞர்கள் காதலை மறைக்கவில்லை, மதித்தார்கள். இயற்கையைப் போலவே புனிதமானதாக கண்டார்கள். செம்புல பெயல் நீர், இது ஒரு ஓமைதான், தமிழின் கவிதை ஆற்றலுக்கு என்றும் அழியாத சான்று. ஒரு மழைத்துளி, ஒரு சிவப்பு மண், இரண்டு இதயங்கள், இவ்வளவுதான். ஆனால் இந்த மூன்றிலேயே ஒரு வாழ்நாள் முழுவதற்குமான காதல் தத்துவத்தை பாடியிருக்கிறார் புலவர். அதனால்தான் சங்க இலக்கியம் பழமையான இலக்கியம் மட்டுமல்ல, என்றும் புதிதாக பிறக்கும் இலக்கியம்.

இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது. குறுந்தகை கூறும் உயிர் நனைத்த செம்புலப்பயல் நீர் என்னும் தலைப்பில் நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சில நூல்கள் காலத்தை வென்றவை, சில பாடல்கள் தலைமுறைகளை வென்றவை, ஆனால் சில வரிகள் மட்டும் மனித மனத்தின் துடிப்பாகவே மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட அழியா பாடல்களில் ஒன்றை தன்னகத்தே தாங்கி நிற்கும் அற்புத நூல்தான் சங்க இலக்கியத்தின் அகப்பொருள் முத்தாக விளங்கும் 400 பாடல்களை கொண்ட இந்த சிற்றிலக்கியம் மனித மனத்தின் நுண்ணிய உணர்வுகளை இயற்கையின் மொழியில் பாடுகிறது. அதில் உலகம்

முழுவதும் அறியப்பட்ட ஒரு பாடல் இருக்கிறது. அந்த முதல் வரியை பலர் நினைவில் வைத்திருக்கிறார்கள். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்று. இந்த பாடலில் வரக்கூடிய இந்த ஐந்து அடிகள் ஒரு காதல் கவிதை மட்டுமல்ல, மனித உறவுகளின் பேரிலக்கியம். இந்த பாடலை இயற்றிய புலவரின் இயற்பெயர் நமக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் படைத்த உவமை அவருக்கே பெயராகிவிட்டது. இன்று இலக்கிய உலகம் அவரை செம்புல பயல் நீரார் என்றே போற்றுகிறது. ஒரு கவிதை, ஒரு உவமை ஒரு புலவருக்கு நிரந்தரமான பெயரை அளித்திருப்பது தமிழின் தனி சிறப்பு.

2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த பாடல் இன்று படிக்கும் இளைஞனின் மனதிலும் அதே அளவு இனிமையை விதைக்கிறது என்றால் அது உண்மையான அன்பு மட்டுமே. ஏனெனில் உண்மையான அன்புக்கு காலமில்லை, மொழி இல்லை, எல்லை இல்லை. அன்பை பற்றி ஒரு இடத்தில் அது கூறுகிறது, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று. அன்பை அடைத்து வைக்க முடியாது, அது வெளிப்படும், அது பரவும், அது மனிதனை மனிதனோடு இணைக்கும். அந்த அன்பின் உருவகம்தான் செம்புல பயல் நீர். இந்த ஓமை ஏன் உலக இலக்கியத்தில் தனித்த இடத்தை பெற்றது? ஒரு மழைத்துளி எப்படி பேரிலக்கியமாக மாறியது? சங்க கவிஞர் ஏன் மண், மழை என்ற இரண்டு இயற்கை பொருட்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார்? அந்த இலக்கிய நயத்தை அடுத்த பகுதியில் விரிவாக ரசிப்போம். இப்போது பாடலிதோ காற்றலைகளில்.

நேரம் 9:45. இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இன் ஒலிபரப்பு. இலக்கியச்சார நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. செம்புலப்பயல் நீர் என்ற ஒரு ஓமையை மட்டும் ரசித்துவிட்டு இந்த பாடலை கடந்து செல்ல முடியாது. அந்த ஓமையின் பின்னால் நின்று கொண்டிருப்பது உயர்ந்த நாகரிகம் கொண்ட ஒரு சமூகத்தின் வாழ்க்கை நோக்கம். சங்கத்தமிழர் காதலை ஒரு கணநேர உணர்ச்சியாக பார்க்கவில்லை. அது இரு உள்ளங்கள் ஒன்றையொன்று மதித்து புரிந்து நம்பி வாழும் வாழ்க்கையின் தொடக்கம் என்று கருதினார்கள். அதனால்தான் சங்க இலக்கியங்களில் காதல் ஒருபோதும் ஆரவாரமாக பேசப்படுவதில்லை.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கியச்சார நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. செம்புலப்பயல் நீர் என்ற ஒரு ஓமையை மட்டும் ரசித்துவிட்டு இந்த பாடலை கடந்து செல்ல முடியாது. அந்த ஓமையின் பின்னால் நின்று கொண்டிருப்பது உயர்ந்த நாகரிகம் கொண்ட ஒரு சமூகத்தின் வாழ்க்கை நோக்கம். சங்கத்தமிழர் காதலை ஒரு கணநேர உணர்ச்சியாக பார்க்கவில்லை. அது இரு உள்ளங்கள் ஒன்றையொன்று மதித்து புரிந்து நம்பி வாழும் வாழ்க்கையின் தொடக்கம் என்று கருதினார்கள். அதனால்தான் சங்க இலக்கியங்களில் காதல் ஒருபோதும் ஆரவாரமாக பேசப்படுவதில்லை. அது மென்மையாக மலர்கிறது. அது கட்டளையால் வருவதில்லை. அது வற்புறுத்தலால் உருவாவதில்லை. அது நம்பிக்கையில் வளர்கிறது, அன்பில் நிலைக்கிறது. இதைத்தான் செம்புலப்பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்ற ஒரு வரியில் புலவர் நிலை நிறுத்துகிறார். அன்பு என்பது உடல்களின் சந்திப்பு அல்ல, உள்ளங்களின் சங்கமம். அந்த சங்கமத்தை தமிழர் உயிர் கலத்தல் என்று உணர்ந்தனர். அதனால்தான் காதலின் மொழியாக இயற்கையை தேர்ந்தெடுத்தனர். மலை, காடு, வயல், கடல், பாலைவனம் என்ற ஐந்தினை நிலங்களையும் மனித உணர்வுகளோடு இணைத்தனர். குறிஞ்சியில் கூடல், முல்லையில் காத்திருத்தல், மருதத்தில் ஊடல், நெய்தலில் பிரிவு, பாலையில் பயணம். இயற்கையும் மனித மனமும் ஒன்றையொன்று பிரதிபலிக்கும் இந்த கலைநயம் உலக இலக்கியங்களில் அரிதாக காணப்படும் தமிழரின் தனித்துவ சிந்தனை. அகத்தினையை இலக்கணமாக வகுத்தது, அதற்கு உயிர் கொடுத்தது. இன்று நவீன உலகில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் கணநேரத்தில் நடைபெறுகிறது. ஆனால் மனங்கள் ஒன்றிணைவது எளிதாகிவிட்டதா? இந்த கேள்விக்கான பதிலை சங்க இலக்கியமே தருகிறது. உறவு நீடிக்க வேண்டுமெனில் முதலில் மரியாதை வேண்டும், அடுத்ததாக நம்பிக்கை வேண்டும். அதற்கு மேலாக ஒருவர் மற்றவரை அவராகவே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். அதுதான் செம்புலப்பயர் நீர். மண்ணும் நீரும் கலக்கும் போது மண் தன் நிறத்தை இழப்பதில்லை, நீரும் தன் இயல்பை இழப்பதில்லை. ஆனால் இரண்டும் இணைந்து புதிய உயிரை உருவாக்குகின்றன. அதுபோலவே நல்ல உறவு என்பது ஒருவரை ஒருவர் மாற்றுவது அல்ல, ஒருவரை ஒருவர் நிறைவு செய்வது. இதுவே சங்கத்தமிழர் உலகிற்கு அளித்த அன்பின் இலக்கணம். அன்பை அறத்தின் அடிப்படையாக காண்கிறது சங்க இலக்கியம். அந்த அன்பை வாழ்வின் அடிப்படையாக காட்டுகிறது. இரண்டும் சேர்ந்தும் சொல்லும் செய்தி ஒன்றே. அன்பு இருக்கும் இடத்தில் மனிதநேயம் வளரும், மனிதநேயம் வளரும் இடத்தில் நாகரீகம் வளரும். ஒரு மழைத்துளி மண்ணை நனைக்கலாம், ஆனால் ஒரு நல்ல கவிதை மனித உள்ளத்தை நனைக்கும். அத்தகைய உள்ளங்களை நனைத்த கவிதைதான் யாயும் ஞாயும் என்ற குறுந்தொகை பாடல். அடுத்த பகுதியில் இந்த பாடல் 2000 ஆண்டுகளாக ஏன் இளமையை இழக்கவில்லை, உலக இலக்கிய ஆய்வாளர்களையும் ஏன் கவர்ந்தது என்பதை கேட்டு ரசிப்போம்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. ஒரு சிறிய சங்க பாடல், 5 அடிகள், சில எளிய சொற்கள், ஆனால் அதனுள் அடங்கியிருப்பது 2000 ஆண்டுகள் பழமையான தமிழர் நாகரிகத்தின் இதய துடிப்பு. யாயும் யாயும் என்று தொடங்கும் அந்த பாடல் காதலை மட்டுமல்ல, மனித வாழ்வின் உயர்ந்த பண்பையும் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் இன்று பலவற்றை கற்றுக்கொள்கிறோம், அறிவியலை கற்கிறோம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், உலகம் முழுவதும் உள்ள மக்களோடு கனநேரத்தில் பேசுகிறோம். ஆனால் ஒரு மனிதனின் மனதை இன்னொரு மனிதன் புரிந்து கொள்வதற்கான மொழி என்ன? அதற்கான பதிலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது இந்த இலக்கியம். அது அன்பு.

அன்பு என்பது சொந்தமாக்குவதல்ல, அன்பு என்பது புரிந்து கொள்வது. அன்பு என்பது மாற்றுவது அல்ல, அன்பு என்பது ஏற்றுக்கொள்வது. அன்பு என்பது வெல்வது அல்ல, அன்பு என்பது இணைவது. அதனால்தான் புலவர் செம்புல பயல்நீர் போல என்று கூறினார். மழை செம்மண்ணில் விழுந்ததும் அது தனித்து நிற்பதில்லை, மண்ணோடு கலந்து புதிய உயிரை உருவாக்குகிறது. அதுபோல அன்பும் இரு மனிதர்களை மட்டும் இணைப்பதில்லை, இரு குடும்பங்களையும் இரு மனங்களையும் இரு உலகங்களையும் இணைக்கிறது. இதுவே தமிழர் வாழ்வின் நோக்கம். அதனால்தான் நம் இலக்கியங்கள் அன்பை அறமாகவும் பண்பாகவும் வாழ்க்கையாகவும் போற்றுகின்றன. அன்பின் வழியது உயர்நிலை என்கிறது குறள். இந்த கருத்தை செம்புல பயல் நீர் போல் என்ற ஓமையின் உள்ளார்ந்த பொருளையும் நமக்கு நினைவூட்டுகிறது. சங்க பாடல்களை நாம் படிப்பது தேர்வில் மதிப்பெண்கள் பெறுவதற்காக அல்ல, வாழ்க்கையில் மனிதநேயம் பெறுவதற்காக. அவற்றை ரசிப்பது பழமையை போற்றுவதற்காக அல்ல, நம்முள் உறங்கி கிடக்கும் மென்மையை விழித்தெழச் செய்வதற்காக. இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேளையில் அந்த செம்புல பயல் நீர் போல என்ற அன்பு நம் மனங்களிலும் கலக்கட்டும், உறவுகள் வளமுரட்டும். தமிழ் மொழியின் இனிமையையும் சங்க இலக்கியத்தின் ஆழத்தையும் தலைமுறை தாண்டி ஒலிக்க இந்த இலக்கியம் உதவட்டும். இந்த இனிய இலக்கிய பயணத்தில் என்னோடு இணைந்து பயணித்த உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றொரு இலக்கிய சார் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பை விதைப்போம், தமிழை நேசிப்போம், இலக்கியத்தோடு வாழ்வோம்.

0: நிறைவு பெற்றது இலக்கிய சேனல். நேரம் 10 மணி. அன்புறவர்களுக்கு இன்பமான வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவி பாடும் நேரமாய் ஒலிக்க காத்திருக்கிறது. சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம் இந்த எண்களில் 0462 2561132 மற்றும் ஒரு இலக்கம் 2561133. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கறது கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் அமுதா மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன்னு சொல்லும் போதே என்னாச்சு?
1: சளி பிடிச்சிருக்கு.
0: சரிங்களா, சொல்லுங்க.
1: நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கேட்கல சார்.
0: அப்படியாமா, இப்ப கேக்குதா?
1: இப்ப கொஞ்சம் கேக்குது.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: ஒத்தையடி பாதையில இருந்து செப்பு கோடம் தூக்கி அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: சுகமான ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க இணையும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னது. அனைவர் நலமா இருக்கீங்களையா?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோமா? சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: இன்னைக்கு விஷயம் அவங்க பிறந்த நாளே, அதனால குடும்பம் ஒரு கதம்பம் அந்த படத்துல இருந்து குடும்பம் ஒரு கதம்பம் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: நன்றிமா, உங்களுக்காக பாடல் ஏதோ.
1: நன்றி, நன்றி.

0: நேரம் 10:14 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் தான் கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க வரக்கூடிய நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கும் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பெண்மணி அவள் கண்மணி வேணும். மூங்கிலே காடுகளே முத்து மலை மேகங்களே, அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க இணையும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலாவரும் நிலா மகளாய் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சோர கணேஷ் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். மதுரை ஜவகர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சோர் ஆண்டனிங் சார்.
0: வணக்கம் சார். மதுரையில் என்ன மழையா?
1: மழையில சார், வெயில் தான் பயங்கரமா கொழிச்சு. 10 நாட்கள் மழை பெய்ஞ்சு.
0: உங்க பின்பகுதியில கேட்கக்கூடிய ஒலி மழை பெய்யற மாதிரியே இருக்கு. சொல்லுங்க சார்.
1: ஆனா கிளைமேட் அப்படிதான் சார் இருக்கு. அப்படியே கிளைமேட் இயற்கை அப்படி மாறி சார். கோடை போடுது, அப்புறம் மறுபடியும் சூரிய பவன் துள்ளி குடிக்கிறாரு.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேக்குறாங்க?
1: ரேணவ பாடல் சார், ரொம்ப பிடித்தமான பாடலும் கூட. சின்ன புவி மில்லை பேசி திரைப்படத்துல பாடும் நிலை எஸ்பிபி வயசுலயும் வாணிஜரம் வயசுலயும் அந்த சங்கீத வாணியில கொஞ்சம் மதுரைக்கு கொஞ்சம் அனுப்பிங்க சார்.
0: நன்றி. நேஷ்ட கலந்துகிட்டது.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.

0: இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இதமாய் வீசும் இளம் தென்றல் காற்றாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த அன்பு உள் நம்பருக்கு வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் புதுக்கோட்டையிலிருந்து கற்பக ஊர்ல ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: எனக்கு வந்து வேதம் புதிது படத்திலிருந்து புத்தம் புது ஓலை வரும் இந்த பாட்டு வைங்க சார்.
1: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நல்லதுங்க சார்.

0: மனமயக்கும் பாடல்களோடு உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க எனக்கு அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: உலகத்தில் மிக சிறந்த பொய் நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்பது என்று சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் மணிமுத்தாறு கணேசர் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் சிந்துபூதரை முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கிறேன் சார், நல்லா இருக்கேன் சார். மென்மையா பேசலாம், ஆனால் இவ்வளவு மென்மையாக பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த இரவு தருணத்தில் நாம் கேட்கக்கூடிய பாடல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் வருது சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.
0: பாடல் ஒலிக்கிறது உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து.

0: இரவை இசையால் இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1100 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நிலை நிகழ்ச்சியில் நேர்கள் அவங்க விரும்பிய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடலை கேட்க இணையக்கூடிய அன்பான உள்ளம் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: பார்க்க
0: நேரில இருந்து ஏசுபாலன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: சார். சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில என்ன பாடல்? என்ன சார்,
1: நிலையத்தில்
0: அனைவரும் அமோகமா இருக்காங்க சார். சொல்லுங்க சார்.
1: சரிங்க சார்,
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் சார் நிகழ்ச்சியில? தேடிடுவோமா சார் இப்போ.
1: சரிங்க சார்,
0: பாடல் ஏதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சிகள் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.

0: இணைந்திருக்கிறோம் இதமான வேளையில் சுகமான ராகங்களோடு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலை கேட்க இணையக்கூடிய அன்பான உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து தீபா பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் சார்.
0: மகிழ்ச்சிமா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: சின்ன வீடு படத்துல இருந்து வெள்ளமான உள்ளமா அந்த பாடல்.
0: உங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு.
1: நன்றி சார். நன்றி.

0: சுமைகள் சுகங்களாக மாறக்கூடிய நேரம் இது ஆகாஷ்வாணி. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்
1: அன்பு. அன்பு தம்பி மணிமுத்தாறு கணேசுக்கு இரவு வணக்கம் சொல்லுவது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவர்களா? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: மகிழ்ச்சியா இருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறீங்க?
1: மறைந்த பாக்கியராஜ் திரைக்கதை மன்னன் அவர் மௌனகீதங்கிற படத்துல இருந்து ஓ டாடி டாடி அருமையான அந்த பையனுடைய நடிப்பு இன்னும் எங்கள் நெஞ்சத்தை விட்டு யாரு நெஞ்சத்தையும் விட்டு விலகாம இருக்கிற பாடல். யா
0: சரிங்க, உங்க நினைவுக்கான பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது.
1: நன்றி நன்றி நன்றி.

0: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பிலும். இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் அடுத்த பாடலை கேட்க இணைக்கும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம், நான் திருநெல்வேலி மாவட்டம் தென்றல் பேசுகிறேன்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: திருநெல்வேலி தென்றல் பேசுறேன்.
0: தென்றல் பேசுறீங்களா? சொல்லுங்க தென்றல், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு இந்த சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல இருந்து ஒரு காதல் என்பது அந்த சாங்ஸ் போடுங்கண்ணா.
0: உங்களுக்காக இந்த பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
1: தேங்க்யூண்ணா.
0: நன்றி.

இதுவரை இணைந்திருந்தோம் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் காற்றலைகளில் கவி பாடிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேரம் 11 மணி. நேர்களில் கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை. வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி. வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம். வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை. வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை.

0: 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்தி வேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று, பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா? நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு இது. 10:02 மனம் விரும்புதே, நேர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில் உலாவரும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணித்திருநாடு, நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணை மற்றும் அருவி குறித்த தகவல்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நண்பகல் 12:10 12:50 சிநேகிதியே, உங்கள் வீட்டிற்கு திடீரென வந்த விருந்தினர்களை சமாளித்த தருணம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 நலம் தானா பச்சை பயிரும் உடல் நலமும். 1:55 நலம் தானா சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். மூன்று 2 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:00 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2009 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தற்போதைய நிலவரம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு. 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சார்ல் நிகழ்ச்சி. நாளைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும். 10:00 சுகமான ராகங்கள். 10:30 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டியின் வர்ணனையை நேரலையிலும் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நாளை இடம்பெறிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The government today approved 2 major highway infrastructure projects worth combined over 14,000 crore rupees. Briefing media in the national capital about the Union Cabinet's decisions, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said, the cabinet has approved the construction of an 8.1-kilometer long 6-lane road tunnel in Delhi on NH-148AE connecting the Dwarka Expressway with Nelson Mandela Marg in Vasant Kunj. Mr. Vaishnav said the cabinet also approved the construction of the 117.7-kilometer long Kanpur-Kabrai section of National Highway 34 in Uttar Pradesh as a 4-lane access-controlled corridor. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajeevika Mission Grameen or Viksit Bharat G. Ramji Act 2025 has come into force across the country today. Under the Act, eligible rural households will now have a statutory entitlement to 125 days of guaranteed wage employment. The government also notified revised wage rates under the VB G. Ramji Act 2025 for all states and union territories. Rural Development Minister Shivraj Singh Chauhan described today as an unprecedented day for rural India.

0: 7 men's cricket, India were 124 in 13.3 overs against England in the first T20 international of the five-match series at the Riverside Ground in Chestiller Street when reports last came in. Earlier, Indian skipper Shreyas Iyer won the toss and opted to bat first. Spinners Varun Chakravarti and Ravi Bishnoi have returned to the playing 11 for India, while Vaibhav Suryavanshi has been kept on bench. The men in blue will look to bounce back from the shocking 2-0 defeat to Ireland in the last series. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நெர்லே எஃப்எம் கோல்டில் திரை கேட்கலாம். பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைக்கு நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். சின்ன குயில் பாடுது எங்க சின்ன ராசா. இது ஒரு தொடர் கதை திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் சின்ன குயில் பாடுது திரைப்பட பாடல். இந்த பாடலை மலேசிய வாசுதேவன் சித்திரா பாடியது.

துண்டும் தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து தந்தம் தக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு டுண்டும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. எங்க வீட்டு பிள்ளை, நாணல், இதய கமலம், இதய கனி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் எங்க வீட்டு பிள்ளை திரைப்பட பாடல்.

0: குட் நைட்.
1: அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். இதய கனி, மேல்நாட்டு மருமகள், தேன் சிந்துதே வானம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் இதய கனி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.
2: தென்னக

கோபுரம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதய கனி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் 2:32 நிமிடம் மணி நேரத்தில்

0: ஓடி வா, சுகம் தரும் சொர்க்கலோகமே.
1: இது சொர்க்கலோகமே.
0: Life is short, make it sweet. Come on, don't hesitate. Come on, Sudha.

0: electors for verification and updation of the electoral rolls. Claims and objections can be filed from 5th of August to 4th of September. The final electoral roll will be published on 7th of October. Electors can fill the enumeration form online at www.voters.eci.gov.in. In men's cricket, the first T20 international between India and England was abandoned due rain in Chesterley Street last night. The five-match series now stands level at 0-0. Earlier opting to bat first, India scored 189 for 7 in stipulated 20 overs. However, host England didn't get the opportunity to bat in the second innings as rain paused the match. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10 ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியில் உஸ்தாத் ரஷீத் கான் அவர்களின் பாட்டு இடம்பெறுகின்றது.

0: After Jubbat Fest, India scored 189 for 7 in stipulated 20 overs. However, hosts England didn't get the opportunity to bat in the second innings as a rain paused the match. In football, Harry Kane scored twice in the last 15 minutes to rescue England with a 2-1 victory over the Democratic Republic of Congo in the round of 32 clash in Atlanta last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மரிவேரே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் என்ற படத்திற்காக ஒலிக்கிறது கே ஜே யேசுதாஸின் குரல்.

ஷெரிடி பாபா என்ற படத்திற்காக ஒழிக்கிறது கே ஜே யேசுதாஸின் குரல்.